நேர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று சக ஆண்டு 1948 ஆஸ்வின மாதம் முதல் நாள்

திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி திங்கள் 6 நாள் 2026 வருடம் செப்டம்பர் மாதம் 23 தேதி புதன்கிழமை. மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் இப்பொழுது 5:50 நாற்பது நொடி.

0: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் குறளமுதம் கேட்கலாம்.
1: தலையின் இழிந்த மயிரணையர் மாந்தர் நிலையின் இழிந்த கடை.
2: தலையில் இருக்கும் மட்டும் பெருமையோடு பேணி காக்கப்படும் மயிர் கீழே விழுந்தபோது தாழ்ச்சியுடன் இகழப்படுவது போல தன் பெருமைக்குரிய நிலையிலிருந்து தாழ்ச்சியடைகிற மனிதனும் இகழ்ச்சி உருவான். குறள் எண் 964 அதிகாரம் மானம்.

0: கடை.
1: தலையில் இருக்கும் மட்டும் பெருமையோடு பேணி காக்கப்படும் மயிர் கீழே விழுந்தபோது தாழ்ச்சியுடன் இகழப்படுவது போல தன் பெருமைக்குரிய நிலையிலிருந்து தாழ்ச்சியடைகிற மனிதனும் இகழ்ச்சி உருவான். குறள் எண் 964 அதிகாரம் மானம்.
2: குறளமுதம் கேட்டோம். இனி சென்னை வானொலியின் பல்வேறு அலைவரிசைகளில் இன்று ஒலிபரப்பாகவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம், தொடர்ந்து வானிலை. காலை 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை. இதில் 4 அறிவோம், கைபேசி அலைத்தடுப்பு கருவி. தகவல்கள் எழுதி வழங்கியவர் வி வள்ளி அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜப்பிரியா ஐயப்பன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள், இடம்பெறுவது 11 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு ராம்தாரி சிங் தின்கர் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை. 7:45 நகர்வலம், பருவ மழைக்கால காய்ச்சல் பாதிப்பும் முன்னெச்சரிக்கையும் வி விஜயலட்சுமி அவர்கள் எழுதிய செய்திக்கோவை கேட்கலாம். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை, டாக்டர் நிரஞ்சனா ஸ்ரீனிவாசன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். மேலக்காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், பி குரு ராகவேந்திரா அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். தொடர்ந்து முத்துச்சிதறல். 11:00 தேன் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல், சீதா துரைசாமி அவர்களின் ஜலதரங்க இசை இடம்பெறும். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை தொடர்ந்து மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் அம்ருத் பாரத் திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி, இதில் வாங்க பேசலாம், கனவும் கடின உழைப்பும், பெண் தொழில் முனைவோர் ரேணுகா செந்தில்வேல் அவர்களுடன் நேர்முகம். அடுத்து இந்நாளின் சிறப்பு, தொடர்ந்து தெரிந்து கொள்வோம் சமையலின் சுவை கூட்டும் தக்காளி பற்றிய தகவல். நிறைவாக உங்களுக்காக அழகின் அழகே, இதில் முகச்சுருக்கம் குறித்த குறிப்பு. வழங்குபவர் அழகு கலை நிபுணர் கே விஜயலட்சுமி அவர்கள். 2:15 திரைகானம், 2:40 விளையாட்டரங்கம், நீச்சல் விளையாட்டு வீரர் ஹெச் சுதர்ஷன் அவர்களின் நேர்முகம் இடம்பெறுவது நிறைவு பகுதி. 2:55 வானிலை, மாலை 5:30 திரைகானம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25, 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. இரவு 7:00 திரைகானம், 7:10 திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் அனுராதா, 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், தேனி வளர்ப்பு அனுபவங்கள், காஞ்சிபுரம் மாவட்டம் சோமங்கலம் ஆர் ஷியாம்ஜான் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் பி சரவணன் அவர்கள். தொடர்ந்து மெல்லிசை, நிறைவாக வேளாண் செய்திகள் ஆகியவை இடம்பெறும். 8:05 திரைகானம், 9:15 செய்தி சுடர், 9:30 அரங்கிசை, டாக்டர் ஆர் எஸ் ஜெயலட்சுமி அவர்களின் வீணை இசை கேட்கலாம், ஆர் ஸ்ரீகணேஷ் அவர்கள் மிருதங்கம், மடிப்பாக்கம் ஏ முரளி அவர்கள் கட்டம். 6:45 காற்றோடு கலந்திடவா. இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் அறிந்தோம்.

இனி 101.4 எஃப்எம் ரெயின்போவில் காலை 6:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7:00 வணக்கம் சென்னை, 7:30 சைபாலன் இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:02 ரஷ்யவர் ரெயின்போ, 9:02 ரெயின்போ ரேப்.

ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அவ்வப்போதைய நிலவரம் மணிக்கொரு முறை காலை 9:30, 10:30, 11:30, 12:30, பிற்பகல் 1:30, 3:30, மாலை 4:30, 5:30, 6:30, இரவு 7:30 ஆகிய நேரங்களில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 10:02 ஜெட் செட் கோ, 11:02 உங்களுடன் ரெயின்போ, 12:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் அம்ரித் பாரத் திட்டம் குறித்த தகவல்கள், தொடர்ந்து ஹாய் ஸ்நேகிதியே, 1 மணிக்கு திரைகாணம், 2 மணிக்கு ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய், 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 3:02 ஹலோ டாக்டர், ஆயுர்வேத தினத்தை ஒட்டி சென்னை அறிஞர் அண்ணா மருத்துவமனையின் மருத்துவ அதிகாரி டாக்டர் பி செல்வகுமார் அவர்களுடன் நேர்முகம், 4:02 ஃபன் பண்ணலாமா, 5:02 ரெயின்போ மேடை, 6:02 டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக், 7 மணிக்கு ரெயின்போ சாட் பாக்ஸ், 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக், 9 மணிக்கு ரெயின்போ ராகங்கள், 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லி அஞ்சல், 10:02 ரெயின்போ ஈவெண்ட். இதுவரை 101.4 FM ரெயின்போவின் நிகழ்ச்சி நிரல் கேட்டோம்.

இனி 100.1 FM கோல்ட் அலைவரிசை நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். காலை 7:15 திரைசை, 7:30 ஆட்சவேரே, 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை. டாக்டர் நிரஞ்சனா ஸ்ரீனிவாசன் அவர்களின் பாட்டு இடம்பெறும் மேலக்காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், வி குரு ராகவேந்திரா அவர்கள் மிருந்தங்கம். 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லை புதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி. சஜனீஜன் கதை வழங்குகிறார் பலகும்மி பத்மா விஜய் அவர்கள். 12:00 திரைகானம், 12:40 மெல்லிசை, 1:10 இசைமலர், கே ஆர் சாரநாதன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். திருவள்ளூர் வி பார்த்தசாரதி அவர்கள் வயலின், ஈரோடு கே எஸ் நாகராஜன் அவர்கள் மிருதங்கம். 2:30 லயவிநியாசம், மந்தவெளி எஸ் மோகன்ராஜ், திருவெற்றியூர் எல் கோபாலகிருஷ்ணன் ஆகியோரின் தவில் இசை கேட்கலாம். இடம்பெறுவது மிஸ்ர சாப்பு தாளம். 2:45 திரைகானம், 3:00 மதுரமதுரம் ஈசமயம், 4:10 தேனி நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசை. வி லலிதா மாதவ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், எஸ் கோமதி சங்கர் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரை இசை, 6:10 விஸ்லேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம், த பிளாஸ்டிக் த்ரெட் பி பூஜா வழங்கும் உரை, ஃப்ரம் ஸ்டார்ட் அப் டு ஸ்ட்ராட்டஜிக் ஸ்ட்ரெங்க் அவினாஷ் சங்கரின் உரை, ஃபோமோ ஆன் சோஷியல் மீடியா ஜான்வி அசோக் பஜாஜ் வழங்கும் உரை, சிண்ட்ரலா லைஸ் தயன் சித்தா வழங்கும் கவிதை ஆகியவை இடம்பெறும். 7:45 திரை இசை, 7:50 செய்தி கதம்பம், 8:10 மக்கள் பணி தொடங்கி நாட்டு பணி வரை டெல்லி செய்தி பிரிவு வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சர்ச்சாக்கா விஷய, 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரைகானம். இதுவரை 101.1 FM கோல்டன் நிகழ்ச்சி நிரல் கேட்டோம்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Tanvi Khurana. President Draupadi Murmu will grace the 75th annual convocation ceremony of the Maharaja's

0: மூலகாரணமாக இருப்பது உயிரும் உடம்பும் சேர்ந்த இந்த வாழ்க்கை. உயிரும் உடம்பும் சேர்ந்து அமைந்திருப்பதனால்தான் உலகமே வாழ்கிறது. உயிர் தனித்து நில்லாது, உடம்போடு சேர்ந்தே நிற்கும். இந்த உடம்பு சோற்று பிண்டம். சோறு இல்லாவிட்டால் சோர்ந்துவிடும். உயிர் வாழ உடம்பு வேண்டும். உடம்பை உணவால் ஓம்புதல் வேண்டும். சோறில்லாவிட்டால் பசிநோய் உண்டாகும். எல்லா நோய்களையும் விட கொடியது பசிநோய். அது வந்துவிட்டால் எல்லா வகையான அறங்களும் ஆசாரங்களும் அழிந்து போகும். தானம் தவம் ஆகிய இரண்டும் உலகத்தில் நிற்க வேண்டும். இல்லறத்தார் தானத்தால் சிறப்படைகிறார்கள், துறவறத்தார் தவத்தினால் சிறப்படைகிறார்கள். இந்த இரண்டும் நிற்க வேண்டுமானால் பசிப்பிணியானது போக வேண்டும். பசிப்பிணியை போக்குவதற்கு முக்கிய காரணமாக இருப்பது மழை. அதனால் தானம் தவம் இரண்டும் தங்காவியனுலகம் வானம் வழங்காதெனின் என்று பாடினார் திருவள்ளுவர். நமது நாட்டில் எந்த நிகழ்வாக இருந்தாலும் அன்னதானம் இல்லாமல் இருக்காது. பசித்து வந்தவர்க்கு அன்னமளிப்பது ஒரு சிறந்த தானம். ஒருவன் ஈட்டிய பொருளை பாதுகாப்பாக வைக்கின்ற இடம் பசித்தவர் வயிறு என்கிறார் திருவள்ளுவர். இடம்பட வீடு எடேல் என்று அவ்வைப்பாட்டி சொல்லியிருக்கிறாள். விளைநிலம் அழிந்து போகிறது, உடம்பை வளர்த்தற்குரிய அன்னத்திற்கு உரிய நெல் விளையாமல் போகின்றது. இது கூடாது. நிறைய நெல் விளைந்தால்தான் அறம் செய்ய முடியும். பழைய காலத்தில் எல்லா மக்களும் சோம்பல் இல்லாமல் வேளாண்மை செய்தார்கள். பிச்சை கேட்கிறவன் ஒரே ஒருவன்தான், அவன் துறவி. எத்தனை தொழில்கள் வளர்ந்தாலும் மனிதனுடைய மூலத் தேவையாகிய சோறு கிடைக்கவில்லை என்றால் மற்ற தொழில்களினால் பலனில்லை. சடையப்ப வள்ளல் பலருக்கு உணவு கொடுத்து உயிர் கொடுத்திருக்கிறார். ஒரு நாள் அவரிடம் பரிசு பெற்றுப் போக ஒரு புலவர் வந்தார். அப்போது சடையப்ப வள்ளல் நெல் மூட்டைகளை தம்முடைய வீட்டுக்குள் கொண்டு போய் அடுக்கிக் கொண்டிருந்தார். வரும் வழியில் வண்டியிலே இருந்து நெல்மணிகள் சிந்தி வழியில் கிடந்தன. வள்ளல் அந்த நெல்லை பொறுக்கி தமது மேல் துண்டில் போட்டுக் கொண்டிருந்தார். அப்போது அவரை பார்த்த புலவர் ஒருவர், வீதியில் சிந்தி கிடக்கிற நெல்லை பொறுக்கும் கருமியாக இருக்கிறாரே, இவர் நமக்கெங்கே பரிசு கொடுக்கப் போகிறார் என்று சடையப்ப வள்ளலை பற்றி எண்ணினார். புலவருடைய முகத்தை பார்த்தபோது சடையப்ப வள்ளலுக்கு அவருடைய எண்ணம் விளங்கிப் போனது. சடையப்பர் அந்த புலவரை தம் வீட்டுக்குள் அழைத்துச் சென்று இனிமையாக பேசி சாப்பிட்டு போக வேண்டும் என்று சொல்லி இலையை போட்டு உட்கார வைத்தார். ஆனால் இலையில் சோற்றை வைப்பதற்கு பதிலாக கை நிறைய பொன்னை கொண்டு வந்து வைத்தார். அதை பார்த்த புலவர் முகத்தை சுளித்தார். அவருக்கு ஒன்றும் விளங்கவில்லை. நெல்லை விட பொன் உயர்ந்தது அல்ல என்று காட்டவே பொன்னை கொண்டு வந்து இலையிலிட்டார் சடையப்ப வள்ளல். புலவருக்கு உண்மை விளங்கியது. பொன்னால் உடம்பு வளராது, அரிசிதான் உடம்பை வளர்க்கும் என்பதை உணர்ந்தேன் என்றார் அந்த புலவர். என்னிடம் பொருள் சேர்ந்தால் நானும் அன்னதானம் செய்யலாம், அதற்கு வழியில்லை, எப்படி அன்னதானம் செய்ய முடியும் என்று சிலர் நினைக்கலாம். அத்தகைய எண்ணம் உடையவர்களுக்கு வாழ்க்கையில் அனுபவபூர்வமான உரையில் ஒரு தந்திரத்தை அருள்கிறார் அருணகிரிநாத பெருமான். நீங்கள் கொஞ்சம் சோறு கொடுத்தாலும் அது பெரிய சோறு ஆகிவிடும். ஒரு பிடி சோறு கொடுத்தால் மலையளவு சோறாகிவிடும். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நீங்கள் போக வேண்டிய தொலையா வழி ஒன்று இருக்கிறது. அந்த வழியில் இப்போது நீங்கள் கொடுக்கும் பிடிசோறு கட்டுச்சோறாகி வந்து உங்களை சேரும் என்று சொல்லுகிறார் அருணகிரிநாதர். பசி என்று தெருவில் வந்து நிற்பவனை பார்த்து நாளைக்கு வா, பாயாசத்தோடு அமுது படைக்கிறேன் என்று சொல்வதை விட நொய்யாக இருந்தாலும் வெறும் கீரையாக இருந்தாலும் இருக்கிறதை இருக்கிற போதே முதலில் அவனுக்கு ஒரு பிடி கொடுத்துவிட்டு உண்ணுவதுதான் உயர்வு. இப்போது செய்கிற அறம் சிறிதாக தோன்றினாலும் அது பயனாக விளைகிற போது பெரிதாக இருக்கும் என்பதை மனதில் கொண்டு அன்னதானத்தை செய்வோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 6:15:15 ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேர்களினி கேட்க இருப்பது வழிபாடு. நிகழ்ச்சியின் தொடக்கமாக அருணகிரி பாடியுள்ள பாடல்.

நேரம் இப்பொழுது 6:26:25. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வழிபாடு நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

0: நேரம் இப்பொழுது 6:35. ஆகாஷ்வாணி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி திங்கள் 6 புதன்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள்.
2: உழவர் பெருமக்களே, வருடம் முழுவதும் மக்காச்சோள சாகுபடி மேற்கொள்ளலாம். இதன் வயது 110 நாட்கள். கோ6, NK 62, 40 போன்ற ரகங்களை சாகுபடி செய்யுங்கள். நிலத்தை நன்றாக உழவு செய்து 2 அடி இடைவெளியில் பார் சால்கள் அமைக்க வேண்டும். 1 ஏக்கருக்கு 8 கிலோ விதை போதுமானது. பயிர் இடைவெளி வரிசைக்கு வரிசை 2 அடி, அதாவது 60 சென்டிமீட்டர். பயிருக்கு பயிர் 20 சென்டிமீட்டர் இடைவெளி கொடுக்க வேண்டும். 1 ஏக்கருக்கு 2 டன் மண்புழு உரமிட்டு நன்றாக உழவு செய்த பின் இரசாயன உரம், அதாவது தழைச்சத்து 100 கிலோ, மணிச்சத்து 30 கிலோ, சாம்பல் சத்து 30 கிலோ 1 ஏக்கருக்கு என்ற அளவில் இட வேண்டும். விதை விதைத்த பின் களைக்கொல்லி தெளித்து களைகளை கட்டுப்படுத்த வேண்டும். சரியான நேரத்தில் இலைவழி

0: அளிப்பு, உரம், பூச்சி நோய் மேலாண்மை கடைபிடித்து விளைச்சலை அதிகப்படுத்தலாம். நீர் மேலாண்மையை பொறுத்தவரை 5 முதல் 7 நாட்களுக்கு ஒருமுறை நீர் பாய்ச்ச வேண்டும். விளைச்சல் ஏக்கருக்கு 2800 முதல் 3500 கிலோ வரை கிடைக்கும். நிகர வருமானம் ஏக்கருக்கு 25,000 ரூபாய் வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள், வீரிய ஒட்டு மக்காச்சோள சாகுபடியில் ஈடுபடுங்கள். நிகர லாபத்தை அதிகமாக பெறுங்கள். கரும்பு சாகுபடியாளர்கள் நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாம். அதென்ன நீடித்த நவீன கரும்பு சாகுபடி? ஒரு விதைப்பரு சீவல்களில் இருந்து நாற்றுகளை தயாரித்தல், இளம் நாற்றுகள் 25 முதல் 30 நாள் வயதுடைய நாற்றுகளை எடுத்து நடவு செய்தல், இடைவெளி வரிசைக்கு வரிசை 5 அடி, பயிருக்கு பயிர் 2 அடி இடைவெளி கொடுத்து கரும்பு நாற்றுகளை நடவு செய்தல், சொட்டு நீர் பாசனம் அமைக்க வேண்டும், அதன் மூலம் உரமிட வேண்டும், ஊடுபயிர் சாகுபடி செய்து மண் வளம் மற்றும் மகசூலை அதிகரிக்க வழிவகை செய்தல், இயற்கை சார்ந்த உரங்கள் மற்றும் பயிர் பாதுகாப்பு முறைகளுக்கு முக்கியத்துவம் அளித்தல், இவையே நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்களாகும். இதன் மூலம் அதிக விளைச்சல், அதாவது ஏக்கருக்கு 80 முதல் 120 டன்கள் வரை பெற முடியும். சாதாரண முறையில் சாகுபடி செய்யும் போது ஒரு பரு விதை என்றால் 60,000, இரு பரு விதை என்றால் 30,000 தேவைப்படும். நீடித்த நவீன முறையில் 5,000 ஒரு பரு விதை சீவல்களே போதுமானது. ஏக்கருக்கு சாதாரண முறையில் நாற்றங்கால் தயாரிப்பு இல்லை, நீடித்த நவீன சாகுபடி முறையில் நாற்றங்கால் உண்டு. நடவு முறையை பொறுத்தவரை சாதாரண முறையில் விதை கரணைகளை நேரடியாக நிலத்தில் நடவு செய்தல் வேண்டும். நீடித்த நவீன முறையில் 25 முதல் 30 நாள் வயதுடைய நாற்றுகளை நடவு செய்தல் வேண்டும். சாதாரண முறையில் தண்ணீர் தேவை அதிகம், நீடித்த நவீன முறையில் தண்ணீர் தேவை குறைவு. கிளைவிடும் முளைகளின் எண்ணிக்கை சாதாரண முறையில் 8 முதல் 10, நீடித்த நவீன முறையில் 15 முதல் 20 கிளைகள் கிடைக்கும். ஊடுபயிர் சாத்திய கூறுகள் சாதாரண முறையில் குறைவு, நீடித்த நவீன முறையில் வாய்ப்புகள் அதிகம். எனவே விவசாயிகள் நீடித்த நவீன கரும்பு சாகுபடி முறையினை கடைபிடிக்க வேண்டும். இதில் நீர் உபயோகத்திறன் கூடுகிறது, கரும்பில் சர்க்கரை கட்டுமானம் அதிகரிக்கிறது. ஊடுபயிர் சாகுபடி மூலம் அதிக வருமானம் பெற முடியும், கரும்பிலும் அதிக விளைச்சல் பெற முடியும். இது குறித்த விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையங்களை அணுகுங்கள் அல்லது சர்க்கரை ஆலையின் கரும்பு அலுவலர்களை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
1: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: வளர்ப்பு தேனில் எடுக்கிற தேனை ஒரு கஸ்டமருக்கு ஸ்ட்ரைட்டாக கொடுக்க முடியாது, ஏன்னா அந்த தேனில் வந்து தண்ணித்தன்மை இருக்கும். இதை வந்து ஃபில்டர் பண்ணணும். ஒரு தண்ணி எடுத்து வச்சு அந்த தண்ணிக்கு மேலே இன்னொரு பாத்திரத்தில் தேனை ஊற்றி அந்த தண்ணி கொதிக்கிற தண்ணிக்கு மேலே இதை தூக்கி வச்சா போதும். அந்த தண்ணி கொதிச்சு அந்த தேன் கொதிக்கும், சூடாகும். சூடானால் அதில் ஐஸ்கிரீம் மாதிரி ஒரு நுரை வரும். அதுவும் தேன் எடுத்தால் 3 மாதம் தாண்டி தான் பண்ணணும். அது அந்த ஐஸ்கிரீம் வர நுரைய வெளியே எடுத்துட்டு நம்ம கொடுத்தோன்னு சொன்னால் 3 வருஷம் வரைக்கும் அது கெடாமல் அது அப்படியே எங்கே இருக்கும்.
1: தேனி வளர்ப்பு அனுபவங்கள் குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் சோமங்கலம் ஆர் ஷாம்ஜான் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: உழவர் நண்பர்களே, முயற்சியுடன் முயல் வளர்த்தால் வாழ்வில் முன்னேற முடியும். முயல் வளர்ப்பினால் ஏற்படக்கூடிய நன்மைகளாவன பயன்களாவன, முயலுக்கு தீவனமாக எளிதில் கிடைக்கும் தாவரங்களையும் வீட்டில் வீணாகின்ற காய்கறிகளையும் அளிக்கலாம். இறைச்சி முயல்களை 3 மாத வயதிலிருந்து இறைச்சிக்கு பயன்படுத்தலாம். உடல் எடையில் 50% மேல் இறைச்சி கிடைக்கும். முயல் இறைச்சியில் குறைந்த அளவு கொழுப்பும் அதிக அளவு புரதமும் மற்றும் உயிர் சத்துக்களும் உள்ளன. முயல்களின் தோலை பதனிட்டு அதிக விலைக்கு விற்பனை செய்யலாம். முயல்களின் கழிவு பொருட்கள் பயிர்களுக்கு சிறந்த எருவாகும். முயல்களை வீட்டு கொல்லைப்புறத்திலும் மொட்டை மாடியிலும் தோட்டத்திலும் வளர்க்கலாம். கிராமப்புற இளைஞர்களுக்கு முயல் வளர்ப்பு ஓர் உகந்த தொழில், சிறந்த தொழில். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள வேளாண் அறிவியல் நிலையங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தை அணுகுங்கள். பண்ணையாளர்கள் கவனத்திற்கு, புறக்கடையில் கோழி வளர்க்கலாம். வீட்டிற்கு தேவையான இறைச்சி மற்றும் முட்டைகள் கிடைக்கின்றன. குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெற இயலும். மகளிருக்கு ஏற்ற சுய வேலைவாய்ப்பு தொழில்

0: இது மேம்படுத்தப்பட்ட இனங்களான ரோபோ வெள்ளை, கிரிராஜா, வனராஜா, கிராமப்பிரியா, ராமலட்சுமி ஆகிய கோழி இனங்களை வளர்க்கலாம். நாட்டு இனங்களான கொண்டை கோழி, சண்டை கோழி, கழுகு கோழி, கருங்கால் கோழி ஆகிய இனங்களையும் வளர்க்கலாம். பெட்டை கோழிகள் 25 முதல் 30 வார வயதில் முட்டையிட ஆரம்பிக்கும். நாட்டு இனங்கள் ஒரு வருடத்திற்கு 60 முதல் 120 முட்டைகள் வரை இடும். மேம்படுத்தப்பட்ட இனங்கள் ஒரு வருடத்திற்கு 130 முதல் 180 முட்டைகள் வரை இடும். தீவனமாக உடைத்த அரிசி, கம்பு, சோளம், கேழ்வரகு, மக்காச்சோளம், புழு, பூச்சிகள், கரையான்கள் போன்றவற்றை பயன்படுத்தலாம். கோழிகளில் ஏற்படும் வெள்ளை கடிச்சல் நோய்க்கு எதிராக 8 மற்றும் 16 வார வயதில் ராணிக்கெட் தடுப்பூசியை போடுதல் அவசியம். புறக்கடை கோழி வளர்ப்பு பற்றி இன்னும் விவரங்கள் வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நிலக்கடலை சாகுபடியாளர்கள் கவனத்திற்கு. நிலக்கடலை சாகுபடி செய்ய 2 பட்டம் சிறந்த பட்டங்கள். மானாவாரியாக இருந்தால் ஆடிப்பட்டம், இரவைக்கு உகந்த பட்டம் கார்த்திகை பட்டம். அதிக விளைச்சல் தரக்கூடிய ரகங்களை தேர்வு செய்து விதைக்க வேண்டும். திண்டிவனம் 13, கோ 6, கோ 7, TAG 24 போன்ற ரகங்களை தேர்வு செய்யலாம். அடிவுரமாக தொழு உரம் 12.5 டன், ஜிப்சம் 200 கிலோ ஒரு ஹெக்டருக்கு இட வேண்டும். பரிந்துரைக்கப்பட்ட பேரூட்டச்சத்துக்களை நிலத்தில் இட வேண்டும். அதாவது 25 கிலோ தழைச்சத்து, 50 கிலோ மணிச்சத்து, சாம்பல் சத்து, 75 கிலோ ஒரு ஹெக்டருக்கு இட வேண்டும். அதாவது 2.5 ஏக்கருக்கு. விதை அளவு 2.5 ஏக்கருக்கு 125 முதல் 140 கிலோ என்ற அளவில் விதைப்பு செய்ய வேண்டும். இது 2.5 ஏக்கருக்கு. விதை நேர்த்தி அவசியம் செய்ய வேண்டும். விதை நேர்த்தி இல்லா விவசாயம் இல்லை. அதாவது 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற அளவில் சூடோமோனாஸ் ஃபிளாரசன்ஸ் எதிர் உயிரியை கலந்து விதைக்க பயன்படுத்துங்கள் விதைகளை. நுண்ணுயிர் விதை நேர்த்தியும் அவசியம். 3 புட்டலங்கள் ரைசோபியம், 3 புட்டலங்கள் பாஸ்போபாக்டீரியா இவற்றை 3 லிட்டர் ஆரிய அரிசி கஞ்சியில் கலந்து விதை நேர்த்தி செய்து விதைகளை விதைக்க வேண்டும். பயிர் இடைவெளி வரிசைக்கு வரிசை 1 அடி, அதாவது 30 சென்டிமீட்டர், செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும். ஃப்ளூ குளோராலின் என்ற களைக்கொல்லி 2 லிட்டர் 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து உடனடியாக வயலில் தெளிக்க வேண்டும். பிறகு 20 முதல் 25 நாள் கை களையும் எடுக்க வேண்டும். இலைவழி உரம் தெளிப்பு அவசியம். அதாவது நிலக்கடலை ரிச் என்ற நுண்ணூட்ட கலவையை 5 கிலோ 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து பூப்பூக்கும் சமயத்தில் தெளிக்க வேண்டும். 45வது நாள் விதைத்த 45வது நாள் 200 கிலோ ஜிப்சம் இட்டு மண்ணணைக்க வேண்டும். ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை முறைகளை கடைபிடித்தால் விளைச்சல் 1 ஹெக்டருக்கு, அதாவது 2.5 ஏக்கருக்கு 2500 முதல் 3000 கிலோ வரை கிடைக்கும். மானாவாரி அல்லது இரவை பட்டத்தில் நிலக்கடலை சாகுபடி செய்து கூடுதல் வருமானம் பார்க்குமாறு விவசாயிகளை கேட்டுக்கொள்கிறோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.

0: ஆகாஷ்வாணி இனி தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். உடல் ஆரோக்கியத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பொருட்களை ஆதரிப்பதை திரையுலக பிரபலங்கள் தவிர்க்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நிறைவேற்றுவதற்கான முக்கிய சக்தியாக இளையோர்கள் திகழ வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். குறைகள் மற்றும் புகார்களை தெரிவிக்க வரும் மக்களிடம் அதிகாரிகள் கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை உள்ளிட்ட 5 மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்திய பேட்மிண்டன் அணி அரையிறுதியில் சீன அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். உடல் ஆரோக்கியத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பொருட்களை ஆதரிப்பதை திரையுலக பிரபலங்கள் தவிர்க்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். குஜராத் மாநிலம் கெவாடியாவில் நேற்று

0: 2வது தேசிய திரைப்பட விருதுகளை வழங்கி அவர் பேசினார். திரையுலகில் மிகப்பெரிய நட்சத்திரங்களாக விளங்குவோர் மக்களின் உடல்நலத்திற்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடாது என்று வலியுறுத்தினார். திரையுலக கலைஞர்கள் மக்களிடையே குறிப்பாக இளையோர்கள் மத்தியில் பிரபலமாக திகழ்வதுடன் அவர்களிடம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் என்று அவர் குறிப்பிட்டார். எனவே இளைஞர்களிடையே ஒழுக்கத்துடன் கூடிய வாழ்க்கை முறையின் முக்கியத்துவத்தை திரையுலகினர் வலியுறுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். திரைப்பட கலைஞர்களின் கருத்துக்களை மக்கள் ஆர்வத்துடன் கேட்டு அவற்றை பின்பற்றி வருவதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். தேசிய திரைப்பட விருதுகளை பெற்றுள்ள அனைத்து கலைஞர்களுக்கும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய திரைப்படத்துறையின் செழுமையான பாரம்பரியத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் விருது பெற்ற கலைஞர்களின் திறமை, படைப்பாற்றல் மற்றும் அர்ப்பணிப்பு ஆகியவற்றை உணர்த்தும் வகையில் அவர்களின் தேர்வு அமைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தங்களின் அயராத உழைப்பை நல்கிய நடிகர்கள், இயக்குநர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் திரைப்படத்துறையை சார்ந்த அனைவருக்கும் தமது பாராட்டுக்கள் என்றும் அவர்களின் பயணத்தில் இந்த விருது மேலும் ஊக்கமளிக்கட்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் அதில் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நிறைவேற்றுவதற்கான முக்கிய சக்தியாக இளையோர்கள் திகழ வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் தனியார் பல்கலைக்கழகத்தில் மை பாரத் அமைப்பின் சார்பில் நேற்று வந்தே மாத்திர முகாமை தொடங்கி வைத்து அவர் பேசினார். பல்வேறு மொழிகள் கலாச்சாரங்களால் வேறுபட்டு இருந்தாலும் இந்தியர்கள் அனைவரும் சகோதர சகோதரிகள் என்ற உணர்வுடன் ஒற்றுமையாக உள்ளனர் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறினார். தமிழகத்தில் தாவேக்கா அரசு பொறுப்பேற்றதிலிருந்து பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக 200க்கும் மேற்பட்ட பாலியல் குற்றங்கள் நடைபெற்றிருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இவற்றில் 30க்கும் மேற்பட்ட குற்றங்களில் தாவேக்காவினர் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே ஒரு பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தாவேக்கா நிர்வாகியின் தம்பியை தட்டி கேட்டவர்களை காவலர் முன்னிலையில் அந்த நிர்வாகியின் குடும்பத்தினர் மிரட்டியதாக வெளியான காணொலி அதிர்ச்சி அளிப்பதாக அவர் கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் அவருடைய கட்சியினருக்கு ஒழுக்கத்தையும் கண்ணியத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். மிஷன் ஒலிம்பிக் 2036 சிறப்பு அதிகாரியாக காத்திருப்போர் பட்டியலில் இருந்த IPS அதிகாரி திரு மயில் வாகனன் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் உறுப்பினர் செயலரின் கட்டுப்பாட்டில் அவர் செயல்படுவார் என்று தமிழக அரசு வெளியிட்டுள்ள உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: குறைகள் மற்றும் புகார்களை தெரிவிக்க வரும் மக்களிடம் அதிகாரிகள் கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் நேற்று வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் அவர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், மக்கள் தெரிவிக்கும் புகார்களை கட்சி பாகுபாடின்றி அதிகாரிகள் கேட்டு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அமைச்சர் வலியுறுத்தினார். வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாகவே அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருப்பதாக கூறினார். பல்வேறு துறைகளுடன் ஒருங்கிணைந்து பணிகளை விரைந்து முடித்திட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் தூய்மை பணியாளர்களின் பங்குதான் மிகவும் முக்கியமானது என்பதால் அவர்களுடன் இணைந்து செயல்படுவது அவசியம் என்றும் திரு ராஜ்மோகன் குறிப்பிட்டார். பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தமிழக அரசின் திட்டங்களை விரைந்து நிறைவேற்ற ஏதுவாக கவனத்துடனும் துடிப்புடனும் பணியாற்ற வேண்டும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ஆதோ அர்ஜுனா கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் நேற்று தமது துறை சார்பில் நடைபெற்று வரும் பணிகளின் முன்னேற்றம் குறித்து அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பேசிய திரு ஆதோ அர்ஜுனா, அரசால் மேற்கொள்ளப்படும் உள்கட்டமைப்பு பணிகள் பொதுமக்களுக்கு நேரடியாக பயனளிக்கும் வகையில் தரமானதாகவும் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்ற

0: மாற்றப்படுவதையும் அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார். ஒப்பந்த விதிமுறைகள், அரசாணைகள் மற்றும் நடைமுறைகள் முறையாக பின்பற்றப்பட வேண்டும் என்றும், வெளிப்படைத்தன்மை அனைத்து நிலைகளிலும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் திரு ஆது அர்ஜுனா குறிப்பிட்டார். சென்னை உள்ளிட்ட 5 மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஆந்திராவை ஒட்டி நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்பதால் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. மாநிலத்தின் ஏனைய மாவட்டங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். பாகிஸ்தானில் போராட்டங்களை கட்டுப்படுத்த அதிக அளவிலான ஆயுதங்களை அந்நாட்டு அதிகாரிகள் பயன்படுத்துவதாக ஐநா மனித உரிமைகளுக்கான தூதர் ஓல்கர் டர்க் குற்றம் சாட்டியுள்ளார். ரஷ்யா யுக்ரைன் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவர விரைவில் ஒப்பந்தம் எட்டப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் பாதுகாப்பு தொழில்நுட்ப ஒத்துழைப்பு கூட்டு ராணுவ பயிற்சியை வலுப்படுத்துவது குறித்து இந்தியாவும் ஜப்பானும் ஆலோசனை மேற்கொண்டுள்ளன. மும்பையில் பொது இடங்களிலும் சாலைகளிலும் பட்டாசுகள் வெடிக்க மும்பை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. பொது விநியோக திட்ட கைபேசி ஆய்வு செயலியை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் நேற்று தொடங்கி வைத்தார். தமிழகம் முழுவதும் 40 இடங்களில் நகராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நேற்று சோதனை மேற்கொண்டு ஆன்லைன் பரிவர்த்தனைகள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படும் என்று ஆட்சியர் திரு நல்லசிவன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் ரயில் நிலையத்தில் அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் 17,50,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் பணிகளை தெற்கு ரயில்வே மதுரை கோட்ட மேலாளர் திரு ஓம் பிரகாஷ் மீனா நேற்று ஆய்வு செய்தார். சென்னை சிந்தாதிப்பேட்டையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாநகராட்சி ஆணையருமான திரு சமீரன் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 15 மண்டலங்களில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக நேற்று பயன்படுத்தப்படாத டயர்கள் உள்ளிட்ட பொருட்கள் கண்டறியப்பட்டு அகற்றப்பட்டன. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்திய பேட்மிண்டன் அணி அரையிறுதியில் இன்று சீன அணியை எதிர்கொள்கிறது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்திய அணி ஜப்பான் அணியை வென்றது. இதேபோல் இன்று நடைபெறும் மகளிர் துப்பாக்கி சுடுதல் குழு மற்றும் தனிநபர் பிரிவில் ஒலிம்பிக் போட்டியில் 2 பதக்கங்களை வென்ற மனு பாக்கர் பங்கேற்கிறார். 10 மீட்டர் மகளிர் ஏர் பிஸ்டல் பிரிவில் அவர் சுருச்சி சிங், ஈஷா சிங் ஆகியோருடன் குழு பிரிவில் பங்கேற்கிறார். பளு தூக்குதல் மகளிர் 49 கிலோ எடை பிரிவு இறுதிப் போட்டியில் மீராபாய் சானு பங்கேற்கிறார். ஊஷு மகளிர் 60 கிலோ எடை பிரிவில் ரோஷி பீனா தேவி இந்தோனேஷியாவின் தானியாவை அரையிறுதியில் எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உடல் ஆரோக்கியத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பொருட்களை ஆதரிப்பதை திரையுலக பிரபலங்கள் தவிர்க்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நிறைவேற்றுவதற்கான முக்கிய சக்தியாக இளையோர்கள் திகழ வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். குறைகள் மற்றும் புகார்களை தவிர்க்க வரும் மக்களிடம் அதிகாரிகள் கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை உள்ளிட்ட 5 மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்திய பேட்மிண்டன் அணி அரையிறுதியில் சீன அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 6:55. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மதியால் 720 கிலோஹெர்ட்ஸில் நிகழ்ச்சிகள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. நேர்களினி கேட்க இருப்பது

0: சமைப்பதற்கும் மற்றும் பல்வேறு தேவைகளுக்காக நிலக்கரி, மரப்பட்டைகள், சாணம் போன்றவற்றை பயன்படுத்துகின்றனர். அடுப்பிலிருந்து வெளிவரும் புகையின் அளவு 4000 சிகரெட் புகைக்கு சமமானது. இதனால் பெண்கள் மிகவும் பாதிக்கப்படுகின்றனர். வீட்டில் உபயோகிக்கும் வாசனை திரவியங்கள், பெயிண்டுகள், மரசாமான்கள், வளர்ப்பு பிராணிகளிடமிருந்து வரும் முடிகள், பூஞ்சைகள் மற்றும் பாக்டீரியா போன்றவற்றால் காற்று மாசுபடுவதுடன் நோய்களுக்கும் காரணமாகின்றன. நாடுகள் மற்றும் நகரங்களின் கட்டிடங்கள் அருகருகே இருப்பதாலும் குறைந்த காற்றோட்டம் இருப்பதாலும் காற்று மாசுபடுகிறது. கிராமப்புற மக்கள் சாண எரிவாயுவை உபயோகப்படுத்த வழிவகுக்க வேண்டும். குப்பைகள் எரிக்காமல் உரமாக்க பயன்படுத்தி தாவர வளர்ச்சியை மேம்படுத்தலாம். தொழிற்சாலைகள் புகைகளை வெளியேற்றுவதற்கு தகுந்த உபகரணங்களை பயன்படுத்தலாம். கந்தக டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் டை ஆக்சைடு அளவை குறைக்க வேண்டும். மக்கள் குளிர்சாதன பெட்டி உபயோகிப்பதால் குளோரோஃப்ளோரா கார்பன் வாயு வெளியாகி ஓசோன் படலம் பாதிக்கப்படுகிறது. எனவே பழுதடைந்த குளிர்சாதன பெட்டிகளை உபயோகிப்பதை தவிர்க்க வேண்டும். எனவே மேற்காணும் சில எளிய வழிமுறைகளை நாம் கடைபிடித்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் நம்மால் முடிந்த பணியை செய்ய வேண்டியது நமது இன்றியமையாத கடமையாகும் என்பதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும்.
1: இடம்பெற்றது சூழல் அறிவு.

இனி வானிலை அறிக்கை. மத்திய மேற்கு மற்றும் அதை ஒட்டிய வடமேற்கு வங்காள விரிகுடா பகுதியில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று மேற்கு நோக்கி இரவு 11:30 மணியளவில் ஆந்திர பிரதேசத்தின் கலிங்கப்பட்டினத்திற்கு கிழக்கு தென்கிழக்கே சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில், ஒடிசாவின் கோபால்பூருக்கு 150 கிலோமீட்டரும், பூரிக்கு தெற்கு தென்மேற்கே 220 கிலோமீட்டர் மற்றும் ஆந்திர பிரதேசத்தின் விசாகப்பட்டினத்திற்கு கிழக்கே வடகிழக்கே 180 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருந்தது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று இரவுக்குள் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக விசாகப்பட்டினம் மற்றும் கோபால்பூருக்கு இடையே, கலிங்கப்பட்டினத்திற்கு அருகே வட ஆந்திர பிரதேசம் தெற்கு ஒடிசா கடற்கரைகளை கடக்க வாய்ப்புள்ளது. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 33.7 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 28.1 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 79%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 28.4 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 72%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை மற்றும் இரவு வேளைகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். இனி மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு.

மன்னார் வளைகுடா, குமரி பகுதிகள் மற்றும் தமிழ்நாடு கடலோர பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆதல் அலிப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 7:30. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மதியம் 720 கிலோஹெர்ட்ஸில் நேர்களினி கேட்க இருப்பது

புது காலை. பிடிவாதக்காரரிடம் வாதாடக்கூடாது, முடிவெடுத்தவரிடம் விவாதிக்க கூடாது, புரிந்து கொள்ளாதவரிடம் பேசவே கூடாது என்ற புத்தரின் சிந்தனையுடன் இன்றைய

0: புத்தம் புது காலை தேடி வருகிறது உங்களை நாடி. நிகழ்ச்சியின் முதலில்
1: நாளும் அறிவோம். கைபேசி அலைத்தடுப்பு கருவி. தகவல்கள் வழங்குகிறார் வி. வள்ளி அவர்கள்.
2: செல்போன் ஜாமர் என்பது கைபேசி சாதனங்கள் செல்லுலார் பேஸ் நிலையங்களுடன் இணைப்பை ஏற்படுத்துவதை வேண்டுமென்றே தடுக்கும் ஒரு மின்னணு சாதனம் ஆகும். இது சிக்னல்களை நேரடியாக தடுப்பதற்கு பதிலாக இலக்கு அதிர்வெண்களை செயற்கை இறைச்சலால் முடக்குகிறது. செல்லுலார் நெட்வொர்க்குகள் இருவழி தகவல் தொடர்பை சார்ந்துள்ளன. இதில் தொலைபேசியும் கோபுரமும் குறிப்பிட்ட அதிர்வெண் பட்டைகளை பயன்படுத்தி இரண்டு தனித்தனி ரேடியோ அலைவரிசையில், அதாவது அப்லிங் மற்றும் டவுன்லிங் வழியாக தொடர்பு கொள்கின்றன. உதாரணமாக ஜிஎஸ்எம், 4G, LTE, 5G, NR ஆகியவை. ஜாமர்களை தனிநபர் விற்பது பயன்படுத்துவது இந்தியாவில் தடை செய்யப்பட்டுள்ளது. ஒரு ஜாமர் செல் கோபுரத்தின் டவுன்லிங்கின் அதே அதிர்வெண்களில் ஒரு உயர்சக்தி RF சிக்னலை அனுப்புகிறது. இந்த ஜாமர் கைபேசி போன்களின் அதே ரேடியோ அலைவரிசைகளில் வேண்டுமென்றே சிக்னல்களை அனுப்பும் ஒரு கருவியாகும். இது போனுக்கும் செல்போன் நிலையத்துக்கும் இடையிலான தகவல் தொடர்பை தடை செய்து ஜாமரின் வரம்பிற்குள் உள்ள மொபைல் போன்களை திறம்பட செயலிழக்க செய்கின்றன. அவை சிக்னல்களை பெறுவதையும் அனுப்புவதையும் தடுக்கிறது. ஜாமர்களை நடைமுறையில் எந்த இடத்திலும் பயன்படுத்தலாம். ஆனால் பொழுதுபோக்கு இடங்கள் போன்றவற்றில் அமைதி எதிர்பார்க்கப்படுவதால் தொலைபேசி அழைப்பு குறிப்பாக இடையூறாக இருக்கும் இடங்களில் இவை முதன்மையாக காணப்படுகிறது. சட்டப்பூர்வமான கைபேசி சேவைகளின் செயல்பாடுகளை அவை சீர்குலைப்பதால் இதுபோன்ற தடுப்பு கருவிகளை பயன்படுத்துவது, குறிப்பாக உரிமம் இல்லாமல் பயன்படுத்துவது, சட்டவிரோதமாகும். அத்தகைய கருவிகள் அவசரகால சேவைகளுக்கான அணுகலையும் தடுக்கின்றன. பாதுகாப்பு மற்றும் இராணுவ முகமைகளின் பயன்பாடு மற்றும் சிறைச்சாலைகள், திரையரங்குகள், மசூதிகள் மற்றும் பள்ளிகளில் முன் அனுமதியுடன் பயன்படுத்துதல் மற்றும் பூஜ்ய கசிவுடன் குறிப்பிட்ட சுற்றளவுக்குள் மட்டுப்படுத்தப்பட்ட ஜோமிங் தவிர ஏனையவை சட்டவிரோதமானது. இதன் வேறு பெயர்கள் மொபைல் பிளாக்கர், சிக்னல் பிளாக்கர், RF ஜாமர். இதை பயன்படுத்தினால் கைபேசியில் சிக்னல் இல்லை, சர்வீஸ் இல்லை என்று காட்டும். இது பயன்படுத்துவதற்கான தேவைகள் தேர்வு அறையில் பயன்படுத்துவதால் காப்பி அடிப்பது தடுக்கப்படுகிறது. வழிபாட்டு தலங்கள், கோயில், மசூதி, தேவாலயத்தில் அமைதிக்காகவும் நீதிமன்றம், சிறைச்சாலை போன்றவற்றில் கைதிகள் போன் பயன்படுத்தாமல் தடுக்கவும் இராணுவ தளம், திரையரங்கு, நூலகம், பொதுக்கூட்டம் ஆகியவற்றில் அமைதியை பாதுகாக்க, இரகசியத்தை பாதுகாக்க இது பயன்படுத்தப்படுகிறது. UGC கூட ஜாமர் வைக்க தடை செய்துள்ளது. போன் எப்போதும் டவரை தேடி சிக்னல் அனுப்பும், டவர் பதில் அனுப்பும். இந்த தொடர்பை ஜாமர் உடைக்கும். கோபுர அதிர்வெண்ணில் அதிக சத்தம் கொடுத்து போனின் சிக்னலை மூழ்கடிக்கும். செலக்டிவ் ஜாமர் குறிப்பிட்ட போனை பிளாக் செய்யாமல் அதிர்வெண் மட்டும் தடை செய்யும். சட்டவிரோதமாக ஜாமர் பயன்படுத்தினால் அபராதம், சிறை, கருவி பறிமுதல் செய்யப்படும். தொலைத்தொடர்புத்துறை இதை கண்காணிக்கும். தனிநபருக்கு அனுமதி இல்லை. மத்திய அரசு பாதுகாப்பு அமைப்புகள் பயன்படுத்துகின்றன. எதனால் ஜாமர் தடை செய்யப்பட்டுள்ளது என்றால், அவசர காலங்களின் பயன்பாடுகளை தடுக்கிறது. மருத்துவமனை, விமானம், இராணுவ தொலைத்தொடர்பு பாதிக்கும். கைபேசியையோ தகவல் தொழில்நுட்பத்தையோ அத்தியாவசியத்திற்கும் நல்ல பயன்பாட்டிற்கும் பயன்படுத்துவோம். நன்றி, வணக்கம்.
1: நாளும் அறிவோம். கைபேசி அலைத்தடுப்பு கருவி. தகவல்கள் வழங்கினார் வி. வள்ளி அவர்கள்.
0: இனி வேதம் புதிது படத்திற்காக சித்ரா பாடிய பாடலை கேட்கலாம்.

0: நேரம் 7:10. புத்தம் புது காலையில் இனி
1: தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள்.
2: இன்னைக்கு நிறைய பிள்ளைகள், எனக்கெல்லாம் வீட்டில் ஒரு வேலையும் கிடையாது தெரியுமா, நான்லாம் போனால் சாப்பிட்டு என் வேலையை எழுதுறதோ படிக்கிறதோ பார்த்துட்டு இல்லை தூங்கிடுவேன், இல்லை உட்காந்து அலைபேசியை பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறத நம்ம கேட்குறோம். இது எவ்வளவு பெரிய தவறு, இது எவ்வளவு பெரிய நன்றி உணர்ச்சிக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு. யோசிச்சு பாருங்கள், ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கும், அப்பா அம்மா 2 பிள்ளைகள். அப்பாவுக்குன்னு சில வேலைகள் இருக்கும், அம்மாவுக்குன்னு சில வேலைகள் இருக்கும். அப்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அவரவர்களுக்கு ஏற்ற முறையில் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளை பகிர்ந்து கொண்டால்தான் எல்லாருக்கும் சும இல்லாமல் எல்லாருடைய வாழ்க்கையும் நல்லபடியாக போகும். இன்றைக்கி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் குறிப்பாக அம்மாக்களும் வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த

0: அம்மாவுக்கு உதவிகரமாக இருப்பது என்பதுதான் பிள்ளைகளினுடைய கடமையாக இருக்கும். அப்படி யார் யாருக்கு என்ன கடமை அப்படின்றத சங்க காலத்தில் ஒரு பாட்டு ரொம்ப சிறப்பாக நமக்கு எடுத்து சொல்லுது. இந்த சமுதாயத்திலிருந்து நம்ம நிறைய உதவிகளை பெற்றுக்கொள்கிறோம். மறுபடியும் இந்த சமுதாயத்துக்கு நம்ம திருப்பி செஞ்சோமா, இந்த கேள்வி நம்மளுடைய மனசில் உட்கார்ந்து நம்மளை சிந்திக்க வைக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த பாடல். இப்போ உதாரணத்துக்கு, நம்ம ஒரே ஒரு நபர் இருக்கிறோம் அப்படின்றதுக்காக அந்த ஊருக்கு எந்த அரசாங்கமும் சாலைகளை போட்டு கொடுக்காது, எந்த அரசாங்கமும் மின்சார வசதி செய்து கொடுக்காது, எந்த அரசாங்கமும் தண்ணீர் வசதி செய்து கொடுக்காது. அப்போ என்ன, நிறைய பேர் இருக்கும் பொழுது அந்த இடத்துக்கு அரசாங்கம் இத்தனை பணிகளையும் செய்து கொடுக்குது. அப்போது நாம் ஒருத்தர் வாழ்கிறதுக்காக, நாம் ஒருத்தர் உயர்வதற்காக இவ்வளவு நன்மைகளையும் பெற்று நாம் வளர்கிறோம். அந்த நன்மைகளை நாம் திருப்பி இந்த சமுதாயத்துக்கு கொடுக்குறோமா இல்லையா, கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமா இல்லையா, கொடுக்க நினைக்கலை அப்படின்னு சொன்னால் கொடுக்க நினைக்க தூண்டும் அப்படியான ஒரு பாடல் தான் இந்த பாடல். என்ன சொல்கிறாங்க, இன்று புறந்தருதல் என் தலை கடனே. அதாவது ஒரு தாய்க்கு, ஒரு பெண்ணுக்கு, ஒரு அம்மாவினுடைய கடமை என்ன அப்படின்னா, ஒரு நல்ல குழந்தையை பெற்றெடுத்து இந்த சமுதாயத்திற்கு தருவது. அதோடு அந்த அம்மாவினுடைய பணி முடிஞ்சிருச்சான்னு கேட்டால் இல்லை, இது முதன்மையாக வெளிப்படை தன்மையோடு சொல்கிறாங்க. அடுத்ததாக அப்பாவினுடைய வேலை என்ன, அவருக்கான கடமை என்ன அப்படின்னு கேட்டால், அந்த குழந்தையை சான்றோனாக, அதாவது ஊரெல்லாம் மெச்சும்படியான ஒரு குழந்தையாக மாற்றுவது என்பது அப்பாவினுடைய கடமை. அடுத்தது, அந்த காலகட்டங்களில் போர்கள் என்பது தவிர்க்க முடியாதவை. அப்போது அந்த நாட்டினுடைய சார்பாக இவன் போயிருக்கிறான் அப்படின்னு சொன்னால், ஒரு வேல் எடுத்துகிட்டு போய் சண்டைக்காக போகிறான். அப்படி அந்த வேல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி அந்த வேலை ஒருத்தன் செஞ்சு கொடுக்கணும் இல்லையா, அந்த வேலை ஒரு கொல்லன்னு சொல்லக்கூடிய ஒரு தொழிலாளி செய்து கொடுக்கின்றான், அது அவனுடைய கடமை. அடுத்தது, நன்னடை நல்கள் வேந்தர்க்கு கடனே. இந்த குழந்தை, அது ஒரு மகனோ அல்லது மகளோ பிறந்திருக்கிறாங்க இல்லையா, அவர்களினுடைய ஒழுக்கம் சார்ந்த, அவர்களினுடைய உணர்வு சார்ந்த, நன்னடத்தை சார்ந்த விஷயங்களுக்கு யார் பொறுப்பேற்க வேண்டும்னு சொன்னால், அரசன்தான் பொறுப்பேற்க வேண்டும். இது எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க, இப்போது எனக்கான கடமை என்ன, அந்த காளை அந்த இளைஞனுக்கான கடமை என்ன அப்படின்னு கேட்டால், களிறு எறிந்து பெயர்தல் காளைக்கு கடனே. அந்த நாட்டினுடைய முன்னேற்றத்தை, அந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சியை, அந்த சமுதாயத்தினுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது அந்த காளையினுடைய, அந்த இளைஞனுடைய கடமை என்று, ஒவ்வொருத்தருக்கும் எது கடமை என்பதை ரொம்ப தெளிவாக எளிய வரிகளில் இந்த பாடலின் மூலமாக புலவர் நமக்கு சொல்லிட்டு போறார்.
1: தமிழமுதம் வழங்கினார் முனைவர் சி.ஆர். மஞ்சுளா அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி. இனி தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குஜராத் மாநிலம் வதோதராவில் இன்று பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார். ஏற்றுமதி நடைமுறைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் பாதுகாப்பு தொழில்நுட்ப ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்தியாவும் ஜப்பானும் ஆலோசனை நடத்தியுள்ளன. ஆப்கானிஸ்தான் மீதான பாகிஸ்தானின் வான்வழி தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ரஷ்யா யுக்ரைன் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவர விரைவில் ஒப்பந்தம் எட்டப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குஜராத் மாநிலம் வதோதராவில் இன்று மகாராஜா சாயாஜிராவ் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார். மேலும் அங்கு பிரம்மா குமாரிகள் அமைப்பின் சார்பில் நடைபெறும் நிகழ்ச்சிகளிலும் குடியரசுத் தலைவர் பங்கேற்கிறாா்.

0: சிப்பி ஸ்ரீ பேஜாவர் அத்தோக்ஷஜ் மடத்தின் விஸ்வ பிரசன்ன தீர்த்த சுவாமிகள் மற்றும் குழுவினர் புதுதில்லியில் நேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்தனர். அப்போது பத்ம விபூஷன் விருது பெற்ற ஸ்ரீ விஸ்வேஷ் தீர்த்த சுவாமியின் நூற்றாண்டு பிறந்த தினத்தை குறிக்கும் இலச்சினையை பிரதமர் வெளியிட்டார். ஏற்றுமதி நடைமுறைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று வர்த்தகத்துறை சார்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் பேசிய அவர், அனைத்து முக்கிய நகரங்களிலும் வர்த்தக செயல்பாடுகளை எளிதாக்குவதற்கு ஏதுவாக பன்முக அரசு துறை சார்ந்த நிறுவனங்கள் ஏற்படுத்தப்படும் என்று கூறினார். ஒருங்கிணைந்த அலுவலகங்களாக அவை செயல்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனி அலுவலகங்களை அமைப்பதற்கு பதிலாக ஒருங்கிணைந்த அலுவலகமாக அமைப்பதன் மூலம் ஒரே இடத்தில் வர்த்தகத்திற்கான சேவைகளை வழங்க முடியும் என்றும் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் பாதுகாப்பு தொழில்நுட்ப ஒத்துழைப்பு கூட்டு ராணுவ பயிற்சியை வலுப்படுத்துவது குறித்து இந்தியாவும் ஜப்பானும் ஆலோசனை மேற்கொண்டுள்ளன. ஜப்பான் விடுதலை ஜனநாயக கட்சித் தலைவர் டாரோ கோனோ தலைமையிலான அந்நாட்டு நாடாளுமன்ற குழுவினர் புதுதில்லியில் நேற்று பாதுகாப்புத்துறை செயலாளர் திரு ராஜேஷ்குமார் சிங்கை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். இருதரப்பிலும் பாதுகாப்பு, தொழில்நுட்பம், அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. பொருளாதார பாதுகாப்பு, விநியோக சங்கிலியை நிலையாக வைத்திருத்தல், வர்த்தகம், முதலீடு, புத்தாக்கம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது என்றும் இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. மத்திய ஆயுஷ் துறை சார்பில் 11வது ஆயுர்வேத தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் நாளைய உடல் நலத்திற்கு ஆயுர்வேதம் என்ற கருப்பொருளுடன் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக ஆயுஷ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் இந்தியா மட்டுமல்லாது உலகின் பல்வேறு நாடுகளிலும் இருந்து ஆயுர்வேத நிறுவனங்கள், மருத்துவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கிறார்கள். ஆயுர்வேத சூழலியல் நடைமுறையை ஒருங்கிணைக்க இந்த கொண்டாட்டம் வழிவகுக்கும் என்றும் ஆயுர்வேதம் தொடர்பான அறிவுசார் தகவல்களை பரிமாறிக்கொள்ள வகை செய்யும் என்றும் மத்திய ஆயுஷ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கோவை மாவட்டம் உட்பட பீகார் மாநில தொழிலாளர்கள் பணிபுரியும் 12 மாநிலங்களில் புலம்பெயர் தொழிலாளர் சேவை உதவி மையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பீகார் கூடுதல் தலைமை செயலாளர் திரு செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். பீகார் மாநில வளர்ச்சிப் பணிகள் குறித்து அறிந்து கொள்வதற்காக சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் சார்பில் அம்மாநிலத்திற்கு சென்றுள்ள செய்தியாளர்கள் குழு பாட்னாவில் தொழிலாளர் வளங்கள் மற்றும் இடம்பெயர்வு பணியாளர்கள் நலத்துறை அலுவலகத்தில் திரு செந்தில்குமாரை சந்தித்து கலந்துரையாடினர். கடந்த 5 ஆண்டுகளில் பீகாரில் ஏராளமான தொழில் நிறுவனங்கள் அரசு சார்பில் ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் இதன் காரணமாக வெளிமாநிலங்களுக்கு சென்ற தொழிலாளர்களுக்கு இந்த மாநிலத்திலேயே வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு செந்தில்குமார் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: ஆப்கானிஸ்தான் மீதான பாகிஸ்தானின் வான்வழி தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், பாகிஸ்தான் நடத்திய இந்த தாக்குதலில் பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட ஏராளமானோர் உயிரிழந்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். புனித ரமலான் மாதத்தில் இதுபோன்ற தாக்குதல்கள் நடத்தியிருப்பதன் மூலம் பாகிஸ்தான் தனது உள்நாட்டு தோல்வியை மறைக்க முயற்சிப்பதாக அவர் குறை கூறினார். ஆப்கானிஸ்தானின் இறையாண்மை, ஒருமைப்பாடு மற்றும் அந்நாட்டின் சுதந்திரத்திற்கு இந்தியா தனது ஆதரவை வழங்கும் என்றும் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் தெரிவித்தார். ஜப்பானில் கேண்டோ மற்றும் ஈசு தீவுகளில் பெய்த கனமழை மற்றும் சூறாவளி காற்றில் சிக்கி 6 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 6 பேரை காணவில்லை என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். டோக்கியோவின் கிழக்கு பகுதியில் உள்ள சீபா என்ற இடத்தில் மட்டும் 5 உயிரிழப்புகள் ஏற்பட்டதாகவும் கனாகுவா என்ற இடத்தில் 1 உயிரிழந்திருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் மீட்புக் குழுவினரும் தீயணைப்புத்துறையினரும் ஈடுபட்டுள்ளனர். ஜப்பானின் கிழக்கு பசிபிக் கடற்

0: கரைப்பகுதியில் நேற்று ஏற்பட்ட கடும் சூறாவளியை தொடர்ந்து பெய்த கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழப்பு ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரஷ்யா யுக்ரைன் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவர விரைவில் ஒப்பந்தம் எட்டப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் நேற்று உரையாற்றிய அவர், யுக்ரைனுடனான போரை முடிவுக்கு கொண்டுவருவதற்கு ஏற்ற சூழல் தற்போது உருவாகி இருப்பதாக தெரிவித்தார். இதேபோல் ஈரானுடன் போர் நிறுத்தம் செய்வது அல்லது தாக்குதலை தீவிரப்படுத்துவது என்ற நிலைப்பாட்டையும் அமெரிக்கா கொண்டிருப்பதாகவும் திரு டிரம்ப் குறிப்பிட்டார். இதனிடையே நியூயார்க் சென்றுள்ள யுக்ரைன் அதிபர் திரு ஜெலன்ஸ்கி அமெரிக்க அதிபர் திரு டிரம்ப்பை சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ஜெலன்ஸ்கி, 4 ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெற்று வரும் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா உதவும் என்று தாம் நம்புவதாக கூறினார். அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளில் யுக்ரைன் உறுதியாக இருப்பதாகவும் திரு ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டார். உலகளாவிய சவால்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஒத்துழைப்பு மற்றும் கூட்டாக முடிவெடுப்பதை உலக நாடுகள் கைவிடக்கூடாது என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்ரஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். ஐநா சபை கூட்டத்தில் உரையாற்றிய அவர், உலக நாடுகள் தங்களுக்குள் பரஸ்பர சார்புத்தன்மை அடிப்படையில் கூட்டாண்மையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஐநாவில் இடம்பெற்றுள்ள 193 உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ள கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். ஈரான், யுக்ரைன் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் நடைபெறும் போர்களை முடிவுக்கு கொண்டுவர சம்பந்தப்பட்ட நாடுகளின் தலைவர்கள் முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இந்த ஆண்டு இறுதியில் அன்டோனியோ குட்ரஸ் பதவி முடிவடைய இருக்கும் நிலையில் ஐநா சபையில் அவருடைய உரை இறுதியானதாக அமைந்துள்ளது. சத்தீஸ்கர், ஒடிஷா, தெலுங்கானா மாநிலங்களிலும் கடலோர ஆந்திரா மாவட்டங்களிலும் இன்று கனமழை முதல் அதிகனமழை வரை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, சிக்கிம், பீகார், ஜார்க்கண்ட், கர்நாடகத்தின் உள்பகுதி, கேரளம், மகாராஷ்டிரா, மேற்கு வங்க மாநிலங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. மத்திய பிரதேசம், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா மாநிலங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக அந்த மையம் மேலும் கூறுகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்திய பேட்மிண்டன் அணி அரையிறுதியில் இன்று சீன அணியை எதிர்கொள்கிறது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் நேற்று நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் இந்திய அணி ஜப்பான் அணியை வென்றது. இதேபோல் இன்று நடைபெறும் மகளிர் துப்பாக்கி சுடுதல் குழு மற்றும் தனிநபர் பிரிவில் ஒலிம்பிக் போட்டியில் 2 பதக்கங்களை வென்ற மனு பாக்கர் பங்கேற்கிறார். 10 மீட்டர் மகளிர் ஏர் பிஸ்டல் பிரிவில் அவர் சுரூச்சு சிங், ஈஷா சிங் ஆகியோருடன் குழு பிரிவில் பங்கேற்கிறார். பளு தூக்குதல் மகளிர் 49 கிலோ எடைப்பிரிவு இறுதிப் போட்டியில் மீராபாய் சானு பங்கேற்கிறார். ஊஷு மகளிர் 60 கிலோ எடைப்பிரிவில் ரோஷி பீனா தேவி இந்தோனேஷியாவின் தானியாவை அரையிறுதியில் எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குஜராத் மாநிலம் வதோதராவில் இன்று பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார். ஏற்றுமதி நடைமுறைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் பாதுகாப்பு தொழில்நுட்ப ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்தியாவும் ஜப்பானும் ஆலோசனை மேற்கொண்டுள்ளன. ஆப்கானிஸ்தான் மீதான பாகிஸ்தானின் வான்வழி தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ரஷ்யா யுக்ரைன் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவர விரைவில் ஒப்பந்தம் எட்டப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 7:25. ஆகாஷ்வாணி நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் இனி
2: வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜபிரியா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: ஒரு பெண்ணை இப்போ பரிசோதிக்கிறோம் இல்லையா, அவங்க வந்து இரெகுலர் பீரியட்ஸோட வர்றாங்க, உடல் பருமனோட வர்றாங்கன்னா முக்கியமான ஒரு அறிகுறி கழுத்து பகுதி, அக்கிள் பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரோமத்தை அவங்க ஸ்கின்னோட கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப டார்க் பிளாக்காக இருக்கும். அதை அக்கேந்தோசிஸ் நைக்ரிகான்ஸ்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு மார்க்கர். சர்க்கரை வியாதி வரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான் பிசிஓடின்னு. ஸோ ஒரு சைடு என்ன சொன்னோம், ஆண் பெண் ஹார்மோனோட பேலன்ஸ் மாறி இருக்கும்னோம். இன்னொரு சைடு என்ன சொன்னோம், தைராய்டு ஹார்மோனோட லெவலும் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அதுவும் இன்டர்லிங்க்டாக இருக்கும். மூணாவது பங்கை பார்க்கக்கூடியது வந்து சர்க்கரை வியாதி. இப்போ சர்க்கரை வியாதியே ஒரு விதமான ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான். இன்சுலின் சுரப்பு சரியான செயல்பாட்டில் இருக்காது, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். அது இருக்கும், ஆனால் அது செயல்பட முடியாத தன்மையில் இருக்கும். ஏன்னா கொழுப்பு

0: உடம்புலேருந்து வர்ற ஹார்மோன் போய் அதை வேலை செய்ய விடாமல் தடுக்கும். ஸோ திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் கொழுப்பை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. கொழுப்பே இன்றைக்கி ஒரு ஹார்மோன் உறுப்பை சுரக்கக்கூடிய ஒரு கிளாண்ட் அப்படின்னு புரிஞ்சிக்கிட்டே வரும். அடிப்போஸ் டிஷ்யூன்னு சொல்லுவோம் அதை. ஸோ அக்கேந்தோசிஸ் நைக்ரிகான்ஸ் இருக்கிறவங்க வந்து ஆர் ஜெனட்டிக்லி ஸ்ட்ராங்லி ப்ரோக்ராம்டு சக்கரவியாதி வர்றதுக்கு. ஸோ இது அவங்க என்ன பண்ணணும்னா, ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் கவனமாக அவங்க சாப்பிட்ற உணவு மேலே கவனமாக இருக்கணும். இப்போ நம்ம சாப்பிட்ற ஒரு ஒரு உணவும் இவ்வளோ கேலரி சத்து நம்ம உடம்புக்கு கொடுக்கும் இல்லைங்களா. நீங்கள் சிம்பிள் ஒரு காஜு கட்லி அந்த முந்திரி கேக்குன்னு சொல்லி சாப்பிட்றோம் இல்லையா, நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஸ்வீட் எடுத்திங்கன்னா அதுவே உங்களுக்கு 300-350 கிலோ கேலரி கொடுத்துரும். ஒரு நாளைக்கு நீங்கள் 1000-1200 கிலோ கேலரிக்கு மேலே சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் 3 ஸ்வீட் சாப்பிட்டீங்கன்னா அன்றைக்கி உங்கள் கோட்டா முடிஞ்சிடுச்சு சரிங்களா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நிறைய கேலரி சேர்க்க சேர்க்க உடல் பருமன் கூடும். உடல் பருமன் கூட கூட நீங்கள் சக்கரவியாதிக்குள்ளே மாட்டிக்க போகிறது கட்டாயம். ஏன்னா உடம்புக்கு வந்து கேலரியோட பிரச்சனையை டீல் பண்ண தெரியாது இன்சுலின் சரியாக இல்லாததுனால. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் டயபெட்டிக்காக ஆக போகிறாங்கன்னா அவங்களுக்கு சின்ன வயசு, அவங்களுக்கு 10-12 வயசுலேயே தெரியும் உங்களுக்கு சில பேருக்கு கருப்பாயிட்டு வருதுன்னா, உணவு பழக்கத்தில் கட்டுப்பாடு கொண்டு வாங்க, எக்ஸசைஸ் பண்ணி. அப்படியே நீங்கள் ஆசைப்பட்டு காஜு கட்லி சாப்பிட்டீங்கனாலும் நீங்கள் அதை எரிக்கிறதுக்கு அரை மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணாதான் 300 கிலோ கேலரி போகும். ஸோ நீ ஒரு ஸ்வீட் சாப்பிட்டனா அதுக்கு ஈக்குவலாக நீ எக்ஸசைஸ் பண்ணி அதை பேர்ன் அவுட் பண்ணுன்னு சொல்லுவோம். முக்கியமாக அந்த மாதிரி இருக்கிறவங்களோட அப்பா அம்மா அல்லது அவங்க வீட்டில் தாத்தா பாட்டிக்கு சக்கரவியாதி இருக்கும். ஸோ அது வந்து அடிஷ்னல் மார்க்கர். நீ உடல் பருமனாக இருக்கே, அவங்க கழுத்தெல்லாம் கருப்பாக இருக்குது, ப்ளஸ் அப்பா அம்மாவுக்கு இருக்கா, அப்போ நீ மரபணுக்கள் ரீதியாக மாட்டிக்க போகிறேம்மா அப்படின்னும் போது அந்த புரிதலோட அந்த பர்டிகுலர் பெண் வந்து ஒரு முயற்சி எடுப்பாங்க. ஓகே, நம்ம வந்து கொஞ்சம் சீரியஸாக டயட் மற்றும் உடற்பயிற்சியில் ஈடுபட்டாதான் நம்ம சக்கரவியாதி வராமலோ தள்ளி போடுவதோ அல்லது ஏற்கனவே வந்துருச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ அது உதவும் அப்படின்னு. ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ்க்கும் ஹேர்ஃபால்க்கும் கட்டாயமாக சம்மந்தம் இருக்குமா? பொதுவாக பெண்கள் எப்படிப்பட்டவங்கன்னா அழகான நீள அடர்த்தியான கூந்தல் இருக்கக்கூடியவங்க. ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கூந்தலோட இது வந்து அவ்வளோ லாங் ஹேர் இருக்கிற டைப் இல்லை அவங்களுக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு ஹேர் லாஸும் அதிகமாக இருக்கும். நெற்றி பகுதியில் அவங்களுக்கு பொதுவாக பால்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஏஜில் வந்துடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்மோன் ஈஸ்ட்ரஜன், அவங்க ஹார்மோன் ஆண்ட்ரஜன். நம்ம ஹார்மோன் வந்து நமக்கு நல்ல ஒரு கூந்தலை கொடுக்கக்கூடியது. நம்மளுடைய ஸ்கின்னே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்கின் ஹேர் அண்ட் நெயில்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இது நம்மளது டிஃப்ரெண்ட். பட் ஹார்மோனல் இம்பேலன்ஸில் உங்களுடைய நல்ல ஹார்மோன் கம்மியாகி ஆண் ஹார்மோன் அதிகமாகும் போது அதே பேட்டர்ன், இந்த முடி விழுதல், பொடுகு வருதல் மற்றும் உங்களுடைய அந்த தேவையில்லாத இடத்துல ரோம வளர்ச்சி வர்றது இது இருக்கும். ஸோ இன்னைக்கு காலகட்டத்தில் அலோபேஷியான்னு சொல்லுவோம் அதை. அப்படின்னா அளவுக்கும் கம்மியாயிட்டே போகிறது முடி. இது வந்து ஹார்மோன் பிரச்சனைனால வரக்கூடியது. அது இல்லாமல் சரும வியாதிகள்னாலையும் உங்களுக்கு ஹேர் லாஸ் இருக்கும். பட் மருத்துவர்கிட்ட போகும்போது தானே நமக்கு தெரியும் இது சத்துக்குறைவுனால, இரத்த சோகையினால நமக்கு முடி கொட்டுதல் அதிகமாயிருக்கா, அல்லது சரும வியாதி னால முடி கொட்டியிருக்கா, அல்லது ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால கொட்டியிருக்கான். ஸோ நிறைய காரணங்கள் இருக்கு இல்லையா. நாமளாக வந்துட்டு அதுக்கு வைத்தியத்தை முடிவு பண்ண முடியாது. ஸோ நமக்கு இதுதான் காரணம்னு சொல்லி அதை நாம் கரெக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. கட்டாயமாக நம்மளால் இன்றைய காலகட்டத்தில் உள்ள வைத்திய முறைகளில் முடி கொட்டுதலை கண்ட்ரோல் பண்ணி அட்லீஸ்ட் இருக்கிற முடியை காப்பாற்றிக்கிறதுக்கு வழி சொல்ல முடியும்.
1: இதுவரை மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜபிரியா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: இனி இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: ஒருத்தர் சிகரெட்டும் கையுமா வந்தார். சார், இந்த புகைப்பிடிக்கிற பழக்கத்தை நிறுத்தி போடணும்னு தான் பார்க்குறேன், முடியலேன்னார். புகைப்பிடிக்கிறத நிறுத்துறது ரொம்ப சுலபம் சார் அப்படின்னார் இன்னொருத்தர். எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டார் அவர். நான் கூட ஏற்கனவே 10 தடவை அந்த பழக்கத்தை நிறுத்தியிருக்கிறேன் சார் அப்படின்னார் இவர். இதிலேருந்து என்ன தெரியுது, புகைப்பழக்கத்தை திடீர்னு விட்டு விடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்னு தெரியுது. இருந்தாலும் இது சம்பந்தமான ஆராய்ச்சி அனுபவம் இது ரெண்டையும் அடிப்படையாக வச்சு சில வழிமுறைகளை சொல்கிறாங்க. அதாவது புகைப்பிடிக்கிறத நிறுத்துறதுக்கு 10 வழிகள் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா உபயோகப்படுதான்னு பார்க்கலாமே. முதல் கருத்து என்னென்னா, கொஞ்ச நாளைக்கு புகைப்பிடிக்கிற நண்பர்களை விட்டு விலகி இருக்கணும். இதனால் புகைப்பிடிக்கிற ஆசை குறையும், அந்த பழக்கத்தை மறுபடியும் ஆரம்பிக்கக்கூடாதுங்கிற எண்ணம் உறுதிப்படும். ரெண்டாவது கருத்து,

0: தெரிஞ்சுக்கிட்டா உபயோகப்படுதான்னு பார்க்கலாமே. முதல் கருத்து என்னன்னா, கொஞ்ச நாளைக்கு புகைப்பிடிக்கிற நண்பர்களை விட்டு விலகி இருக்கணும். இதனால் புகைப்பிடிக்கிற ஆசை குறையும், அந்த பழக்கத்தை மறுபடியும் ஆரம்பிக்கக்கூடாதுங்கிற எண்ணம் உறுதிப்படும். ரெண்டாவது கருத்து, புகைப்பிடிக்கிறதை எதிர்த்து தீவிரமாக பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சிடணும். அது அடுத்தவங்களுக்கும் உபயோகப்படும், உங்களுக்கும் உபயோகப்படும். உங்கள் உள்ளுணர்வை அது தூண்டும், உங்களை வந்து உறுதி கொள்ள வைக்கும். மூன்றாவது கருத்து என்னென்னா, தினமும் ரெண்டு தடவை குளிக்கணும். எப்படி தெரியுமா? முதல்ல வெது வெதுப்பான தண்ணீர், அப்புறம் குளிர்ந்த தண்ணீர், இப்படி மாறி மாறி குளிக்கணுமா. நாலாவது கருத்து, உடற்பயிற்சிகள் செய்யணும். மூச்சு வாங்குகிற மாதிரியான பயிற்சிகள் ரொம்ப நல்லதான். பிராணாயாமம் அப்படிங்கிற மூச்சு பயிற்சி ரொம்ப நல்லதுங்கிறாங்க. அப்புறம் ஐந்தாவது கருத்து, சாப்பாடு வந்து மிதமாக இருக்கணும், சீராக இருக்கணும். பச்சை காய்கறிகள் பழங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு ரத்தத்தில் சர்க்கரையின் அளவை பராமரிக்கணும். இது வந்து நரம்புகளை வந்து அமைதிப்படுத்தும். ஆறாவது கருத்து என்னென்னா, ரொம்ப நேரம் பசியோடு இருக்கக்கூடாது. புகைப்பிடிக்கிறத நிறுத்த முயற்சி செய்யும் பொழுது எடை குறைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடாது. ஏழாவது கருத்து, காப்பி தேநீர் மதுபானம் அப்புறம் போதைப் பொருள்கள் கலந்த உணவுகள் இதெல்லாம் வேணாம். புகைப்பிடிக்கிறத அதெல்லாம் ஊக்கப்படுத்தும். கடுகு மிளகு அப்புறம் காரமான பொருள்களை தவிர்க்கணும். உப்பு அளவை குறைக்கணும். தினமும் 10 குவளை தண்ணீராவது குடிக்கணும். வெறும் தண்ணி புகைப்பிடிக்கிற ஆவலை வந்து தணிக்குதான். எட்டாவது கருத்து, கையில் வந்து சிகரெட்டு புகையில் ஏதாவது இருந்தால் உடனே தூக்கி எறிஞ்சிருங்க. அது கையில் இருக்கிற வரைக்கும் புகைப்பிடிக்கிற ஆசை வந்துக்கிட்டே இருக்கும். ஒன்பதாவது கருத்து என்னென்னா, இறை நம்பிக்கை உள்ளவங்க புகைப்பிடிக்கிற எண்ணம் வர்றப்போவெல்லாம் பிரார்த்தனை செய்ய ஆரம்பிச்சுடலாம். பத்தாவது கருத்து, உங்களுக்கு ரொம்பவும் வேண்டியவங்க யாரோ அவங்கக்கிட்ட எல்லாம் நீங்கள் புகைப்பிடிக்கிறத நிறுத்தி விட்டதா சொல்லிவிடுங்க. இந்த 10 வழிகளையும் கடைபிடிக்க ஆரம்பிச்சுட்டா புகைப்பிடிக்கும் பழக்கத்தை நிறுத்தி விடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அனுபவப்பட்டவங்க. முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஒரு முக்கியமான இடத்துல நின்றுக்கிட்டு இருந்தார் ஒருத்தர். அங்கே வந்த இன்னொருத்தர், ஏன் சார் இந்த இடத்துல சிகரெட் பிடிக்கலாமா அப்படின்னு அனுமதி கேட்டார். இந்த இடத்துல சிகரெட் பிடிக்கக்கூடாதுங்க அப்படின்னார் இவர். நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் இந்த இடத்துல கீழே நிறைய சிகரெட் துண்டுகள் கிடக்குதே, அவங்கள்லாம் யார்? அவங்கள்லாம் உங்கள் மாதிரி என்கிட்ட அனுமதி கேட்காதவங்க அப்படின்னாராம் இவர்.
1: இன்று ஒரு தகவல் கேட்டோம். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். புத்தம் புது காலையில் இனி புது புது அர்த்தங்கள் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியுள்ள பாடல்.

0: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது.
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: புத்தம் புது காலையில் இனி உங்கள் கவனத்திற்கு.
4: ராம்தாரி சிங் தின்கர் பிறந்த நாள் சிற்றுரை கேட்கலாம்.
5: ராம்தாரி சிங் தின்கர் அவர்கள் 1908 செப்டம்பர் 23 பீகார் மாநிலத்தில் உள்ள முங்கேர் மாவட்டத்தின் சிமாரியா என்ற சிறிய கிராமத்தில் பிறந்தார். பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பத்தில் பிறந்தாலும் கல்வியில் அவருக்கிருந்த ஆர்வம் மற்றும் எழுத்தில் இருந்த ஈர்ப்பு அவரை நாட்டின் தலைசிறந்த கவிஞராக உருவாக்கியது. அவர் ஆரம்பத்தில் ஹிந்தி மொழியில் கவிதைகள் எழுதத் தொடங்கினார். பின்னர் அவரது எழுத்துக்களில் வெளிப்பட்ட நாட்டுப்பற்று, வீர உணர்வு, சமூக நியாயம் மற்றும் மக்களின் குரலாக அவரின் கவிதைகள் இருந்தன. இதுவே அவரை ராஷ்டிரகவி என்ற பெருமையுடன் அழைக்கச் செய்தது. தின்கர் அவர்களின் எழுத்துக்கள் அரசியல், சமூக நீதி மற்றும் மனித உரிமைகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்றன. அவரது மிகச்சிறந்த படைப்புகளில் ரஷ்மி ரதி கர்ணனின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்ட காவியமாகும். குருஷேத்ரா மகாபாரதம் வழியாக சமகால அரசியல் சிந்தனையை பிரதிபலித்தது. ஊர்வசி இந்து புராணங்களில் உள்ள தேவதையின் கதையை அழகாக சொல்லும் ஒரு கற்பனை நாடகம். சன்ஸ்கிருதி கே சார் அத்தியாய் இந்தியா எவ்வாறு கலாச்சார பரிமாற்றங்களால் வளமாகியுள்ளது என்பதை விளக்கும் ஆய்வு பதிவு. இந்த நூல்கள் அனைத்தும் இந்தியர்களுக்கு பெரும் உந்துதலாகவும் சிந்தனையின் வெளிச்சமாகவும் விளங்குகின்றன. ராம்தாரி சிங் தின்கர் அவர்கள் எழுத்தாளராக மட்டுமல்லாமல் ராஜ்யசபா உறுப்பினராக 12 பணியாற்றியுள்ளார். அவருடைய நினைவாக பீகார் மாநிலத்தில் பல கல்வி நிறுவனங்கள் மற்றும் நூலகங்களுக்கு அவரது பெயர் சூட்டப்பட்டுள்ளது. தின்கர் அவர்கள் சாமானிய மக்களின் உணர்வுகளையும் வேதனைகளையும் உணர்ந்தவர். 1974 ஏப்ரல் 24 தின்கர் அவர்கள் இம்மண்ணை விட்டு விலகினார். ஆனால் அவரது எழுத்துக்கள், எண்ணங்கள், வீர உணர்வு நம் மனங்களில் இன்னும் பசுமையாகவே உள்ளது.
4: இதுவரை ராம்தாரி சிங் தின்கர் பிறந்த நாள் சிற்றுரை கேட்டீர்கள்.

0: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்.
1: வளர்ப்பு தேனில் எடுக்கிற தேனை ஒரு கஸ்டமருக்கு ஸ்ட்ரைட்டாக கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த தேனில் வந்து தண்ணி தன்மை இருக்கும். இதை வந்து ஃபில்டர் பண்ணணும். ஒரு தண்ணி எடுத்து வச்சு அந்த தண்ணிக்கு மேலே இன்னொரு பாத்திரத்தில் தேனை ஊற்றி அந்த தண்ணி கொதிக்கிற தண்ணிக்கு மேலே இதை தூக்கி வச்சா போதும். அந்த தண்ணி கொதித்து அந்த தேன் கொதிக்கும், சூடாகும். சூடானால் அதில் ஐஸ்கிரீம் மாதிரி ஒரு நுரை வரும். அதுவும் தேன் எடுத்தால் 3 மாதம் தாண்டி தான் பண்ணணும். அது அந்த ஐஸ்கிரீம் வர நுரையை வெளியே எடுத்துட்டு நம்ம கொடுத்தோன்னு சொன்னால் 3 வருஷம் வரைக்கும் அது கெடாமல் அது அப்படி எங்கே இருக்கும்.
0: தேனி வளர்ப்பு அனுபவங்கள் குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் சோமங்கலம் ஆர் ஷாம்ஜான் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: ஜெயச்சந்திரன் குரலில் ஒலித்த பாடலின் திரைப்படம் காதலன். புத்தம் புது காலையில் இனி செல்வோம்.
1: நகர்வலம்.
2: பருவமழை காலத்தில் காய்ச்சல் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்.
3: ஒவ்வொரு பருவமழை காலத்திலும் காய்ச்சல் பாதிப்புகள் அதிகரிப்பதை நாம் காணுகிறோம். காய்ச்சலை மட்டும் கொண்டு அடிப்படை நோய் தொற்றை கண்டறிய முடியாது. தேவைப்படும் போது பரிசோதனை செய்வது அறிவுறுத்தப்படுகிறது. சென்னையில் மழைக்காலத்தின் போது ஏற்படும் காய்ச்சல் மற்றும் அது தொடர்பான நோய்களிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள இனி சொல்லப்போவதை நினைவில் கொள்ளுங்கள். காய்ச்சல் பல நாட்களுக்கு நீடித்தாலோ அல்லது மூச்சு திணறல், மார்பு வலி, கடுமையான தலைவலி, தொடர்ச்சியான வாந்தி, கடுமையான வயிற்று வலி, சிறுநீர் கழித்தல் குறைதல், இரத்தப்போக்கு அல்லது நீரிழப்பு போன்ற அறிகுறிகள் ஏற்பட்டாலோ மக்கள் மருத்துவ உதவியை நாட வேண்டும். மேலும் டைஃபாய்டு மற்றும் ஹெப்படைட்டிஸ் போன்ற நீரினால் பரவும் நோய்களை தடுக்க மக்கள் தாங்கள் குடிக்கும் அனைத்து நீரையும் கொதிக்க வைக்க வேண்டும் அல்லது ஆர்வோ வடிகட்ட வேண்டும். பூந்தொட்டிகள், குளிரூட்டிகள் தேங்கும் நீரை வாரந்தோறும் அகற்றவும். குறிப்பாக அதிகாலை மற்றும் மாலை நேரங்களில் சரியான கொசு விரட்டிகள் மற்றும் வலைகளை பயன்படுத்தவும். எலிக்காய்ச்சல் வராமல் தடுக்க நீர் தேங்கியுள்ள தெருக்களில் வெறுங்காலுடன் நடப்பதை தவிர்க்கவும். சமைப்பதற்கு அல்லது உண்பதற்கு முன் அனைத்து காய்கறிகளையும் பழங்களையும் பாதுகாப்பான நீரில் நன்கு கழுவி சுத்தம் செய்யவும். புதிதாக சமைத்த வீட்டு உணவுகளை உண்ணுங்கள் மற்றும் ஈரமான காலநிலையில் விற்கப்படும் தெரு உணவுகள் அல்லது மூடப்படாத பொருட்களை கண்டிப்பாக தவிர்க்கவும். பொது இடங்களில் இருந்து திரும்பிய பிறகு அல்லது அசுத்தமான மேற்பரப்புகளை தொட்ட பிறகோ 20 வினாடிகளுக்கு சோப்பு போட்டு கைகளை நன்கு கழுவவும். நோயாளிகளின் வருகையை கட்டுப்படுத்தவும் கடுமையான பாதிப்புகளை தடுக்கவும்

0: சுகாதாரத்துறை கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளது. அரசு மருத்துவமனைகளில் பிரத்யேக காய்ச்சல் வார்டுகளை அமைக்கவும் உத்தரவிட்டுள்ளது. பருவமழையானது பூச்சிகள் மற்றும் நீர் மூலம் பரவும் நோய்கள் பரவுவதற்கு சாதகமான சூழலை உருவாக்குகிறது. அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் இரண்டிலும் மருத்துவமனை கண்காணிப்பை பலப்படுத்தும் சுகாதார ஆய்வாளர்களுக்கு சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. மேலும் சரியான நேரத்தில் தலையிடுவதற்கு காய்ச்சல் பரவல் குழுக்களை முன்கூட்டியே கண்டறிய சமூக அளவிலான கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்படுகிறது. திடக்கழிவு, வீசப்பட்ட டயர்கள் மற்றும் கொசுக்கள் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய பிற இடங்களை அகற்றுதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்துமாறு, தேவைப்படும் இடங்களில் கொசுவலைகள், பூச்சிக்கொல்லிகள் மற்றும் புழுக்கொல்லிகளை பயன்படுத்துமாறும் அதிகாரிகள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். கடுமையான அறிகுறிகளுடன் உள்ள நோயாளிகள் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்படுவார்கள். அதே நேரத்தில் மிதமான காய்ச்சல் உள்ளவர்கள் வெப்பநிலை மற்றும் நாடித் துடிப்பை வழக்கமாக சோதிப்பது உள்ளிட்ட முக்கிய உடல்நலக் குறிப்புகள் மூலம் கண்காணிக்கப்படுவார்கள். லேசான பாதிப்புகள் உள்ளவர்கள் கண்காணிப்பில் வைக்கப்படுவார்கள். அவர்களுக்கு தேவையான பரிசோதனைகள் மட்டும் செய்யப்படும். காய்ச்சல் மேலாண்மை நெறிமுறைகள் குறித்து மருத்துவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் குறிப்பாக பாதிக்கப்படக்கூடியவர்களாக உள்ளனர். எனவே அவர்களை கூர்ந்து கண்காணிக்க வேண்டியது அவசியம். பருவமழை காலத்தில் குழந்தைகளிடையே இரைப்பை மற்றும் குடல் சார்ந்த நோய் தொற்றுக்கள் அதிகரிப்பதை சுகாதார மையங்கள் கவனித்து வருகின்றன. இக்காலத்தில் பெய்யும் கனமழை, தேங்கும் நீர் மற்றும் வெப்பம், ஈரப்பதமான சூழல் ஆகியவை தீங்கினை விளைவிக்கும் பாக்டீரியாக்கள் பெருக ஏதுவான சூழலை உருவாக்குகிறது. குறிப்பாக ஊட்டச்சத்து குறைபாடு அல்லது குறைந்த நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட குழந்தைகள் அதிக ஆபத்துக்குள்ளாகின்றனர். புரதம், பழங்கள், காய்கறிகள் மற்றும் அத்தியாவசிய நுண்ணூட்டச்சத்துக்கள் நிறைந்த சமச்சீரான உணவின் மூலம் குழந்தையின் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துவது பருவமழை காலங்களில் நோய்களை எதிர்க்கும் அவர்களின் திறனை மேலும் மேம்படுத்துகிறது.
1: பருவமழை காலத்தில் காய்ச்சல் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். எழுதியவர் பி விஜயலட்சுமி, வாசித்தவர் விஜய்.
2: சென்று வந்தோம் நகர்வலம். நானி திரைப்படத்திற்காக விஜய் பிரகாஷ் பாடியுள்ள பாடல் கேட்கலாம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: புத்தம் புது காலையில் நாம் சிந்திக்க சில நொடிகள். மடல் மாணிக்கம் கூறும் கருத்து பதிவுகளை கேட்கலாமா?
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
3: அன்புள்ளம் கொண்ட அல்லா பகஷ் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். ஓர் 8-3 செய்திகள் இருக்கு. 3-3 செய்திகளா? 8-3 செய்திகள் இருக்கு. எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டியவை. நேரம், இறப்பு, வாடிக்கையாளர்கள் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. நகை, பணம், சொத்து இம்மூன்றும் சகோதர சகோதரிகளையும் விரோதிகளாக்கும். புத்தி, கல்வி, நற்பண்புகள் இம்மூன்றையும் யாரும் திருட முடியாது. உண்மை, கடமை, இழப்பு இம்மூன்றையும் நினைவில் வச்சுக்கிறது அவசியம். 3 விஷயங்கள் வெளிவந்துட்டு திரும்புறதில்ல. எவை எவை? வில்லிலிருந்து அம்பு, வாயிலிருந்து சொல், உடலில் இருந்து உயிர். இம்மூன்றும் திரும்பாது, வெளியில் வந்தால் வந்தது தான். 3 வாழ்க்கையில் 1 முறை தான் கிடைக்கும். தாய், தந்தை, இளமை. 3 பொருட்கள் சொத்து, ஸ்திரி, உணவு மனதளவுக்கு உகந்தவை. தாய், தந்தை, குருவுக்கு மரியாதை கொடுக்கணும். நல்ல செய்திகள் எங்கோ பார்த்தது படித்தது. அல்லா பகஷ் ஐயா, உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளணும்னு நினைச்சோம், கடுதாசியில் எழுதிட்டோம். அதே மாதிரி இன்னொரு நல்ல செய்தி, பாரம்பரிய நெல் ரகங்கள் பற்றி இப்போது எங்கே பார்த்தாலும் பேசப்படுது. நிறைய விவசாயிகள் சாகுபடி செய்கிறாங்க. வாளான் அப்படின்னு ஒரு நெல் ரகம் இருக்குது. வாளான் எல்லா வயதினருக்கும் ஏற்ற அரிசி. இது நீண்டகால வயதுடையது, 160 நாட்கள். எல்லா மண் வகைகள்லையும் இதை சாகுபடி பண்ணலாம். கொஞ்சம் மோட்டார் ரகம், அரிசி பெருசாக இருக்கும். வெள்ளை நிற அரிசி, வெள்ளம் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ரகம் வாளான். உழவு ஓட்டி விதைகளை தெளிச்சு விட்டுட்டா போதும், மழை ஈரத்தில் முளைச்சி பயிர் செழித்து வளர்ந்துருமா. விவசாயிகள் அதிக செலவில்லாமல் இந்த வாளான் நெற்பயிரை சாகுபடி செய்து கொண்டு வந்துட முடியும். ஏக்கருக்கு 30 மூட்டை விளைச்சல் கிடைக்கும்னு நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னார். இனிப்பு சுவை உடைய அரிசி இது. புட்டு செய்து பருவமடைந்த பெண்களுக்கு கொடுத்தா அதிக சக்தியை கொடுக்கும். இந்த அரிசியை எல்லா வகையான சமையலுக்கும் பயன்படுத்தலாம். வாளான் அரிசியை தொடர்ந்து சாப்பிட்டு வருவதன் மூலம் குடல் சுத்தப்படும், தேகம் அழகு பெறும், பித்தம், வயிறு சம்பந்தமான நோய்கள், கரப்பான், வாயு சம்பந்தப்பட்ட நோய்கள் நீங்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்க வல்லது வாளான் அரிசி. இது மாதிரி 153 பாரம்பரிய நெல் ரகங்கள் இருக்குது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பக்கத்தில் ஆதிரங்கம் பண்ணையில், அந்த பண்ணையில் இதை பராமரிச்சிட்டு வர்றாங்க. வருடம் 1 முறை நெல் திருவிழாவும் நடத்துகிறாங்க. அல்லா பகஷ் ஐயா, பாரம்பரிய நெல் ரகங்களின் விதைகளை கொடுத்து வாங்குறாங்க. அங்கே ஆர்வமுள்ளோர் இந்த நெல் விதைகளை வாங்கி பயிரிடலாம். கடைமடைக்கு காவிரி தண்ணி போய் சேர்ந்துருச்சு. விவசாயிகள் பயிர் சாகுபடியை ஆரம்பிச்சிட்டாங்க. கிடைக்கிற தண்ணியை நல்லபடியாக பயன்படுத்தணும். தண்ணீர் கடைமடை தாண்டி கடலுக்கு போயிடக்கூடாது, நிலத்திலேயே நிற்கணும். அதனால் விவசாயிகள் அலுவலர்களின் துணையோடு ஒத்துழைப்போடு தண்ணியை சிக்கனமாக சீராக பயன்படுத்தி அதிக விளைச்சல் எடுக்கணும். வாய்மடையில் இருக்கிறவரும் கடைமடையில் இருக்கிறவரும் ஒரே மாதிரி நீரை பகிர்ந்து கொள்ளணும். தண்ணீர் சிக்கனம் தேவை எக்கணமும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
1: வழங்கியவர் பி சரவணன் அவர்கள்.
4: இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்.
5: வளர்ப்பு தேனில் எடுக்கிற தேனை ஒரு கஸ்டமருக்கு ஸ்ட்ரைட்டாக கொடுக்க முடியாது, ஏன்னா அந்த தேனில் வந்து தண்ணித்தன்மை இருக்கும். இதை வந்து ஃபில்டர் பண்ணணும். ஒரு தண்ணி எடுத்து வச்சு அந்த தண்ணிக்கு மேலே இன்னொரு பாத்திரத்தில் தேனை ஊற்றி அந்த தண்ணி கொதிக்கிற தண்ணிக்கு மேலே இதை தூக்கி வச்சா போதும். அந்த தண்ணி கொதித்து அந்த தேன் கொதிக்கும், சூடாகும். சூடானால் அதில் ஐஸ்கிரீம் மாதிரி ஒரு நுரை வரும். அதுவும் தேன் எடுத்தால் 3 மாதம் தாண்டி தான் பண்ணணும். அது அந்த ஐஸ்கிரீம் வர நுரைய வெளியே எடுத்துட்டு நம்ம கொடுத்தோன்னு சொன்னால் 3 வருஷம் வரைக்கும் அது கெடாமல் அது அப்படி எங்கே இருக்கும்.
4: தேனி வளர்ப்பு அனுபவங்கள் குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் சோமங்கலம் ஆர் ஷாம்ஜான் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.

ஆகாஷவாணி, நேரம் 8 மணி. புத்தம் புது காலையில் கேட்டு ரசிக்கலாம் திரைகானம். எதிர்காலம் திரைப்படத்திற்காக எல்.ஆர். ஈஸ்வரி பாடியுள்ள பாடல்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் ஒலிக்கும் பாடலின் படம் கர்ணா.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: நேரம் இப்பொழுது 8:40:50. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரிகானத்தில் அடுத்து பரமன் படத்திற்காக வேல்முருகன் அஜய் ஸ்ரவன் பாடியுள்ள பாடல்

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்.
1: வளர்ப்பு தேனில் எடுக்கிற தேனை ஒரு கஸ்டமருக்கு ஸ்ட்ரைட்டாக கொடுக்க முடியாது, ஏன்னா அந்த தேனில் வந்து தண்ணித்தன்மை இருக்கும். இதை வந்து ஃபில்டர் பண்ணணும். ஒரு தண்ணி எடுத்து வச்சு அந்த தண்ணிக்கு மேலே இன்னொரு பாத்திரத்தில் தேனை ஊற்றி அந்த தண்ணி கொதிக்கிற தண்ணிக்கு மேலே இதை தூக்கி வச்சா போதும். அந்த தண்ணி கொதித்து அந்த தேன் கொதிக்கும், சூடாகும். சூடானால் அதில் ஐஸ்கிரீம் மாதிரி ஒரு நுரை வரும். அதுவும் தேன் எடுத்தால் 3 மாதம் தாண்டி தான் பண்ணணும். அது அந்த ஐஸ்கிரீம் வர நுரையை வெளியே எடுத்துட்டு நம்ம கொடுத்தோன்னு சொன்னால் 3 வருஷம் வரைக்கும் அது கெடாமல் அது அப்படியே எங்கே இருக்கும்.
0: தேனி வளர்ப்பு அனுபவங்கள் குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் சோமங்கலம் ஆர் ஷாம்ஜான் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: திரைகானத்தில் அடுத்து சின்மயி ஸ்ரீபாதா குரலில் ஒலிக்கிறது மிஸ்டர் செலிபிரிட்டி பட பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 8:49:55.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: திரைகானத்தின் நிறைவாக ஜி.வி. பிரகாஷ்குமார் குரலில் ஒலிக்கிறது கள்வன் படப்பாடல்.

0: திரைகானம் கேட்டோம்.
1: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
2: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
1: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
2: இந்த கதையில் மாற்றமில்லை,
1: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
2: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
1: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
2: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
0: இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய புத்தம் புது காலை.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் நிரஞ்சனா ஸ்ரீனிவாசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மேலக்காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், பி குரு ராகவேந்திரா அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக கானமூர்த்தே, கானமூர்த்தி ராகம், தேசாதி தாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

நிகழ்ச்சியிலினி துளசி தல முளச்சே என்று தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை ராகம் மாயாமாளவ கவுளை ரூபக தாளம்.

நேரம் 9:31:25. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் நிரஞ்சனா ஸ்ரீனிவாசன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மேலக்காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், பி குரு ராகவேந்திரா அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் அடுத்து ஆழி மழை என்று தொடங்கும் ஆண்டாள் அருளிய திருப்பாவை வராளி ராகம் ஆதிதாளம்

நிகழ்ச்சி நிறைவாக பஞ்சாஷட் பீட்ட ரூபிணி என்று தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருத்தி, ராகம் தேவகாந்தாரம், ஆதிதாளம்.

அரங்கிசையில் இதுவரை டாக்டர் நிரஞ்சனா ஸ்ரீனிவாசன் அவர்களின் பாட்டு கேட்டோம். மேலக்காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், பி குரு ராகவேந்திரா அவர்கள் மிருதங்கம்.

0: எங்களை போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
1: 10:26:35 முத்துச்சிதறலில் அடுத்து கட்டுமரக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடல் பாடியவர்கள் மனோ எஸ் ஜானகி.

தேடி வந்த ராசா திரைப்படத்தின் பாடலை கேட்டும் பாடியவர்கள் மலேசியா வாசுதேவன் குழுவினர். தொடர்ந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல். உடன் ராகினி சந்தானம் படம் திருமூர்த்தி.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: மனோ ஸ்வர்ணலதா பாடியுள்ள பாடல் படம் ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி.

0: பொன்னியின் செல்வங்கள் வாசிக்கும் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
1: சென்னை மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் தினம்தோறும் ஒலிபரப்பாகிறது மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்போம்.

ஆய்வும் நிகழ்ச்சி சென்னை ஆகாஷ்வாணி மத்தியலை நிகழ்ச்சிகளை 720 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இளையராஜா எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் நேரம் இப்போது 10:54:35. படம் எல்லாமே என்ற ஆசாதான்.

நேரம் இப்பொழுது 11 மணி. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியில் 780 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இப்பொழுது கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் முதலில் இதயத்தை திருடாதே படத்திற்காக சித்ரா பாடியுள்ள பாடல்.

0: நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் வருஷம் 16 படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குழுவினருடன் பாடியது.
1: சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சர

நேரம் இப்பொழுது 11:20. ஆகாஷ்வாணியின் சென்னை வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் அடுத்து மைக்கேல் மதன காமராஜன் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியுள்ள பாடல்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: மனதிற்கிடையே பாடல்களை வழங்கிக் கொண்டிருக்கும் தேன் செந்தும் நேரம் நிகழ்ச்சியில் அடுத்து புது வசந்தம் படத்திற்காக சித்ரா டாக்டர் கல்யாண் பாடியுள்ள பாடல்.

நேரம் இப்பொழுது 11:35:45. மனதிற்கினை பாடல்களின் வரிசையில் அடுத்து கேட்கலாம். தேவர் மகன் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் கமல்ஹாசன் பாடியுள்ள பாடல்.

நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் மன்னன். பாடலை பாடியிருப்போர் எஸ்பி பாலசுப்ரமணியம், ஸ்வர்ணலதா.

இனிமையான பாடல்களை வழங்கிக் கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் அடுத்து கிளிப்பேச்சு கேட்கவா படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில்

0: ஆகாஷ்வாணி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் பிருந்தா பேசுகிறேன். இந்த மழை காலத்தில் நமக்கு பொதுவாக இந்த ஜலதோஷம், அதாவது இருமல் ரொம்ப ஜாஸ்தியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருமல் வந்ததுன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம எப்படி அதை சரி பண்ணிக்கலாம்னு பார்க்கலாம். இருமே இருமி நமக்கு தொண்டையில் புண்ணாகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்போ அந்த இருமலுக்கு முதல்ல நம்ம 7-8 காஞ்ச திராட்சை எடுத்துட்டு அதை வாயில் வச்சு சூ பண்ணிட்டு, அதாவது மென்று ஒரு பக்கமாக அடக்கி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதோட ஜூஸை இறக்கிக்கலாம். இல்லை ஒருவேளை இருமல் ஜாஸ்தியாகி தொண்டை புண்ணானாலும் அந்த புண்ணை ஆற்ற சக்தியும் இந்த காஞ்ச திராட்சைக்கு இருக்குது. அதே மாதிரி தேன், ஒரு டம்ளர் தண்ணியில் 1 டீஸ்பூன் தேன் கலந்து அதை நம்ம குடிச்சிக்கலாம். இருமலையும் கட்டுப்படுத்தும். இருமல்னால் வர தொண்டை புண்ணு வந்தாலும் அதை ஆற்றக்கூடிய தன்மை இந்த தேனுக்கு உண்டு. இந்த மழை காலத்தில் அனைவரும் பாதுகாப்பாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க. நன்றி, வணக்கம்.
1: சென்னை வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் அடுத்து வள்ளி படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், SN சுரேந்தர் பாடியுள்ள பாடல்.

0: இருக்கியா?
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: எங்களை போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
5: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
6: நேயர்களின் நினைவிற்கு, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இன்று நண்பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் சீதா துரைசாமி அவர்களின் ஜலத்தரங்க இசை கேட்கலாம். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். இன்றிரவு 9:30 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் RS ஜெயலட்சுமி அவர்களின் வீணை இசை இடம்பெறும். ஆர் ஸ்ரீகணேஷ் அவர்கள் மிருதங்கம், மடிப்பாக்கம் ஏ முரளி அவர்கள் கட்டம்.

தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

0: இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்.
1: வளர்ப்பு தேனில் எடுக்கிற தேனை ஒரு கஸ்டமருக்கு ஸ்ட்ரைட்டாக கொடுக்க முடியாது, ஏன்னா அந்த தேனில் வந்து தண்ணித்தன்மை இருக்கும். இதை வந்து ஃபில்டர் பண்ணணும். ஒரு தண்ணி எடுத்து வச்சு அந்த தண்ணிக்கு மேலே இன்னொரு பாத்திரத்தில் தேனை ஊற்றி அந்த தண்ணி கொதிக்கிற தண்ணிக்கு மேலே இதை இதை தூக்கி வச்சா போதும். அந்த தண்ணி கொதித்து அந்த தேன் கொதிக்கும், சூடாகும். சூடானால் அதில் ஐஸ்கிரீம் மாதிரி ஒரு நுரை வரும். அதுவும் தேன் எடுத்த 3 மாதம் தாண்டி தான் பண்ணணும். அது அந்த ஐஸ்கிரீம் வர நுரையை வெளியே எடுத்துட்டு நம்ம கொடுத்தோன்னு சொன்னால் 3 வருஷம் வரைக்கும் அது கெடாமல் அது அப்படியே எங்கே இருக்கும்.
0: தேனி வளர்ப்பு அனுபவங்கள் குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் சோமங்கலம் ஆர் ஷாம்ஜான் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா?
3: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
4: This is Akashvani, the news read by Anubha Rohatgi.

0: இதுவரை சங்கீதசாரலில் சீதா துரைசாமி அவர்களின் ஜலத்தரங்க இசை கேட்டீர்கள். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இரவு 9:30க்கு டாக்டர் RS ஜெயலட்சுமி அவர்களின் வீணை இசை கேட்கலாம். ஆர் ஸ்ரீகணேஷ் அவர்கள் மிருதங்கம், மடிப்பாக்கம் ஏ முரளி அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி இரவு 9:30க்கு அரங்கிசையில் டாக்டர் RS ஜெயலட்சுமி அவர்களின் வீணை இசை கேட்கலாம். இனி தமிழில் செய்திகள் தொடரும்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். ஆயுர்வேதம் என்பது சிகிச்சை முறை மட்டுமின்றி ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு வழிகாட்டியாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வரி நிர்வாகம் காகிதத்திலிருந்து டிஜிட்டல் அடிப்படையில் மாற்றப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் உலகிலேயே மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டமாக திகழ்கிறது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா கூறியுள்ளார். உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ள வளரும் நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று

0: ஒரு வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். ஆயுர்வேதம் என்பது சிகிச்சை முறை மட்டுமின்றி ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு வழிகாட்டியாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 11வது ஆயுர்வேத தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் பாரம்பரிய சிகிச்சை முறையான ஆயுர்வேதத்தை மக்கள் பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். வாழ்க்கை முறை நோய்களுக்கு ஆயுர்வேத சிகிச்சை சிறந்த மருத்துவ முறையாக விளங்குவதாக மத்திய ஆயுஷ்துறை அமைச்சர் திரு பிரதாப்ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் இந்நாளையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு ஆயுர்வேதா என்பதே இந்த ஆண்டு கருப்பொருளாகும் என்று கூறினார். நீரிழிவு நோய், உடல் பருமன், உயர் ரத்த அழுத்தம், மன அழுத்தம் போன்ற வாழ்க்கை முறை நோய்களை கட்டுப்படுத்த ஆயுர்வேதம் முக்கிய பங்காற்றி வருவதாக அவர் தெரிவித்தார். முன்னதாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் ஆயுர்வேதம் மிக பாரம்பரியமான சிகிச்சை முறை என்று கூறியுள்ளார். அனைத்து ஆயுர்வேத மருத்துவர்களுக்கும் மக்களுக்கும் வாழ்த்துகளையும் திரு பிரதாப்ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். வரி நிர்வாகம் காகிதத்திலிருந்து டிஜிட்டல் அடிப்படையில் மாற்றப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் பிரிக்ஸ் வரித்துறை தலைவர்கள் மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் வரித்துறையில் இந்தியா மேற்கொண்டுள்ள சீர்திருத்த முன்னேற்றத்தை எடுத்துரைத்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் வருமான வரி செலுத்துவோருக்கு உதவி அளிப்பது, தொழில்நுட்பம் மூலம் வருமான வரி கணக்கிடுவது உள்ளிட்டவைகளையும் அவர் சுட்டிக்காட்டினார். தொழில்நுட்பம், நிர்வாகம், வரி செலுத்துவோர் என்று வரித்துறையை 3 பிரிவுகளாக மாற்றி சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் உலகிலேயே மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டமாக திகழ்கிறது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டுத் திட்டத்தின் 8வது ஆண்டு விழாவையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டில் 48,54,00,000 பேருக்கு ஆயுஷ்மான் காப்பீட்டு அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் 13 கோடி பேர் சிகிச்சை பெற்றுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் L.Murugan வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் ஏராளமானோர் பயனடைந்து வருவதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையில் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தின் மூலம் பயனாளிகளுக்கு 5,00,000 ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த 5 கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கு தேசிய விருது வழங்கப்பட்டுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலை மாநாட்டில் மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி இந்த விருதை பஞ்சாப் வேளாண் அமைச்சர் திரு குர்மீத் சிங்கிடம் வழங்கினார். சர்வதேச சைகை மொழி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. செவித்திறன் குறைபாடு உடையவர்களின் மனித உரிமைகள் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும். இந்நாளையொட்டி ஐநா வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒவ்வொரு நாட்டின் சைகை மொழி மூலம் செவித்திறன் குறைபாடு உடையவர்களின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. உலக செவித்திறன் குறைபாடு உடையவர்களின் அமைப்பின் 75வது ஆண்டு விழாவும் இந்த ஆண்டு கொண்டாடப்படுகிறது. இந்த அமைப்பின் சார்பாக வரும் 27ஆம் தேதி வரை செவித்திறன் குறைபாடு உடையவர்களின் வார விழாவாக கொண்டாடப்படுகிறது. ஐநா சார்பில் கடந்த 2017ஆம் ஆண்டிலிருந்து ஆண்டுதோறும் செப்டம்பர் 23ஆம் தேதி சர்வதேச சைகை மொழி தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ள வளரும் நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஐநா பொதுச்சபை கூட்டத்தின் ஒரு பகுதியாக நியூயார்க்கில் வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளின் உயர்நிலைக்குழு கூட்டத்தில் பேசிய அவர், பொருளாதார சவால்கள், இயற்கை பேரிடர்கள், அரசியல் பிரச்சினைகளை எதிர்கொள்ள ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய போதுமான உரம் மற்றும் விதைகள் கையிருப்பில் இருப்பது அவசியம் என்று அவர் கூறினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால்

0: எழும் சவால்களை எதிர்கொள்ள வளரும் நாடுகளுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக்கொண்டார். கொல்கத்தா அமலாக்கப் பிரிவு தனியார் பொறியியல் நிறுவனம் ஒன்றுக்கு தொடர்புடைய 16 இடங்களில் சோதனை நடத்தியுள்ளது. அந்நிய செலாவணி மோசடி தொடர்பாக கொல்கத்தா, தில்லி, பெங்களூரு உள்ளிட்ட இடங்களில் உள்ள இந்த நிறுவனங்களுக்கு தொடர்புடைய அலுவலகங்களில் சோதனை நடத்தப்பட்டதாக அமலாக்கப் பிரிவு கூறியுள்ளது. பங்களாதேஷில் தடை செய்யப்பட்ட அவாமி லீக் கட்சியின் 3 தலைவர்களை டாக்கா நீதிமன்றம் சிறையில் வைத்து விசாரிக்க உத்தரவிட்டுள்ளது. கடந்த 11 தேதி டாக்காவின் குல்ஷான் பகுதியில் இவர்கள் தலைமையில் அனுமதியின்றி பேரணி நடத்தியதற்காக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த பேரணியின் போது நாட்டு வெடிகுண்டுகள் வீசப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதையடுத்து நீதிமன்றம் சிறையில் அடைத்து விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளது. மேற்குவங்க மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு பர்கானா, மித்னப்பூர், புருலியா உள்ளிட்ட மாவட்டங்களில் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. கொல்கத்தாவில் இன்று அதிகாலை முதல் கனமழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாநிலத்தின் கடலோரப் பகுதிகளில் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அடுத்த 3 நாட்களுக்கு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வட ஆந்திரா மற்றும் தெற்கு ஒடிசாவை நோக்கி நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு இப்பகுதியில் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. கோராபுட் ராயகடா இடையே மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இம்மாவட்டங்களில் அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜப்பானின் ஐச்சி நகோயாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பளு தூக்குதல் 49 கிலோ எடைப்பிரிவில் மீராபாய் சானு வெள்ளிப்பதக்கம் வென்றார். இப்போட்டியின் துப்பாக்கிச் சுடுதல், ஸ்கீட் ஆடவர் மற்றும் மகளிர் குழு பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. சாஃப்ட் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஜெய்மீனா வெண்கலப் பதக்கம் வென்றார். ஆடவர் கபடி பிரிவில் இந்தியா 48-25 என்ற புள்ளி கணக்கில் பங்களாதேஷை வென்றது. டேபிள் டென்னிஸ் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் அங்குஷ் பங்கல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஸ்வீடனில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் லக்ஷ்மணன் இங்கிலாந்தின் விக்டர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று இந்தியா ஏ முதல் இன்னிங்ஸில் 334 ரன்னுக்கு ஆட்டமிழந்துள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா ஏ அணி வெற்றி பெற இந்தியா ஏ அணி 339 ரன் என்ற இலக்கை நிர்ணயித்துள்ளது. முதலில் பேட் செய்த இந்தியா ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 338 ரன் எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆயுர்வேதம் என்பது சிகிச்சை முறை மட்டுமின்றி ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு வழிகாட்டியாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வரி நிர்வாகம் காகிதத்திலிருந்து டிஜிட்டல் அடிப்படையில் மாற்றப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் உலகிலேயே மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டமாக திகழ்கிறது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா கூறியுள்ளார். உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ள வளரும் நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியாலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு. வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. மேற்கு மத்திய மற்றும் வடமேற்கு வங்கக் கடற்பரப்பில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் வலுப்பெற்று இப்போது கலிங்கப்பட்டினத்திற்கு கிழக்கு தென்கிழக்கே 100 கிலோமீட்டர் தொலைவிலும், கோபால்பூருக்கு தெற்கே 150 கிலோமீட்டர் தொலைவிலும், பூரி ஒடிசாவுக்கு தெற்கே 220 கிலோமீட்டர் தொலைவிலும், விசாகப்பட்டினத்துக்கு கிழக்கு வடகிழக்கே 180 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. மேலும் மேற்கு வடமேற்கில் நகர்ந்து வடகடலோர ஆந்திர பிரதேசம், தெற்கு ஒடிசா கடலோர பகுதிகளில், விசாகப்பட்டினத்திற்கும் கோபால்பூருக்கும் இடையே

கலிங்கப்பட்டினத்துக்கு அருகே இன்று நள்ளிரவு கரையை கடக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், பலத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி இன்று வீசக்கூடும். 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், பலத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வடகடலோர தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் வீசக்கூடும். காற்றின் வேகம் சற்றே குறைந்து 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், பலத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். 26 அன்று 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், பலத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வடகடலோர தமிழ்நாட்டின் கரையோரங்களில் வீசும் வாய்ப்புண்டு. இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். இன்று தொடங்கி இம்மாதம் 26 வரை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு மத்திய மற்றும் வடமேற்கு வங்க கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். காற்று இதே வேகத்தில் தெற்கு வங்க கடற்பரப்பு மற்றும் சற்றே வலுத்து 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 70 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசும் வாய்ப்புண்டு. மேற்கு மத்திய மற்றும் வடமேற்கு வங்க கடற்பரப்பை ஒட்டி பலத்த காற்று மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 70 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கும் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மீண்டும் வானிலை அறிக்கை 2:55. மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். முதலில் என் எஸ் சிதம்பரம் இயற்றிய பாரம்பரிய பாடல், பாடியவர் வி. தீபிகா.

0: தொழில் நாட்டின் உயர்வுக்கு வழி போலட்டும்.
1: மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள் ஆகாஷ்வாணி. பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் அம்ரித் பாரத் நிலைய திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்திய நகரங்கள் மற்றும் அதன் இதய துடிப்புகளாக ரயில் நிலையங்கள் நீண்ட காலமாக இருந்து வருகின்றன. அம்ரித் பாரத் நிலைய திட்டம் என்பது இந்தியா முழுவதும் உள்ள ரயில் நிலையங்களை படிப்படியாக மேம்படுத்துவதற்கான ஒரு நீண்டகால திட்டமாகும். இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு நிலையத்திற்கும் விரிவான திட்டங்கள் உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு நிலையத்திற்கும் என்னென்ன தேவை என்பதை பொறுத்து

0: பணிகள் பல கட்டங்களாக செயல்படுத்தப்பட உள்ளன. நிலையங்களை சுத்தமாகவும் வசதியாகவும் பயன்படுத்த எளிதாகவும் மாற்றுவதே இதன் குறிக்கோள். நுழைவு மற்றும் வெளியேறும் இடங்கள், காத்திருப்பு அரங்குகள், கழிப்பறைகள், தளங்கள் மற்றும் கூரை வசதிகளை மேம்படுத்துவதும் இதில் அடங்கும். தேவைப்படும் இடங்களில் லிப்ட், எஸ்கலேட்டர் மற்றும் இலவச வைஃபை போன்ற வசதிகளும் சேர்க்கப்பட்டுள்ளன. பயணிகளுக்கு உதவ வழிகாட்டி அடையாளங்கள் மற்றும் தகவல் அமைப்புகளும் உள்ளன. சில நிலையங்களில் நிர்வாக ஓய்வறைகள் மற்றும் வணிக கூட்டங்களுக்கான சிறப்பு பகுதிகள் இருக்கும். ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் உள்ளூர் பொருட்கள் கியோஸ்களில் விற்கப்படும். மேலும் நிலையங்களை பசுமையானதாகவும் மாற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு என்ற கருத்து நாடு முழுவதும் உள்ள ரயில் நிலையங்களில் காட்சி மற்றும் விற்பனை நிலையங்களை வழங்குவதன் மூலம் இந்தியாவின் பூர்வீக மற்றும் சிறப்பான தயாரிப்புகள் கைவினைப் பொருட்களை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. பூர்வீக பழங்குடியினரால் தயாரிக்கப்பட்ட கலைப்பொருட்கள், உள்ளூர் நெசவாளர்களின் கைத்தறி, கைவினைப் பொருட்கள், மசாலா பொருட்கள், தேநீர், காஃபி மற்றும் பிற பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட பொருட்கள் அந்தந்த இடத்திற்கு ஏற்றதாக இருக்கும். அம்ரித் பாரத் மிஷன் நிலைய கட்டிடங்களை மேம்படுத்துதல், நகரின் இருபுறமும் நிலையத்தின் மூலம் இணைத்தல், பேருந்துகள் மற்றும் பெருநகரங்கள் போன்ற பிற போக்குவரத்து விருப்பங்களுடன் நிலையங்களை இணைப்பதிலும் கவனம் செலுத்துகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்றவாறு நிலையங்களை மாற்ற சிறப்பு கவனம் செலுத்தப்பட உள்ளது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த தீர்வுகள், சத்தமில்லாத பாதைகள் மற்றும் சிறந்த திட்டமிடல் ஆகியவை மேம்பாடுகளின் ஒரு பகுதியாகும். நீண்ட காலத்திற்கு நிலையங்களை வெறும் பயணத்திற்கு அப்பால் பல நோக்கங்களுக்கு உதவும் துடிப்பான நகர மையங்களாக மாற்றுவதே இதன் நோக்கமாகும். மில்லியன் கணக்கான பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்துவதற்காக அதன் உள்கட்டமைப்பை நவீனமயமாக்க இந்திய ரயில்வேயின் ஒருங்கிணைந்த முயற்சியை அம்ரித் பாரத் ரயில் நிலையம் குறிக்கிறது. அழகியல் ரீதியாக வடிவமைக்கப்பட்ட முகப்பு, மறுசீரமைக்கப்பட்ட தளங்கள், அழகான நிலத்தோற்றம், கூரை பிளாசா, கியோஸ்கள், உணவு அரங்குகள், குழந்தைகள் விளையாடும் பகுதி போன்ற நவீன வசதிகளை பயணிகளுக்காக உருவாக்குவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். அம்ரித் பாரத் நிலையங்கள் திட்டத்தின் தோற்றம் 2021 முதல் தொடங்குகிறது. அப்போது காந்திநகர் நவீனமயமாக்கலுக்கு உட்பட்ட முதல் ரயில் நிலையமாக மாறியது. அனைத்து நவீன வசதிகளும் 5 நட்சத்திர ஹோட்டலும் நிறைந்தது. அதே ஆண்டில் ஹபீப்கஞ்ச் என்று அழைக்கப்பட்ட ராணி கமலாபதி ரயில் நிலையம் புதிய தோற்றத்தை பெற்றது. இந்திய அரசின் சுகம்யா பாரத் மிஷன் அல்லது அணுகக்கூடிய இந்தியா பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக மாற்றுத்திறனாளிகள் மற்றும் குறைந்த இயக்கம் கொண்ட பயணிகள் தங்கள் ரயில் நிலையங்களை அணுகக்கூடியதாக மாற்ற இந்திய ரயில்வே உறுதி பூண்டுள்ளது. நுழைவு சாய்வு பாதைகள், அணுகக்கூடிய பார்க்கிங், குறைந்த உயரம் கொண்ட டிக்கெட் கவுண்டர்கள், உதவி மையங்கள், கழிப்பறைகள், குடிநீர் மையங்கள், சுரங்கப்பாதைகள், லிப்டுகள் கொண்ட நடைபாதைகள், பிரெய்லி அடையாளங்கள் உள்ளிட்ட நிலையான அடையாளங்கள் மற்றும் பார்வை குறைபாட்டிற்கான தொட்டுணரக்கூடிய பாதைகள் போன்ற வசதிகளை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் குறைந்த இயக்கம் கொண்ட பயணிகளுக்கான ஏற்பாடுகள் வழிகாட்டுதல்களில் அடங்கும். மாற்றுத்திறனாளிகள் மற்றும் குறைந்த இயக்கம் கொண்ட பயணிகளுக்கான இந்திய ரயில் நிலையங்கள் மற்றும் நிலையங்களில் உள்ள வசதிகளை அணுகுவதற்கான வழிகாட்டுதல்களின் ஒரு பகுதியாக வளர்ந்து வரும் தேசத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இந்தியாவின் ரயில்வே உள்கட்டமைப்பை மாற்றுவதற்கான ஒரு முக்கிய படியாக அம்ரித் பாரத் நிலைய திட்டம் உள்ளது. நேயர்கள், இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் அம்ரித் பாரத் நிலைய திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
2: This is Akashvani. The news read by Anubha Rohatgi. Union Finance Minister Nirmala Sitharaman has said tax administrations are moving from paper-based and relationship-dependent processes to data-driven and digitally mediated systems. Addressing the inaugural session of the BRICS tax heads meeting in New Delhi today, Ms. Sitharaman said that India's experience with faceless assessment, pre-filled returns, real-time invoice authentication, and AI-enabled taxpayer assistance has generated interest among the BRICS partners. The minister identified 3 broad areas emerging from the BRICS tax track this year, which are technology, administration, and people.
3: Look at what has emerged.

0: ஆ செந்தில்வேல் அவர்கள் தான் இன்னைக்கு நிலையத்துக்கு வருகை புரிந்திருக்காங்க. நிறைய பேர் வந்து தொழில் செய்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தணும், இந்த வாய்ப்புகளை உருவாக்குறது மட்டும் இல்லாம அதற்கான வெற்றி படிக்கட்டுகளையும் நாங்க எடுத்துட்டே போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை செஞ்சுட்டே இருக்காங்க. ஆனா அதற்கான வாய்ப்பு, நேரம், காலம் இது எல்லாமே ஒன்னா சேரும் போதுதான் அதற்கான வெற்றி அப்படின்ற ஒரு திறவுகோள் கண்டிப்பா கிடைக்கும். அதை வந்து இன்னைக்கு சோதனைகளை சாதனையாக்கி இன்னைக்கு பெண் தொழில் முனைவோரா நம்ம நிலையத்துக்கு வருகை புரிந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்களை பத்தி சொல்லுங்க.
1: என் பேர் ரேணுகா. நான் தேனி மாவட்டம் சின்னம்னூர்ல இருந்தேன். கடந்த ஒரு 10 வருஷமா வந்து ஜூஸ் ரெடி பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் மேடம்.
0: சின்னமனூர் அப்படின்னு சொல்லும் போதே ரொம்ப இயற்கை சூழல் நிறைந்த ஒரு அழகிய கிராமம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மேகமலைக்கான அந்த அடிவார பகுதியில இந்த கிராமம் அமைந்திருக்கு. இயற்கை எழில் சூழ்றது மட்டும் இல்லாம இயற்கை வளங்கள் அதிகம் நிறைந்தது. அதே மாதிரி விவசாய பொருட்களுக்கான உற்பத்தி அப்படின்னு பார்க்கும்போது நீங்க சொன்ன மாதிரி அதாவது ஜூஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னீங்க. அந்த பழங்களுக்கான ஒரு மதிப்பு கூற்ற ஒரு விஷயத்த நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க. ஏன்னா பழங்களை வந்து நம்ம நேரடியா விற்பனைக்கு கொண்டு போறதை விட அதை வந்து மதிப்பு கூட்டி அதாவது வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இன்னும் அதற்கான தேவைகள் அதிகமாகும், அதே சமயம் நமக்கான லாபமும் அதிகமாகும் அப்படின்ற ஒரு விஷயத்த முக்கியமா வந்து ஒரு பெண்ணாக இருந்து ஒரு தொழில் செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க முன்னெடுத்து செஞ்சிட்டு இருக்கீங்க. எப்படி இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு வர ஆரம்பிச்சது?
1: அது ஆரம்பத்துல ரெண்டு பேருமே கூலி வேலைக்கு தான் போயிட்டு இருந்தாங்க மேடம். நம்ம சாதாரணமா போறோம் வாரோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம நமக்குன்னு ஒரு அடையாளம் வேணும் அப்படிங்கறதுக்காக தான் நாங்க ஏதாச்சும் நமக்குன்னு ஒரு தொழில் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சோம். நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு 6-7 பிசினஸ் பண்ணி பார்த்துட்டோம். எங்களுக்கு எதுவும் அவ்வளவா செட் ஆகல. அதுக்கப்புறம் தான் இந்த கூல்ட்ரிங்க்ஸ் ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு பிளேவர்ல தான் ஆரம்பிச்சோம். அது ஒன்னு சொல்லுவாங்கல்ல, படிப்படியா முன்னேறோன்னா அது எங்களுக்கு தான் கரெக்டா இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 200 ரூபாயில ஸ்டார்ட் பண்ணதான் இது. ஒரு 2 கிலோ சர்க்கரை வாங்கி ஒரு சின்ன மிஷின் வாங்கி ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் வந்துட்டு பிரதமரோட BMEGP ஸ்கீம்ல லோன் எடுத்து நம்ம தனியா ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷின் மாதிரி போட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 1-2 ஆச்சு. அதுலயே பால் ப்ராடக்ட்ஸா பண்ணுவோம், பாதாம் பால், ரோஸ் மில்க் அந்த மாதிரி பண்ணுவோம்னு சொல்லிட்டு அது இன்னும் 2 மிஷின் எடுத்தோம். அதை பண்ணிட்டு சரி எல்லாருமா தான் பண்றாங்க. ஏன்னா எல்லாருமே இப்போ கூல்ட்ரிங்க்ஸ்ங்கிறது ஏகப்பட்ட கம்பெனிகள் இருக்கு, நம்ம எல்லாரும் பண்ற மாதிரி பண்ணக்கூடாது. அதே மாதிரி நமக்கு எங்க ஊர்ல வந்து சின்னம்னூர்ல அதிகமா வெத்தலை விளையும் மேடம். தேனி டிஸ்ட்ரிக்ட்ல இன்னொரு ஊர்ல வடுகப்பட்டிகளையுமேவும் அதிகமா வெத்தலை வந்து அதிகமா விளையும். சரி நம்ம அதையே மதிப்பு கூட்டல் பொருளா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அதையே ஜூஸா ரெடி பண்ணோங்க மேடம். வெத்தலையில ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு. சின்ன வயசுல இருந்தே எனக்கு வெத்தலையே தான் அதிகமா, ஒரு மருத்துவமா அதிகமா நான் பழகி இருக்கிறேன். அதையே நம்ம ஏன் ஜூஸா கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வெத்தலையில ஜூஸா ரெடி பண்ணி இப்ப தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோங்க மேடம்.
0: அதாவது ஜூஸ் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே எதிர்பார்க்கறது பழங்களில் இருந்துதான் வந்து அதிக அளவு நம்ம ஜூஸ் உற்பத்தி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா வெத்தலை அப்படின்னு சொல்லும் போது இது வந்து ஒரு புது விஷயமா இருக்கு. மொத வந்து வெத்தலை அப்படின்றது வந்து அதிகமா வந்து விருந்துகள்லயும் இல்ல அசைய உணவு சாப்பிடும் போது ஒரு ஜீரணத்துக்காகவோ செரிமானத்துக்காகவோ தான் அதை நம்ம பயன்படுத்துறோம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல இருந்து இல்ல இப்படி ஒரு மதிப்பு கூட்டுற விஷயத்த செய்யலாம் அப்படின்றதுக்கான ஒரு எண்ணம் எப்படி உதயமானது?
1: நாங்க பிளேவர்ல பண்ணிட்டே இருந்தோங்க மேடம். KVK-ல இருந்து ரம்யா மேடம் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க வந்தவங்க தான் சொன்னாங்க, நீங்க இந்த மாதிரி எல்லாரும் பண்ற மாதிரி பிளேவர்ல பண்ணாம நீங்க ஏன் இந்த நம்ம ஊர்ல விளையிற வெத்தலை இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதான். அவங்க சொன்னதை நாங்க வந்து ஒரு நடைமுறைப்படுத்தி அதை ரெடி பண்ணோம் அப்படின்னா ரெடி பண்ணி கொண்டு போய் காமிச்சோம். கிட்டத்தட்ட அவங்களுக்கு பின்னாடி ஒரு 200 என்டர்பிரினர் இருக்கிறாங்க. என்ன மாதிரி நிறைய பெண் தொழில் முனைவர்களை உருவாக்கி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. கொண்டு போய் கொடுத்து காமிச்சோன்னே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நாங்க கவர்னர் ப்ரோக்ராம், MP, MLA அவங்க வந்தப்பெல்லாம் ப்ரோக்ராம் KVK-ல வந்து ஸ்டால் போட்டோம். ஸ்டால் போடுறப்ப எல்லா பொருட்களை விட அந்த வெத்தலை வந்து அதிகமான எங்களுக்கு வந்து விற்பனை ஆயிருச்சு. அப்ப அதை வச்சு பாக்குறப்ப இன்னும் நம்ம நல்லா ஈஸியா மார்க்கெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நாங்க BMFME ஸ்கீம்ல லோன் வாங்கினோம். அங்க போய் கேட்டோன்னே KVK-ல இருந்து எங்களுக்கு நல்லா ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களே ஒரு வந்து மல்டி பர்பஸ் மிஷின் ஒன்று ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அதை வச்சுட்டு நாங்க இது பண்ணிட்டு இப்ப ஃபுல்லாவேவும் 10 ரூபா பாட்டில் கோலி சோடா அந்த மாதிரி இதில் போட ஆரம்பிச்சிட்டோம் மேடம்.
0: அதாவது வெத்தலை அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே வந்து அதை நேரடியா பயன்படுத்தி தான் பாத்துருக்கோம். அதுலயும் மதிப்பு கூட்டலாம், இந்த மாதிரி வந்து ஜூஸ் அந்த மாதிரி செய்யலாம் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கு. இப்ப ஆர்வம் மட்டுமே பத்தாது ஒரு விஷயத்த நம்ம செய்யறதுக்கு அப்படின்னு பாக்கும்போது, ஆர்வம் மட்டுமே இருக்காது, அந்த ஆர்வத்தையும் தாண்டி அது செய்வதற்கான முதலீடு அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதே சமயம் அதற்கான எல்லா தயாரிப்பு உத்திகளையும் நம்ம செய்யணும். ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு பணம் மட்டுமே முதலீடு கிடையாது. பணத்தை தாண்டி அதற்கான ஸ்கில் வேணும், அதற்கான பயிற்சிகள் வேணும், அதற்கான நேரம், காலம் எல்லாமே நமக்கு கூடி வரும்போதுதான் அது வந்து ஒரு தொழிலாக உருவாகும். எப்படி இதற்கான வாய்ப்புகளை நீங்க ஏற்படுத்தினீங்க?
1: நாங்க ஏற்கனவே அந்த மார்க்கெட்டிங் இதுல இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா தான் இருந்துச்சு. மத்தபடி அந்த எங்களுக்கு லோன் இந்த இதுக்கு வந்து KVK-ல இருந்து ஃபுல்லா சப்போர்ட் பண்ணாங்க.
0: அதாவது

0: கேவிகே அப்படின்னு சொல்றது வேளாண் அறிவியல்
1: அறிவியல் நிலையம்.
0: நிலையம். இந்த வேளாண் அறிவியல் நிலையம் வந்து தேனியில இருக்கு. இதன் மூலமா நீங்க நிறைய பயிற்சிகளை எடுத்திருக்கீங்க, கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப இதை தவிர்த்து நீங்க வந்து நிறைய அந்த பால் சார்ந்த பொருட்களும் உற்பத்தி செய்துட்டு இருக்கீங்க அப்படின்னு, அதுல என்னென்ன மதிப்பு கூட்டி நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: அதுல பாதாம் பால், ரோஸ் மில்க், சாக்லேட், மல்கோவா மில்க்னு சொல்லிட்டு நாலு வெரைட்டியா பண்ணிட்டு இருக்கோங்க.
0: அதாவது எல்லாமே வந்து இயற்கை சார்ந்த பொருட்கள் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப இந்த இயற்கை சார்ந்த பொருட்கள் அப்படின்னு சொல்லும் போது இப்ப எல்லாம் பார்த்தோம்னா நிறைய வந்து வேதி பொருட்களாக இருக்கட்டும், இல்ல பிரிசர்வேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்ற ரசாயனங்களாக இருக்கட்டும், இதையெல்லாம் தவிர்த்து எந்த வகையில உங்களோட ப்ராடக்ட இயற்கை வழியில நீங்க கொண்டு செல்றீங்க?
1: இல்ல, வெத்தலை வந்து இயற்கையாவே ஆன்டிபயோட்டிக்னு தான் சொல்லுவாங்க மேடம். அதுக்கு வந்து நம்ம சீக்கிரமா வந்து அது கெட்டு போகாது. அதோட நம்ம இன்னும் பிரிசர்வேட்டிவ் அதுக்கு தேவையில்லைங்க மேடம். அதோட நிறம் மாறுமே தவிர அது வந்து கெடுறதுக்கான வாய்ப்பே இல்லை. இன்னும் நாளாக நாளாக அது வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட் அதிகமாயிட்டே தான் போகும். இன்னொன்னு, அந்த டேஸ்டுமே நமக்கு நாளாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுமே தவிர டேஸ்ட் குறைய வாய்ப்பு, கெட்டுறதுக்கும் வாய்ப்பே இல்லைங்க மேடம்.
0: அதாவது சுவைக்கான உத்தரவாதம் அப்படின்னே சொல்லிட்டீங்க. இந்த வெத்தலை ஜூஸ் சாப்பிடறதுனால இல்ல குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள்லாம் இருக்கு?
1: நம்ம பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் வெத்தலை போடுற பழக்கம் அதிகமா இருந்துச்சுங்க மேடம். இப்ப எல்லாம் விசேஷ வீடுகள்ல மட்டும்தான் வெத்தலை பார்க்கவே முடியுது. அது மறந்து போன ஒரு பொருளானதுனாலதான் இப்ப நம்ம வந்து அதை ஜூஸா ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம். அது குழந்தைங்கள்ல இருந்து எல்லாருமே சாப்பிடுற மாதிரி நம்ம ரெடி பண்ணிருக்கோம். சாப்பிட்டீங்க அப்படின்னா இனிப்பா தான் இருக்கும், குழந்தைங்க ஈஸியா குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதோட நன்மைகள்னு பாத்தீங்கன்னா ஈஸியா செரிமான சக்தி ஆகும். நமக்கு ஒரு நான்வெஜ் சாப்பிடுறோம் அப்படின்னா சீக்கிரமா டைஜஷன் ஆகும். அதே போல நெஞ்சு சளி அந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அதுக்குமே நமக்கு வெத்தலை அதிகமா முன்னாடியுமே அப்படிதான் யூஸ் பண்ணுவாங்க. குழந்தைங்களுக்கு அது குடுக்கறப்ப ஈஸியா வந்து செரிமானம் பசிய தூண்டும், நல்லா சாப்பிடுவாங்க. சாப்பிட அதிகமா சாப்பிட அடம் பிடிக்கிற குழந்தைங்க கூட சாப்பிட ஆரம்பிப்பாங்க, நல்லா பசி அதிகமாகும், சளி தொந்தரவுகள் இருக்காது. அதனால வெத்தலை தாராளமா ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நம்ம வெத்தலை சாப்பிடுறது ரொம்ப நல்லதுங்க மேடம். நீங்க ஜூஸா இல்லைனாலும் வெறும் வெத்தலையவே சாப்பிட்டுட்டு வர்றது, டெய்லி அன்றாடம் சாப்பாட ஏதோ ஒரு டைம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க மேடம்.
0: இப்ப இந்த வெத்தலை ஜூஸ் அப்படின்னு சொல்லும் போது இது வந்து எல்லா வயதினருக்கும் ஏற்றதா?
1: இப்ப வெத்தலைங்கிறது அந்த காலத்துல பெரியவங்களே ஏன் போட்டாங்க அப்படின்னா, ஒரு 40 வயசுக்கு மேல நரம்புகள் வந்து வலுவில்லாம போயிரும், பல்லுகள்லாம் கொஞ்சம் பலவீனமாயிரும் அப்படிங்கறதுக்காக தான் போட ஆரம்பிக்கிறது. அதோட பாக்கு அந்த மாதிரி போடுறதுனாலதான் குழந்தைங்க போடக்கூடாது, பல்லு கரையாகும் அப்படிங்கறதுனாலதான். அதனால இப்ப குழந்தைங்க அந்த பாக்கோ இதுவோ இல்லாம நம்ம வெத்தலையை வந்து சேர்த்துக்கிட்டே வர்றதுனால இப்ப அது ஒன்னும் பாதிப்பெல்லாம் இருக்காது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே ஏன் மாசமா இருக்கிறப்பவே பாத்தீங்கன்னா கசாயம்னு போட்டு கொடுப்பாங்க பாத்தீங்களா, அதுல வெத்தலை சோம்பு சீரகம் மூணு தான் போட்டுட்டு உங்களுக்கு கசாயமே கொடுப்பாங்க. கருவுல இருந்தே வெத்தலை வந்துட்டு நமக்கு யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். சளிக்கு மிளகோட சேர்த்து கொடுப்பாங்க, அதே வயிறு வலினா உப்போட சேர்த்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி வெத்தலை வந்து நமக்கு வந்து வாழ்க்கையில ஒரு அத்தியாவசிய பொருள் மாதிரி தான். குழந்தைங்க சாப்பிடறதுனால கண்டிப்பா எந்த பாதிப்பும் இருக்காது. அது நீங்க ஜூஸா சாப்பிடறதுனால உங்களுக்கு சளி பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு பயமும் வேண்டாம். இல்ல, வெத்தலையில கம்மாவாறு, சிறுகாமணி, கற்பூரவல்லி, நாட்டு வெத்தலை அந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்கு. எங்களுக்கு தேவைப்படுற வெத்தலை சின்னம்னூர்லயே அதிகமா கிடைக்குது. அது போக வடுகப்பட்டியில வாங்கிக்கிறோம், ஜெயமங்கலத்திலயும் அதிகமா விளையுதுங்க மேடம், அங்கேயுமே நாங்க வாங்கிக்கிறோம்.
0: அதாவது உங்க பகுதியில இருக்க வெத்தலையோட சிறப்பு அப்படின்னா என்ன?
1: காரம் அதிகமா இருக்குங்க மேடம், ஆனா சைஸ் எல்லாம் அளவாதான் இருக்கும். நம்ம பெரிய வெத்தலை அது வந்து கற்பூரவல்லி நல்ல பெரிய சைஸ்ல இருக்கும். நம்ம நாட்டு வெத்தலைன்னு சொல்றது வந்து சைஸ் சின்னதா தான் இருக்கும், அதனால காரசாரமா இருக்குங்க மேடம்.
0: இப்ப ஒரு பெண் தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லும் போது எப்படி நீங்க வந்து தயாரிப்புகளை மேற்கொண்டீங்க அப்படின்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் எப்படி வந்தது, இது எல்லாமே சொன்னீங்க. எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம் சவால்கள், தடைகள், இது எல்லாமே இருக்கதான் செய்யும். எந்த ஒரு விஷயம் ஆரம்பிச்சானோ அதற்கான சவால்கள் கண்டிப்பா இருக்கதான் செய்யும், தடைகள் நிறைய வரதான் செய்யும். இதையெல்லாம் கடந்து எப்படி நீங்க வந்து இந்த சாதனைய உண்மையாக்குறதுக்கான வாய்ப்பை உருவாக்குனீங்க?
1: இதுல தடைகள் பாத்தீங்கன்னா, பொதுவா தொழில் பண்ற எல்லாருக்குமே, ஒரு தயாரிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வர்ற மிகப்பெரிய சவால்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங். எவ்வளவு வேணாலும் தயார் பண்ணிடலாம், அதை கொண்டு போய் எதுவும் இப்ப இருக்கிறவங்களுக்கு ஏத்த மாதிரி கொண்டு போய் ஒரு பொருளை சேர்க்கறதுங்கிறது பெரிய விஷயம் மேடம். ஏன்னா ஏகப்பட்ட கம்பெனி, ஏகப்பட்ட போட்டி நிறைய இருக்கு. அப்ப அதை கொண்டு போய் நாம சேர்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு கண்ணுல பார்த்த உடனே பளிச்சுண்டு இருக்கணும், குழந்தைகளுக்கு மெயினா பிடிக்கணும், அவங்க விரும்பி திரும்பவும் கேக்குற அளவுக்கு டேஸ்ட் இருக்கணும், அந்த மாதிரிதான். அதுல வந்து நான் தயார் பண்ணிட்டு நாம கடைகளுக்கு நான் போக முடியாது பாத்தீங்களா. டிஜிட்டல் இந்த மாதிரி ஆன்லைன்ல வேணா நம்ம பெண்கள் பண்ணிக்கலாம். வெளியில கொண்டு போய் மார்க்கெட்டிங் பண்றதுக்கு என் வீட்டுக்காரர் ஃபுல்லா சப்போர்ட்டிங் மேடம். நான் ஃபுல்லா தயார் பண்றது, அவங்க ஃபுல்லா மார்க்கெட்டிங்.
0: அதாவது குடும்பத்தோட அந்த சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்றது வந்து எப்பொழுதுமே ரொம்ப முக்கியம். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து குடும்பத்துல எல்லாருமே உறுதுணையா இருக்காங்க அப்படின்றதையும் சொன்னீங்க. இப்ப நிறைய நீங்க சொல்லும் போது ரொம்ப மகிழ்ச்சிகரமா ஒரு புது விஷயத்தை எடுத்து பண்ணிருக்கீங்க. இதற்கான ஒரு சாதனையோ இல்ல இதற்கான ஒரு உங்களுக்கு அங்கீகாரம் அப்படின்றது கிடைக்கும் போது எப்படி இருந்தது?

0: அது ரொம்ப தேனி மாவட்டத்தோட பெஸ்ட் ஆண்டர்பிரினர் அவார்டு போன வருஷம் 2025 எனக்கு தான் கொடுத்தாங்க மேடம். என்னன்னா, என்ன தெரியுதுங்கிறத விட நிறைய போன் கான்டாக்ட்ஸ்ல வெத்தலை அப்படின்றத என் பேரை பதிஞ்சே வச்சிருப்பாங்க. நம்ம பேரை தாண்டி நமக்கு ஒரு பேர் வாங்குறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் மேடம். போயிட்டு இருந்தப்போ போலீஸ் சரவங்க மறைச்சிட்டு எங்க ஹெல்மெட் வந்து கரெக்டி பக்கத்துல வச்சிருந்தேன். அப்ப ஹெல்மெட் போட்டு போங்க அப்படின்னோடனே சரிங்க சார் அப்படின்ட்டு எடுத்துட்டு போட்ட உடனேவும் நீங்க யாருங்கம்மா அப்படின்னு சொன்னே, சார் இந்த மாதிரி வெத்தலை ஜூஸ் கேவிகேக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கேன். ஓ, நீங்க தான் அந்த வெத்தலை ஜூஸ் அப்படின்றப்ப எனக்கு வந்து யாரையும் தெரிய மாட்டேங்குது, ஆனா நான் பண்ற ப்ராடக்ட் எல்லாருக்குமே தெரியும். நேர மறுநாளே வந்துட்டு அங்க கம்பெனிக்கே வந்துட்டாங்க, உங்க ப்ராடக்ட் நீங்க கார்டு தாங்க, எங்களுக்கு ஃபங்க்ஷன் இந்த மாதிரினா நாங்க கேக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய பேருங்க மேடம்.
1: அதாவது உங்களோட ப்ராடக்டோட நேம் வந்து உங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்கு. அதாவது உங்க பேர் அப்படின்னு தெரியறத விட உங்களோட தயாரிப்பு அப்படின்றது வந்து அதிக அளவுக்கு உங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க தேனி மாவட்டத்தோட பெஸ்ட் ஆண்டர்பிரினர் அப்படின்ற ஒரு அவார்டும் இப்ப வாங்கியிருக்கீங்க. கேட்கும் போது எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கிறது. இப்ப சவால்கள் பத்தி சொன்னீங்க, அதே சமயம் சாதனைகள் சொன்னீங்க. இப்ப அதை தவிர்த்து நிறைய விஷயங்கள் எல்லாருமே கேக்குறது, எனக்கும் ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னா நம்ம எந்தெந்த விஷயங்களை கண்டிப்பா கவனிக்கணும், எதை தவிர்க்கணும்?
0: ஒரே ஒரு ஒரு சின்ன விஷயம் தாங்க மேடம். இப்ப நம்ம தாத்தா பாட்டி அவங்க இட்லி பண்ணாங்க, அதுக்கு அடுத்து வந்தவங்க வந்து அதை உதுத்து போட்டு உப்புமானாங்க, அதுக்கு அடுத்து வந்தவங்க அதை நாளா கட் பண்ணி எண்ணெயில பொரிச்சு எடுத்துட்டு அதுக்கு கட்லினோ என்னமோ ஒரு பேர் வச்சாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அதையே குட்டி குட்டியா போட்டுட்டு சாம்பார்ல மிதக்க விட்ட உடனே இந்த மினி இட்லின்னு குடுக்கறாங்க. மாவு ஒண்ணுதான், பாத்திரங்கள் தான் வேற. அந்த மாதிரி இப்ப இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நாம எதையோ ஒண்ணு புதுசா யோசிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா பெருசா ஜெயிக்கலாம்.
1: தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லும் போது எப்படி யதார்த்தமா நம்ம வந்து ஒரு பதில குடுக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு விஷயம் தான் இது. எல்லாருமே வந்து மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லும் போது அதற்கான தர நிர்ணயம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அது வந்து எல்லா உணவுப் பொருளா இருந்தாலும் அதற்கான ஒரு காப்பிரைட்ஸ் அப்படின்றது கண்டிப்பா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அதற்கப்புறம் தான் அது வந்து கம்பெனி மூலமாக நம்ம விற்பனைக்கே எடுத்துட்டு போக முடியும். அது இல்லாம ஒரு விஷயம் நீங்க பேசிட்டு இருக்கும் போது சொன்னீங்க, எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை நான் உருவாக்கணும் அப்படின்றதுல இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. அது வந்து உங்களோட எதிர்கால திட்டமா?
0: நம்ம ஒரு சாதாரண ஒரு பிசினஸ் பண்றோம்னா அடுத்தடுத்த இலக்குன்னு போயிட்டே இருப்போம் இல்லைங்க மேடம். அந்த மாதிரி நாங்க ஃபர்ஸ்ட் பொட்டி கடையில தான் 200 ரூபாய்க்கு போடுறோம் ஒரு பொருள் தயார் பண்றோம்னா நம்ம பொட்டி கடை லெவல்ல தான் கொடுக்க முடியும். அதுல தாண்டி அதுக்கப்புறம் நம்ம வந்து மளிகை கடைகள்ல கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம், அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஹோல்சேல் கடைகள்லன்னு நினைச்சோம். இப்ப அதுக்கு அடுத்ததா டார்கெட் என்னன்னா நம்ம வந்து அடுத்ததா வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கறதா.
1: பெண் தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கான ஒரு அங்கீகாரமாயிருக்கட்டும் இல்ல அவங்களான சாதனைகளாக இருக்கட்டும், இப்படி நிறைய விஷயங்களை எப்பொழுதுமே முன்னெடுத்து பேசுவோம். அப்படி நீங்க உங்களுக்கான அங்கீகாரம் கிடைச்ச போது எப்படி இருந்தது? உங்களுக்கான அந்த அவார்டு அதெல்லாம் கிடைக்கும் போது எப்படி உங்களுக்கு சந்தோஷமா இருந்தது?
0: அதாவது நம்மளை விட நம்மளோட ப்ராடக்ட பத்தி இது பண்றப்போ அவ்வளவு ஒரு நிகழ்ச்சியான இதாதான் இருக்கும். வெத்தலைன்னு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கான அங்கீகாரமே கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. எல்லாருமே பண்ற மாதிரி பிளேவர் அந்த மாதிரி பண்ணாம எப்ப நம்ம புதுசா வேற வழியை தேர்ந்தெடுத்து நம்ம ஆரம்பிச்சோமோ அப்ப இருந்துதான் எங்களுக்கான அறிமுகமே தெரிய ஆரம்பிச்சிச்சு. வராத பேப்பர் இல்ல. போன வருஷம் நடந்த இந்தியன் வேர்ல்டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கறதுல தேனி டிஸ்ட்ரிக்ட்ல வச்சு எங்களோட ப்ராடக்ட் மட்டும்தான் செலக்ட் ஆச்சு. அந்த மாதிரி ஒரு வெத்தலைக்கான என்ன அங்கீகாரம், ஒரு இயற்கை சார்ந்த ஒரு பொருளுக்கு என்ன அங்கீகாரம் கிடைக்கணுமோ அது கண்டிப்பா எங்களுக்கு வந்து அது குடுத்துட்டே இருக்கிறாங்க. போன வருஷம் அந்த மாதிரி அவார்டு, கவர்னர் ப்ரோக்ராம், அங்க போய் ஸ்டால் போடுறப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் மட்டும் வேகமா காலியாயிரும். எப்பவுமே எங்களுக்கு வந்து பெஸ்ட் ஸ்டால் அவார்டு கொடுத்துருவாங்க. எல்லா வருஷமுமே பெஸ்ட் ஸ்டால் அவார்டு வாங்கிட்டு தான் வருவோம்.
1: வீட்டுல பாத்தீங்கன்னா நிறைய கேடயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. உண்மையாவே ஒரு பெண் தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஊக்கம் தான் எப்பொழுதுமே நமக்கான ஆதாரம். ஏன்னா நமக்கான ஒரு அங்கீகாரமா இருக்கட்டும், நமக்கான இந்த விருதுகள் எல்லாமே தான் நம்மளே வந்து துவண்டு விடாமல் எப்பொழுதுமே ஓடிட்டே இருக்க வைக்கிற ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது குறைந்த அளவிலான படிப்பு அப்படின்றதான் உங்களுக்கு இருக்கு அப்படின்றத ஆரம்பத்துல சொன்னீங்க. படிப்பு அப்படின்றத தாண்டி இந்த ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றதான் இன்னைக்கு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆரம்ப கால படிப்புகள் மட்டுமே இருந்தாலும் என்னால இந்த அளவுக்கு சாதிக்க முடிஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னீங்க. இப்ப நீங்க சொல்லும் போது அதிக அளவுல என்னோட குடும்பத்தோட அந்த ஒருங்கிணைப்பாக இருக்கட்டும், அதே சமயம் அவங்க எனக்கு கொடுத்த அந்த சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்றது ரொம்ப உறுதுணையா இருந்தது அப்படின்னீங்க.
0: எங்களோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா தயாரிக்கிறதோட நின்றது, ஆனா அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் தான் பெரிய இதுங்க மேடம். அதுல அவங்கள பாத்தீங்கன்னா வீட்டுக்காரோட சப்போர்ட் ஃபுல்லா இருக்கும். அவங்களோட கஷ்டம் தான் இதுல அதிகம். ஏன்னா ஒவ்வொரு கடைகளா ஏறி இறங்கி ஒரு மார்க்கெட்டிங்க உடைக்கணும் அப்படிங்கறது வந்து பெரிய இது. அதே போல நான் தயார் பண்றப்போ குழந்தைகளுமே எனக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸ்கூல் முடிஞ்சு வந்த உடனே எனக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க ஆரம்ப காலத்துல. இப்ப வேலைக்கு ஆளுகளுக்காங்க செய்யறாங்க. முன்னாடி வந்துட்டு என் குழந்தைங்க ரெண்டு பேர்

0: அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. நைட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து படிப்பாங்க, ஹோம் ஒர்க் எல்லாம் பண்ணுவாங்க. இப்ப வரைக்குமே வீட்டுக்காரர் ஃபுல்லா சப்போர்ட்டிங் மேடம். மார்க்கெட்டிங் இது ஃபுல்லா அந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது அவங்க தான்.
1: அதாவது ஒரு புதிய விஷயத்தை நம்ம எடுக்கும் போது நிறைய தடைகள் வரும், அந்த தடைகளை எல்லாம் தாண்டிதான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. அதை தவிர்த்து உங்களுக்கு நிறைய இடங்கள்ல இதற்கான அங்கீகாரம் கிடைச்சிட்டு இருக்கு. இப்ப நீங்க சொல்லும் போது கூட சொன்னீங்க, எனக்கு வந்து கலெக்டர் ஆபீஸ்ல வந்து இந்த மாதிரி அவங்க அங்கீகாரம் கொடுத்தாங்க, கவர்னர்கிட்ட இந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் கிடைத்தது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நீங்க சொல்லிட்டே இருந்தீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு இது மகிழ்ச்சிகரமா இன்னும் எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குது, அதே சமயம் எதிர்கால பயணம் உங்களோட திட்டமிடல் அப்படின்றது வந்து எது சார்ந்ததா இப்ப போயிட்டு இருக்கு?
0: இப்ப இன்னும் நாங்க இன்னும் இது அடுத்த லெவலுக்கு கொண்டு போறப்ப மேடம், பெண்களுக்கு நிறைய ஒரு ஊக்கமாவும் இருக்கும், அதே நேரத்தில் நிறைய பேருக்கு ஒரு வேலை வாய்ப்பாகவும் அமையும் மேடம். அடுத்ததா நம்ம வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றதுதான் எங்களோட ஒரு அடுத்த கட்ட இலக்கா இருக்கும் மேடம்.
1: இப்ப வெளி மாநிலங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா?
0: வெளிமாநிலம் கேக்குறாங்க, ஆனா நமக்கு வந்து ஒரு பல்க் ஆர்டர் அந்த மாதிரி இருக்கிறப்பதான் நமக்கு குடுக்கறதுக்கு டிஸ்டன்ஸ் இது பண்ணிட்டு குடுக்கறது இல்லைங்க மேடம். தமிழ்நாடு ஃபுல்லா கொடுத்துட்டு இருக்கிறோம்.
1: தமிழ்நாடு முழுக்கவே உங்களோட உற்பத்தி வந்து போயிட்டு இருக்கு அப்படின்றத பெருமையா சொல்றீங்க. ஒரு பெண் தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லும் போது நீங்க நம்ம பெண்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா எல்லாருமே வந்து டக்குனு நான் வந்து ஒரு தொழில் செய்யணும், வீட்டை விட்டு வெளியில வரணும் அப்படின்றத நிறைய பேர் விரும்புறது இல்ல. பாதுகாப்பான நாங்க சூழ்நிலையிலேயே இருந்துட்டா போதும்பா அப்படின்ற அளவுக்கு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது, தடைகளை தாண்டி நீங்க வெளியில வாங்க, உங்களோட கடின உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்றதான் நீங்க செஞ்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு பெண் தொழில் முனைவோரா நம்ம பெண்களுக்கு அதே சமயம் நேர்களுக்கு நீங்க சொல்ற ஒரு விஷயம் என்ன?
0: இப்ப நிறைய நம்ம வெத்தலையிலே பாத்தீங்கன்னா என்ன மாதிரி நிறைய சகோதரிகள் வந்து லட்டு பண்றாங்க, அல்வா பண்றாங்க, அந்த மாதிரி வெல்கம் ட்ரிங்க்னு நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப நாங்களுமே பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனு, ஹோட்டலு, நான்வெஜ் ஹோட்டலு அந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் ஆர்டர் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறோம். நிறைய சகோதரிகள் வெளியில வாரதுக்கே தயங்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப நான் எல்லாம் படிக்கவே இல்லைங்க மேடம், நான் செவன்த் தான். நிறைய படிச்சவங்களேவும் வெளியில வர்றதுக்கு தயங்கிட்டு இருக்கிறாங்க. நானே இவ்வளவு தூரம் வரேன் அப்படின்னா படிச்ச பெண்கள்லாம் கண்டிப்பா எவ்வளவோ தூரத்துக்கு போகலாம். தைரியம் தான் வேணுங்க மேடம். சிம்பிளா சொல்லணும்னா புதுசா யோசிச்சா பெருசா ஜெயிக்கலாங்க மேடம்.
1: பெண் தொழில் முனைவோரா அதே சமயம் அதாவது படிப்பு அப்படின்றது குறைவாக இருக்கு அப்படின்றத நீங்க சொன்னீங்க, ஆனா அது கண்டிப்பா கிடையவே கிடையாது. உங்களோட அனுபவ அறிவு அப்படின்றது வந்து நிறைவா இருக்கு. ஏன்னா அதனாலதான் நீங்க வந்து இந்த தொழில இன்னும் சாதிக்கிறீங்க, இன்னும் நிறைய விஷயங்களை சாதிக்க போறீங்க. ஏன்னா குறைவான ஒரு முதலீட்டுல ஆரம்பிச்சு இப்ப நிறைவான லாபத்தோட நீங்க கொண்டு போயிட்டு இருக்கீங்க. எல்லாருக்குமே இது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து புதுமையாகவும் அதே சமயம் நமக்கான ஒரு புது பாதையை தேர்ந்தெடுத்து போகும்போது அதற்கான வெற்றி அப்படின்றது கண்டிப்பா வரும். தோல்வி வருது அப்படின்றதுக்காக துவண்டு போயிடாம வெற்றி பாதைகளை நம்ம கண்டிப்பா நோக்கி முன்னேறிட்டே போகணும் அப்படின்றதான் ரொம்ப அழகா சொன்னீங்க. இன்னைக்கு நிலையத்துக்கு வருகை புரிந்து ரொம்ப அழகா உங்களோட சாதனைகள் என்ன, உங்களுக்கான கிடைத்த அங்கீகாரம் என்ன, இந்த வியாபாரத்துல நீங்க என்னென்ன செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்றத ரொம்ப அழகா சொன்னீங்க. நிலையத்தின் சார்பாகவும் நேயர்களின் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள்.
0: நன்றி.
2: இதுவரை களவும் கடின உழைப்பும், இதில் பெண் தொழில் முனைவோர் ரேணுகா செந்தில்வேல் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.

0: அடுத்ததா இந்நாளின் சிறப்பு. இதில் செப்டம்பர் 23 தேதியான இன்றைய சிறப்புகள்.
1: செப்டம்பர் 23 தேதியான இன்று ஆயுர்வேத தினம் கொண்டாடப்படுகிறது. ஆயுர்வேதத்தை நோய் தடுப்பு சுகாதாரத்திற்கான ஒரு அறிவியல் மற்றும் முழுமையான மருத்துவ முறையாக உருவாக்க இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. சர்வதேச சைகை மொழிகள் தினமும் செப்டம்பர் 23 தேதி கடைபிடிக்கப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் சபையால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த நாள் அனைத்து செவித்திறன் குறைபாடு உடைய மக்களின் மொழி அடையாளத்தை ஆதரிக்க இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது.
0: அடுத்ததா தெற்கு கொள்வோம் பக்கத்தில் சமையலின் சுவை கூட்டும் தக்காளி பற்றி ஒரு சில துளிகள். தக்காளி உலகெங்கிலும் சமையலில் இன்றியமையாத மூலப்பொருளா பயன்படுத்தக்கூடிய ஒரு சத்தான காய்கறி அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிவப்பு நிறத்தை அடையாளம் காட்டி சொல்வதற்கு தக்காளி சிவப்பு அப்படின்னு சொல்வோம் இல்லையா. இந்த தக்காளியோட சிவப்பு நிறத்திற்கு என்ன காரணம்னா, இதுல இருக்கக்கூடிய லைகோபின் என்ற இயற்கை நிறமே மூலப்பொருள் தான். இந்த இயற்கை நிறமே மூலப்பொருள் ஒரு ஆன்டி ஆக்சிடென்டாகவும் செயல்படுது. இந்த தக்காளிய நம்ம உணவுல சேர்த்துக்கும் போது உடலுக்கு தேவையான பல பயனுள்ள சத்துக்கள், அதாவது விட்டமின் சி, விட்டமின் ஏ, பொட்டாசியம், நார்ச்சத்து போன்ற சத்துக்கள் கிடைக்கிறதோட மட்டுமல்லாம, இந்த தக்காளியில இருக்கக்கூடிய லைகோபின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் உள்ள செல்களை பாதுகாக்கவும் உதவுதான். சரி, இப்போ இந்த தக்காளியோட உற்பத்தி பத்தி தெரிஞ்சுப்போம்.

மா, உலகத்தில் விளையும் தக்காளி உற்பத்தியில் மூணில் ஒரு பங்கு சீனா மட்டுமே உற்பத்தி செய்தான். அதுக்கு அடுத்த இடங்களில் தான் இந்தியா, துருக்கி, அமெரிக்கா, எகிப்து போன்ற நாடுகள்லாம் இருக்குதான். இப்போது தக்காளியில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். எந்தெந்த நாடுகளெல்லாம் இது உற்பத்தி ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது இந்த தக்காளியை வச்சு ஒரு ஈஸியான ரெசிபி தெரிஞ்சுப்போமா? ஒரு வாணலியில் சிறிது எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சு அதில் நல்லா நறுக்கிய மூன்று தக்காளி, ஐந்து பூண்டு,

உங்கள சாதத்துக்கு குழம்பு இல்லாம மெயின் டிஷ்ஷாவும் வச்சு சாப்பிடலாம். இதுவரைக்கும் சுவைக்காக மட்டுமே தக்காளிய சமையல்ல சேர்க்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நாம இனி அடுத்து இந்த தக்காளிய சமையல்ல சேர்க்கும் போது, இது உலகத்துல அதிகம் உற்பத்தி செய்யக்கூடிய காய்கறிகள்ல ஒண்ணு, நம் உடலுக்கு ஆரோக்கியம் தரும் பொக்கிஷம் அப்படின்ற விஷயத்த மனசுல வச்சுப்போம்.

நிகழ்ச்சியின் நிறைவான உங்களுக்காக பக்கத்தில் அழகின் அழகே, இதில் முகச்சுருக்கம் குறித்த குறிப்பு வழங்குபவர் அழகுக்கலை நிபுணர் கே. விஜயலட்சுமி அவர்கள்.

ஸ்கின் வந்து ரொம்ப ரிங்கிள்ஸ் இருக்கும் இல்லைங்களா, மெச்சூர்ட் ஸ்கின் உள்ளவங்களுக்கான டிப்ஸ் இது. இது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணும்போது ஸ்கின்ல உள்ள ரிங்கிள்ஸ் சரியாகும், மெச்சூர்டு ஸ்கின் இருக்கவங்களுக்கும் ஸ்கின் கொஞ்சம் நல்லா சாஃப்டன் பண்ணி கொடுக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்க. பாதாம் பிசின் கொஞ்சம் நைட்டு ஊற வச்சுட்டு அதை காலையில் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சிடுங்க. அதோட கொஞ்சம் பால் அரிசி மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அதோட விட்டமின் இ கேப்சூல் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு ஃபுல் கேப்சூல் அப்ளை பண்ணிட்டு 10 or 20 minutes வரைக்குமே நல்லா ஃபேஸு, என்ன பேக் நம்ம யூஸ் பண்ணாலுமே ஃபேஸு, கழுத்து, நெக்கு எல்லாமே நம்ம அப்ளை பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து ஸ்கின் வந்து பார்க்கறதுக்கு ஈவன் டோன் கிடைக்கும். ரெகுலராக நம்ம பண்ணும்போது ஸ்கின் வந்து நல்லா, ஸ்கின்ல உள்ள ரிங்கிள்ஸும் சரியாகும், ஸ்கின் நல்லா டைட்டன் ஆகும், உங்களுக்கு நல்லா லைட்டனும் பண்ணி கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். இதோட சேர்ந்து வந்து நம்ம டைட்டனிங்குரிய மாய்ஸ்சர் வர்றதுக்குரிய இன்டேக்கும் நம்ம எடுத்துக்கணும். ப்ரோட்டீன்ஸ் கொஞ்சம் நிறைய அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரிங்கிள்ஸ் வந்து சீக்கிரமாகவே நம்மளுக்கு சரியாயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள்.

இப்போது ஸ்கின் டைட்டனிக்கு இன்னொரு டிப்பு நான் சொல்கிறேன், அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். கோதுமை மாவு இருக்கு இல்லையா, நம்ம டெய்லி நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் இது இருக்கிறது தான். ஆனால் கோதுமை மாவு யூஸ் பண்ணால் ஸ்கின் டைட்டனிங் ஆகுமா நிறைய டவுட் இருக்கும். பட் நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா ரிசல்ட் பாருங்கள். கோதுமை மாவு வந்து ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கணும், ரா மில்க் ஒரு 4 ஸ்பூன், அதுக்கப்புறம் கொஞ்சமாக ரோஸ் வாட்டர், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்கின்ல ஃபேஸில் கழுத்து நெக்கு ஃபுல்லாமே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டீங்க அப்படின்னாலே ஸ்கின் ஒரு மாதிரி நல்லா டைட்டாக பிடிக்கும். ட்ரை ஸ்கின் உள்ளவங்களுக்கு சீக்கிரமாகவே ட்ரை ஆகிடும். ஆயிலி ஸ்கின் உள்ளவங்களுக்கு வந்து கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கூட ஆகலாம். நீங்கள் ஸ்கின் டைப் பார்த்துட்டு அது நல்லா உங்களுக்கு காஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் ஐஸ் வாட்டர் வச்சு லைட்டாக 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் மைல்டாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பாருங்கள். ஒரு 5 டைம்ஸ் இந்த மாதிரி டிப்பு நீங்கள் ஒரு வீக்லி 2x மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு 1 மந்த்லேயே வந்து ஸ்கின் வந்து நல்ல ஒரு டைட்டனிங் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.

0: இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய என்னுயிர் தோழி. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சென்னையில் உள்ள மின்வாரிய தலைமையகத்தை இன்று ஆய்வு செய்தார். மின் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள பொதுமக்கள் உரிய அவகாசம் வழங்க வேண்டும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேட்டுக்கொண்டார். தமிழ்நாடு உடல் உறுப்பு தான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. பிரதமரின் ஆயுஷ்மான் சுகாதார காப்பீடு திட்டத்தின் கீழ் லட்சக்கணக்கானோர் பயனடைந்து வருவதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்களை வென்ற வீர வீராங்கனைகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவும் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பாராட்டியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். சென்னை அண்ணா சாலையில் உள்ள மின்வாரிய தலைமையகத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று ஆய்வு செய்தார். மின் நுகர்வோர் புகாரில் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்தும் அதிகாரிகளிடம் முதலமைச்சர் கேட்டறிந்தார். மின்வெட்டை சரி செய்வதற்கான ஏற்பாடுகள், மின் தேவை, மின் உற்பத்தி, மின் கொள்முதல் உள்ளிட்டவை குறித்தும் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். இந்நிலையில் தமிழகத்தில் உடனடியாக 600 துணை மின் நிலையங்கள் தேவைப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழைய மின்மாற்றிகள் மாற்றப்பட உள்ளதாக கூறினார். 6000 மின்மாற்றிகள் சீரமைக்கப்பட உள்ளதாகவும் மின்துறையில் சீரமைப்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் கூறினார். மின்வாரிய ஊழியர்கள் சீரமைப்பு பணிகளை

0: மேற்கொள்ள பொதுமக்கள் அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தமிழ்நாடு உடல் உறுப்பு தான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. உயிர்களின் மறுவாழ்விற்கு வழிகாட்டும் உடல் உறுப்பு கொடையாளர்கள் அனைவரையும் இந்நாளில் பெருமையுடன் நினைவு கூற முதலமைச்சர் திரு விஜய் அழைப்பு விடுத்துள்ளார். உறுப்பு மாற்று சிகிச்சைக்காக காத்திருக்கும் பலரது வாழ்வில் புதிய நம்பிக்கையையும் புது வாழ்வையும் உறுப்பு தானம் உறுதி செய்வதாக குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவதில் இளைஞர்களின் பங்கு இன்றியமையாதது என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் தெரிவித்துள்ளார். சென்னையில் தனியார் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் 1065 மாணாக்கருக்கு இன்று பட்டங்களை வழங்கி பேசிய அவர், இளையோர் வேலை நாடுனர்களாக இல்லாமல் புதிய தொழில் முனைவோர்களாக உருவெடுக்க வேண்டியதன் அவசியத்தை அறிவுறுத்தினார். மாணாக்கர் பெற்ற கல்வியை சமுதாயத்திற்கும் நாட்டிற்கும் பயனுள்ள முறையில் பயன்படுத்துவோம் என உறுதியேற்க வேண்டும் என்றார். பல்முனை வரி கட்டமைப்பு பேச்சுவார்த்தைகளில் எட்டப்படும் முடிவுகள் எல்லை தாண்டிய வரி கட்டமைப்பை மறு வடிவமைக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் பிரிக்ஸ் வரி கட்டமைப்பு தலைவர்கள் கூட்டத்தில் இன்று துவக்க உரையாற்றிய அமைச்சர், வளர்ந்து வரும் பொருளாதாரமாக பிரிக்ஸ் நாடுகள் திகழ்வதால் அவற்றின் வரி இலக்குகள் நீண்டகால நோக்கங்களை கொண்டதாக இருக்க வேண்டியது அவசியம் என்றார். இந்தியாவின் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த வரி கட்டமைப்பு முறைகள் பிரிக்ஸ் நாடுகளிடையே வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் எடுத்துரைத்தார். நாட்டின் வளர்ச்சி விகிதம் நடப்பு நிதியாண்டில் 6.9% இருக்கும் என்று ஃபிச் பொருளாதார மதிப்பீட்டு அறிக்கை கணித்துள்ளது. ரிசர்வ் வங்கி அடுத்த மாதம் வெளியிட உள்ள 2 மாத நிதிக் கொள்கையில் கடன்களுக்கான வட்டி விகிதம் 5 அடிப்படை புள்ளிகள் அதிகரிக்கக்கூடும் என்றும் இந்த அறிக்கை தெரிவிக்கின்றது. நுகர்வோரின் செலவின விகிதம் அடுத்த ஆண்டு 5.7% குறையக்கூடும் என்றும் இந்நிறுவனம் கணித்துள்ளது. 2028 நிதியாண்டில் நம் நாட்டின் வளர்ச்சி விகிதம் 6.5% குறையும் என்றும், பணவீக்கம் வரும் டிசம்பர் மாதம் 5.5% உயரும் என்றும் ஃபிச் அறிக்கை மேலும் கூறுகிறது.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால
2: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக பிரதமரின் இலவச சூரிய சக்தி மின்சக்தி திட்டம் தொடர்பான செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. நாட்டின் சூரிய மின்சக்தி திறன் தேசிய இயக்கமாக உருவெடுத்து பொருளாதார வளர்ச்சியையும் எரிசக்தி தன்னிறைவையும் தூய்மை மின்னாற்றலையும் உறுதி செய்துள்ளது. 2014 2.8 GW இருந்த சூரிய மின்சக்தி திறன் இந்த ஆண்டு ஜூன் மாதம் வரை 165 GW திறனை எட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரதமரின் இலவச சூரிய மின்சக்தி திட்டத்தின் கீழ் 51 லட்சம் குடும்பங்கள் பயனடைந்துள்ளதோடு 14.8 GW சூரிய மின்னொளி மேற்கூரைகள் இல்லங்களில் பொருத்தப்பட்டு பெருமளவில் மின் கட்டணம் சேமிக்கப்பட்டுள்ளது. சூரிய ஒளி மேற்கூரை திட்டத்தின் மூலம் வேலை வாய்ப்புகள் அதிகரித்து பசுமை திறன் உறுதி செய்யப்பட்டு மின் கட்டணம் சேமிக்கப்படுவதால் மக்களுக்கு இந்த திட்டம் பெருமளவில் பயனளித்து வருகிறது. சூரிய மின்சக்தி திட்டத்தின் சிறப்பம்சம் குறித்து திருச்சி தேசிய கல்லூரியின் உடல் கல்வி துறை தலைவர் திரு பூபதி தெரிவிக்கையில்,
3: பல வீடுகளின் கூரைகளில் சோலார் பேனல்கள் பொருத்தப்பட்டிருந்ததால் இதன் மூலம் மின்சார கட்டணம் குறைக்கப்பட்டிருந்தது. மேலும் பாரம்பரிய மின்சார ஆதாரங்களின் மீதான சார்பும் குறைக்கப்பட்டிருந்தது. விவசாயிகளுக்கு சூரிய மின்சக்தி வழங்கிய பயன்கள் மிக அதிகம். சூரிய சக்தியால் இயங்கும் நீர் பம்புகள் பயன்படுத்தப்பட்டிருந்ததால் விவசாய நிலங்களுக்கு தேவையான நீர்ப்பாசன வசதி மேம்படுத்தப்பட்டிருந்தது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. நாடு முழுவதும் பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் லட்சக்கணக்கானோர் பயனடைவதாக மத்திய சுகாதார குடும்பநலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் 8 ஆண்டு நிறைவை ஒட்டி பேசிய அவர், எளிதில் அணுகக்கூடிய அனைவரையும் உள்ளடக்கிய சுகாதார அமைப்பை வலுப்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளது என்றார். நாட்டில் 60 கோடி பேரை உள்ளடக்கிய உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீடு திட்டம் இது என்றார். 11வது ஆயுர்வேத தினம் நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது. நாளைய ஆரோக்கியமான வாழ்விற்கு ஆயுர்வேதம் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும். இத்தினத்தை ஒட்டி பிரதமர் விடுத்துள்ள செய்தியில், ஆயுர்வேதம் என்பது சிகிச்சை முறை மட்டுமல்ல என்றும் ஆரோக்கியமான சமச்சீரான வாழ்க்கை முறைக்கான வலிமை

0: சிறப்பான வழிமுறை என்றும் குறிப்பிட்டுள்ளார். உலகம் முழுவதும் நடைபெறும் இக்கொண்டாட்டங்களில் ஆயுர்வேத நிறுவனங்கள், மருத்துவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். ஆயுஷ் அமைச்சகம் சார்பில் மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் இத்தின கொண்டாட்டங்கள் வெகு விமரிசையாக நடைபெறுகின்றன. எண்ணங்களை வெளிப்படுத்தவும் தொடர்பிற்கும் உள்ளடக்கத்திற்கும் செய்கை மொழி ஆற்றல் மிகு பாலமாக திகழ்கிறது என்று மத்திய சமூக நீதி அதிகாரமளிப்புத்துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். சர்வதேச செய்கை மொழி தினத்தை ஒட்டி அமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வாய்ப்பேச இயலாத செவித்திறன் குன்றியோருடன் செய்கை மொழி மூலம் நாம் தொடர்பு கொள்ள முடியும் என்றார். அனைத்தையும் உள்ளடக்கிய சமூகத்தை கட்டமைக்க செய்கை மொழியை கற்று உணர அழைப்பு விடுத்துள்ளார். செவித்திறனற்ற வாய்ப்பேச இயலாத மாற்றுத்திறனாளிகளுக்கு தடையற்ற தொடர்புகளை சம வாய்ப்புகளையும் செய்கை மொழி உறுதி செய்வதாகவும் திரு வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் 49 கிலோ பளுதூக்குதல் பிரிவில் வெள்ளிப்பதக்கத்தை வென்ற இந்தியாவின் மீராபாய் சானுவை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். அவரது வெற்றி தேச மக்களுக்கு உத்வேகம் அளிப்பதாக வாழ்த்தியுள்ளார். டீம் ஸ்கிட் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற மகளிர் குழுவை பாராட்டியுள்ள பிரதமரும் குடியரசுத் தலைவரும் திறமையுடனும் உறுதியுடனும் விளையாடி தேசத்திற்கு பெருமை தேடி தந்துள்ளதாக புகழாரம் சூட்டியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் வட்டம் கருங்கல் மூசாரி அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்று வரும் விளையாட்டு மைதான பணிகளை மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் பெய்த மழையால் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் உப்பு விலை உயரக்கூடும் என்று உற்பத்தியாளர்கள் கருதுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த அகஸ்தியம்பள்ளி, கடினவயல், கோடியக்காடு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் 9000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி நடைபெறுகிறது. தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக உப்பு பாத்திகளில் மழைநீர் தேங்கி உப்பு உற்பத்தி முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சேமித்து வைத்துள்ள உப்பை மழையிலிருந்து பாதுகாக்க பனை ஓலையை கொண்டு மூடும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். மழையால் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் உப்பு விலை உயரக்கூடும் என உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபெருங்கோவில் உடையான் திருக்கோவிலின் பிரமோற்சவ செப்பு தேரோட்டம் வெகு விமரிசையாக இன்று நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் திருத்தேரை பக்தியுடன் வடம் பிடித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வைணவ தலங்களில் வெகு சிறப்பு உடையதாகும். இங்கு ஆதி கோவிலான வட பெரும் கோவில் உடையான் வடபத்திர சயன பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவியுடன் காலை மற்றும் இரவு வேளைகளில் வீதி உலா நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று வந்தன. இன்று காலை பெரிய பெருமாள் செப்பு தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அங்கு வேத விற்பனர்கள் வேத பாராயணம், 4000 திவ்ய பிரபந்தம், திருப்பாவை பாடல்கள் பாடி வழிபட்டனர். விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் தா கமலக்கண்ணன்.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சென்னையில் உள்ள மின் வாரிய தலைமையகத்தை இன்று ஆய்வு செய்தார். மின் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள பொதுமக்கள் உரிய அவகாசம் வழங்க வேண்டும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேட்டுக்கொண்டார். தமிழ்நாடு உடல் உறுப்பு தான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. பிரதமரின் ஆயுஷ்மான் சுகாதார காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் லட்சக்கணக்கானோர் பயனடைந்து வருவதாக மத்திய சுகாதார குடும்பநலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்களை வென்ற வீர வீராங்கனைகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவும் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பாராட்டியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: நேரம் 1:55:30. ஆகாஷ்வாணி சென்னை. அடுக்களை அற்புதங்கள் வழங்கியவர் மூத்த சித்த மருத்துவர் ஏ. ராகவன் அவர்கள்.
1: எல்லோரும் வாழ்க்கையில் பார்க்கிற விஷயம் வந்து கருவேப்பிலையை பார்க்கிறோம். இந்த கருவேப்பிலையை வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், கருவேப்பிலை சார் போட்டோம், வாசனை தெரிஞ்சது, சாப்பிட்டு தூக்கி போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இல்லைங்க, கருவேப்பிலை மிகச்சிறந்த ஒரு மருந்து. கருவேப்பிலை கண்ணுக்கு, முடிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறது மட்டும் இல்லை, உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய பெருங்குடலோட இயக்கம் அப்படிங்கிறது மிக அற்புதமாக வேலை செய்யும். ஏன்னா கருவேப்பிலையை மட்டும் லேசாக நினைக்கிறோம், அப்படி இல்லை. அதுவும் பெண் குழந்தைகளை பொறுத்தவரை நீங்கள் அந்த ஒரு சின்ன வயசுலேருந்தே அந்த குழந்தைகளுக்கு அந்த பச்சை சட்னி அப்படிங்கிற மாதிரி அதில் கொஞ்சம் காரத்தை சேர்த்து அந்த குழந்தைகளை கருவேப்பிலை சட்னியை மட்டும் எடுக்க வச்சிருங்க. முடிக்கு, தோலுக்குன்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை டைஜஷன் சிஸ்டத்துக்குன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு எந்த வியாதியுமே வராது. இதை நம்ம உறுதியாக எடுத்துக்கலாம். ஏன்னா மருந்தால் ஒரு விஷயம் நடக்கிறத விட உணவால் அந்த விஷயம் பக்குவப்படுகிற போது, கருவேப்பிலையை தூக்கி போடக்கூடாது அப்படின்னா நீங்கள் அதை சட்னியாக மாத்திருங்க, குழந்தைகள் தூக்கி போடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் அதே பழக்கத்தை உங்கள் குழந்தைகளுக்கு தொடர்ந்து வாரத்தில் 2 நாள் அந்த கருவேப்பிலை சட்னி அல்லது 3 நாள் அந்த கருவேப்பிலை சட்னி, ஏதோ ஒரு விதத்தில் கருவேப்பிலை அந்த குழந்தைகளுக்கு சூப்பாகவோ இல்லை சட்னியில் சேர்த்தோ சாம்பாரில் ரசத்தில் போட்டிங்கன்னா அதை எடுத்து வெளியே போட்டுருவோம், நம்மளே போட்டுருவோம். ஏன்னா அதே பழக்கம்.

0: நமக்கு ஆயிப்போச்சு, சார்ஜ பார்த்தா கருவேப்பிலை தூக்கி போட்டுறது அப்படின்னு. ஆனால் அந்த கருவேப்பிலை வேக வச்ச உடனே அந்த தண்ணியில் அந்த எஃபெக்ட் மாறிடுது இல்லைன்னு சொல்லலை, அதுக்காக தான் அதை போட்டு எடுத்து போட்டு பழகிட்டோம். ஆனால் உண்மையிலே கருவேப்பிலையில் இப்படி அந்த ஃபைபர் அந்த நாருக்கு சத்து வந்து உடம்புக்கு சேர்றது அப்படிங்கிறது மிகச்சிறந்ததாக இருக்கும். அதனால் கருவேப்பிலையை முதல்ல தொடர்ந்து உங்களுடைய சமையலில் உபயோகப்படுத்துவதை எவ்வளவு எளிமையாக உங்கள் குழந்தைகளுக்கு சேர்க்க முடியும்னு பாருங்கள். சேர்க்கறது அந்த கருவேப்பிலையை சமையலில் போட்டால் பத்தாது, அது உங்கள் குழந்தைகள் ஏற்கிற அளவுக்கான விஷயத்தை செய்து கருவேப்பிலையின் மூலமாக ஒரு கிடைக்கக்கூடிய நன்மைகளை இருந்து கொண்டனர்.
1: ஆட்டிசம் பாதித்த குழந்தைகளுக்கான மருத்துவத்தின் நிபுணரும் மூத்த சித்த மருத்துவருமான டாக்டர் ஏ ராகவன் அவர்கள் வழங்கிய அடுக்களை அற்புதங்கள் கேட்டீர்கள்.
2: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
3: எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
4: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
2: இனி ஆங்கிலத்தில் செய்திகள் தொடரும். டெல்லி அஞ்சல்.
5: குட் ஆஃப்டர்நூன், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி அண்ட் ஐ ஆம் அனுபா ரோஹத்கி வித் தி மிட் டே நியூஸ். தி ஹெட்லைன்ஸ். President Draupadi Murmu says youth efforts will propel India to a developed nation before 2047. Finance Minister Nirmala Sitharaman inaugurates BRICS tax heads meeting in Delhi, calls for stronger BRICS voice in global tax negotiations. Indian Railways commissions coverage 4.0 for the first time on South Central Railway. Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana marks 8 years of transforming public healthcare access across India. External Affairs Minister Dr. S. Jaishankar discusses collaboration in AI, space, energy with counterparts from UAE and France. Deep depression over Bay of Bengal moves closer. Heavy rain lash coastal Odisha and Andhra Pradesh. And in Asian Games 2026, Indian men's and women's skeet teams win bronze medals in Japan. Mirabai Chanu wins silver in weightlifting. President Draupadi Murmu has expressed confidence that India will become a developed nation even before 2047 through the efforts of the youth. addressing the 75th convocation ceremony of the Maharaja Sayaji Rao University of Baroda in Vadodara today, she said that education becomes meaningful only when it is put to use for the nation.

0: எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
1: 2:28:15 மதியில 720 கிலோஹெர்ட்ஸில் திரைகாணம் திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து அழகன் திரைப்படத்தில் சித்ரா பாடிய பாடல்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு. இதயத்தை திருடாதே திரைப்படத்தில் மனோ சித்ரா பாடிய பாடல்.

0: மீண்டும் திரைகானம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் மாலை 5:30 நேரம் 2:41 ஆகாஷ்வாணி.
1: இன்றைய விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் நீச்சல் விளையாட்டு வீரர் ஹெச் சுதர்ஷன் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம்.
2: வணக்கம் நேர்களே, இன்றைய விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் நீச்சல் விளையாட்டு வீரர் ஹெச் சுதர்ஷன் அவர்கள். வணக்கம் சார்.
3: வணக்கம் சார்.
2: நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 6 இயர்ஸ்லேருந்தே இந்த ஸ்போர்ட்ல இன்வால்வ் ஆகிருக்கீங்க. உங்களுடைய பர்சனல் ஜேர்னி எந்த அளவுக்கு இருந்திருக்கு, உங்களால் ரெக்கலெக்ட் பண்ண முடிஞ்சு என் கூட ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்களை ஷேர் பண்ணுங்களேன்.
3: சார், நான் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 6 to 7 இயர்ஸ் லைக் இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்துட்டு நான் ஒரு மோட்டிவேஷனோடலாம் ஸ்டார்ட் பண்ணேன் சார். எனக்கு வந்து யூனிக்காக இருக்கணும், விளையாட்டுத்தனமாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் பண்ண ஆரம்பித்தேன். விளையாட்டுத்தனமாக பண்ணுற வரைக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது சார். என்றைக்கு வந்து ஸ்போர்ட்ஸை சீரியஸாக எடுத்து பண்ணுறோமோ, லைக் என்றைக்கு வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் தான் வாழ்க்கை, ஸ்போர்ட்ஸ் தான் எல்லாமே, ஸ்போர்ட்ஸ் தான் வேலை கொடுக்கும்போது அப்படின்னு நினைக்கும் போது தான் வந்து நமக்கு நிறைய ட்ரபிள் இருக்கும். லைக் ப்ராப்பராக பண்ண முடியாது, அந்த ஒரு ப்ராப்பராக ஏஜ் வராது. ஸோ நான் சின்ன வயசுலேருந்து பண்ணுறதுலேயே வந்துட்டு நிறைய மெடல் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இருப்பேன் சார். மெடல் பண்ணணும் அப்படின்ற நானும் வந்து எங்கள் வீட்லேயே வந்துட்டு லைக் மோட்டிவேட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நீ மெடல் பண்ணணும்னா அவனுக்கு வந்து லைக் இது வாங்கி தரா அது வாங்கி தரா அப்படின்ற மாதிரி நானும் அதுக்காக நிறைய பண்ண ஆரம்பித்தேன். அப்படியே ஸ்டார்ட் ஆச்சு சார். அப்படியே மெடல் பண்ணி எங்கிட்ட இப்போ ஒரு லைக் ஆல்மோஸ்ட் லைக் 100 to 150 மெடல்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் சின்ன சின்னதாக ஃபர்ஸ்ட் ஒரு மீட்டில் வந்துட்டு நாங்கள் என் டீம்மேட்ஸே வந்து என்னோட பெட்டராக பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஏன் என்னால் முடியல, என்னாலேயும் முடியுமே, நான் ஒன்றும் லைக் அவ்வளோ வந்து செல்ஃபி லைக்

சோம்பேறி இல்லையே, என்னாலையுமே முடியுமே, எனக்குமே அந்த ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்ட் மீட்டில் வந்துட்டு 10th பொசிஷனில் வந்தேன், நெக்ஸ்ட் மீட்டில் வந்துட்டு 6th பொசிஷன் வந்தேன். அப்புறம் என் கோச்லாம் வந்துட்டு நல்லா தானே பண்ணுறேன், உனக்கு என்ன குறை, நீ நல்லா பண்ணு பண்ணு பண்ணுன்னு சொல்லிட்டு லைக் இப்படி ஓப்பனாக சொல்லாமல் லைக் ரொம்ப பின்னாடி சொல்ல ஆரம்பித்தார், நீ நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. லைக் என்னோட ஒர்க் அவுட் மற்றவங்க மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்க ஆரம்பித்தார், செப்பரேட்டாக எடுத்து என்னை ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தார். இந்த மாதிரி பண்ணி பண்ணி எனக்கு லைக் நல்ல ஒரு பொசிஷன் வந்தது. அப்போ தான் நான் வந்து லைக் 4th பொசிஷன் வந்தேன். எனக்கு அப்போ கூட ஏன் 3rd பொசிஷன் வரல அப்படின்ற வந்து ஒரு வெறி இருந்தது, நான் பண்ணியே ஆகணும் நெக்ஸ்ட் மீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து லோக்கல் மீட்ஸ் தான் சார், ஸ்கூல் மீட்ஸ் தான். பட் ஏன்னா இந்த ஸ்கூல் மீட்ஸ் தான் எனக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயமாக தெரிஞ்சது. ஃபஸ்ட்டு எனக்கு இந்த ஸ்டேட்டு நேஷனல் இதை பற்றிலாம் எனக்கு ரொம்பலாம் தெரியாது சின்ன வயசுன்றதுனால. நெக்ஸ்ட் மீட்லேயே வந்துட்டு நான் இன்னும் நல்லா ட்ரெயின் பண்ணேன். அப்போ வரைக்கும் எனக்கு என்னோட மெயின் ஈவெண்ட் என்னன்னு தெரியாது. அப்போ வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ரோக்கே, இந்த பிரஸ்ட் ஸ்ட்ரோக் சொல்கிற ஸ்ட்ரோக்கே எனக்கு வரவே வராது, எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது பண்ணவே. அதுக்கப்புறம் இந்த சொன்ன ஃபர்ஸ்ட் எனக்கு ஸ்விம்மிங் சொல்லிக் கொடுத்த ராபின், அவர் தான் வந்து இந்த பிரஸ்ட் ஸ்ட்ரோக்னா இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தேன். அந்த சொல்லிக் கொடுத்த ரெண்டாவது நாளே என்னை பீட் பண்ணி ஃபஸ்ட்டாக வந்த பையனே வந்து அந்த ரெண்டாவது நாள் இந்த ஸ்ட்ரோக் கற்றுக்கிட்டு எப்படி ப்ராப்பராக பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு ரெண்டாவது நாளே அவனை நான் வந்து ஓவர்டேக் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் லைக் நான் அங்கேருந்து இன்னொரு டீம் போனேன். சரி இங்கே ஓகே, இங்கே வந்து இவ்வளோதான் ஸ்கோப், இதுக்கு மேலே நம்ம வேறு போகணும் அப்படின்றதுனால நான் இங்கே வேறு டீமில் வந்து ஜாயின் பண்ணேன் ப்ரைவேட் செக்டரில். ஸோ இங்கே ஜாயின் பண்ணும்போது என்னை விட இல்லை, இங்கே ஸ்டேட் பிளேயர், நேஷனல் பிளேயர், இன்டர்நேஷ்னல் பிளேயர், ஆல்சோ நம்ம நிறைய ஆக்டர்ஸோட டாட்டர் சன்ஸ்லாம் வந்து கூட இங்கே ப்ராக்டிஸ் பண்ணாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது இந்த ஸ்டேட்லாம் இருக்குது, நேஷனல்ஸ்லாம் இருக்குது, அப்போ தான் நம்ம வந்து லைக் பெருசாக அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு அர்த்தம், ஸ்கூல் மீட்லாம் ஒரு ஈவெண்ட்டே கிடையாது அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து இங்கே பார்த்து நான் எல்லாமே லைக் செக்யூர் பண்ண ஆரம்பித்தேன். நெக்ஸ்ட் 3rd, 1st மெடல் வந்து என்னோட 100 மீட்டர் பிரஸ்ட் ஸ்ட்ரோக்கில் 2nd பொசிஷன் ஸ்கூல் மீட், அதுவும் ஸ்கூல் மீட் தான். பட் ரொம்ப ப்ரௌடாக இருந்தது, அந்த ஃபோட்டோஸ் கூட என்கிட்ட இன்னும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் நான் எந்த இவெண்ட்டுமே பண்ணல, ஒரு 2 இயர்ஸ்க்கு நான் எந்த இவெண்ட்டுமே பண்ணல. 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் ப்ராக்டிஸ் பண்ணி என் கோச் எனக்கு லைக் செப்பரேட்டாக லைக் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து, இதுக்குன்னே வேறு டீம்லேருந்துலாம் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து எனக்காக ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க. பட் அவங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும், எனக்கு ஒரு காம்படிட்டர் எப்பயுமே வந்து தனியாக பண்ணலாம் ஒரு ஃபீல் இருக்கா சார், கூட ஒரு காம்படிட்டர் இருக்கும் மொதல் ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்கும், அவங்களோட நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி பண்ணி தான் நான் வந்து 100 மீட்டர் பிரஸ்ட் ஸ்ட்ரோக்ல கோல்ட் ஸ்டேட்டில் கோல்ட் பிளேஸ் பண்ணேன். ஸோ அந்த இயர் வந்து நேஷனல்ஸ் போனால் நான் ஒரு ரொம்ப சின்ன பையன் மாதிரி இருந்தேன் சார், நான் ஒரு ரொம்ப ரொம்ப சின்ன பையன் மாதிரி இருந்தேன். அந்த வயசு பசங்களாம் ரொம்ப ரொம்ப ஹைட்டாக இருக்கிறானுங்க. நான் 2006 மாதிரியே இல்லை, நான் ஒரு 11 வயசு 12 வயசு பையன் மாதிரியே இல்லை யாருமே. எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப ஹைட்டாக ஒரு 25 வயசு 26 வயசு மாதிரி இருக்கானுங்க. 10th குனிஞ்சிட்டுலாம் வராங்க, நான் ஒரு பொடி பையன் மாதிரி நிற்கிறாங்க. நான் டைவ் பண்ணுறேன், அவங்க டைவ் பண்ணுறாங்க, 0.5 மீட்டர் போயிடுறாங்க. ஸோ அதுலேருந்து எனக்கு இன்னும் இல்லை, நம்ம இது ப்ராக்டிஸ்லாம் பத்தாது, நம்ம வந்து லைக் ஒரே பானைக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கோம், இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பெட்டராக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட் மெடல் வந்ததே வந்து ராஜா சார்னு ஒருத்தர். அவர் தான் எனக்கு டிசிப்ளின்னா என்ன, ஸ்போர்ட்ஸ்னால் என்ன, எப்படி ஸ்போர்ட்ஸ் ஒர்க் ஆகும், என்னென்ன டைமில் என்னென்ன ஃபுட் எடுக்கணும், என்னையும் ஒரு ஸ்டூடெண்ட்டாக மதித்து ஃபஸ்ட் எடுத்தது அவர் தான் சார். நெக்ஸ்ட் அவர் டீம்லேருந்து இன்னொரு டீம் போனேன் சார், அங்கே வந்து அவர் பேர் கிரீஷ். ஆல்சோ அவரும் எனக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல கோச் சார். அவர்கிட்டருந்து வந்துட்டு அவர்கிட்ட கற்றுக்கிட்டு நான் வேறு எங்கே போய் பண்ணாலும் எனக்கு அங்கே ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ராக்டிஸ் ஃபீலே இல்லை. ஏன்னா இவர் ரொம்ப எங்களுக்கு ரஃப் அண்ட் டஃபாக எனக்கு இது வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா அவருக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பண்ணியாகணும். அவருக்கு என்ன தோணுதோ அதை நாங்கள் பண்ணோன்னா கம்பல்சரி அந்த வருஷம் எங்களுக்கு மெடல் இருக்கும். அண்ட் நான் எங்கள் டீம் தான் வந்துட்டு ஆல்மோஸ்ட் லைக் 7 to 8, 10 இயர்ஸ் நாங்கள் தான் ஓவரால் சாம்பியன்ஷிப் வாங்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவருக்கும் வந்து அவங்க டாக்டர் வந்து லைக் ஸ்டடீஸ்லாம் முடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவரும் வந்து லைக் மாறிட்ட கர்நாடகா போயிட்டாங்க அவங்க டாக்டருக்காக. ஸோ நாங்கள் வந்து அதுக்கப்புறம் கொரோனா பீரியட் வந்தது. கொரோனா பீரியடில் திருப்பி நான் ராஜா சார்டே பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ஃபுல் இந்த ஸ்ட்ரென்தனிங் கோச் ட்ரைனிங்லாம் பண்ணி அப்போவும் எங்களுக்கு இந்த ரன்னிங் இதெல்லாம் பண்ணும்போது எங்களுக்கு ஸ்விம்மிங்கில் வந்து ஒரு எஃபெக்ட்மே வரல. ஐ மீன் நல்லாவே இம்ப்ரூவ் ஆச்சு ரன்னிங் பண்ணுறதுனாலே. நமக்கு எத்தனை ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இருந்தாலே போதும் ஸ்விம்மிங் பண்ணிடலாம். ஆனால் ஸ்விம்மிங்கில் மட்டும் என்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம இப்போ ஒரு நாளைக்கு வந்து ஒரு 1 வீக்கில் 7 டேஸ் நான் 6 டேஸ் ப்ராக்டிஸ் இருக்கும். இந்த 6 டேஸில் மார்னிங் அண்ட் ஈவினிங் செஷன் ப்ராக்டிஸ் இருக்கும். நம்ம மண்டே ஆஃப், டியூஸ்டே மார்னிங், டியூஸ்டே ஈவினிங், வெனஸ்டே மார்னிங், வெனஸ்டே ஈவினிங், தேர்ஸ்டே மார்னிங் மட்டும்தான் ஈவினிங் ஆஃப். அண்ட் ஃப்ரைடே சாட்டர்டே வந்து ரெண்டு வேலையுமே இருக்கும். சண்டே வந்து மார்னிங் மட்டும்தான் ஈவினிங் ஆஃப் அண்ட் மண்டே ஆஃப். ஸோ இந்த டைமில் நம்ம இப்போ டியூஸ்டே மார்னிங் அண்ட் ஈவினிங் ப்ராக்டிஸ் போகிறோம், வெனஸ்டே மார்னிங் ப்ராக்டிஸ் போகிறோம், வெனஸ்டே ஈவினிங் லீவ் போட்டோன்னா நமக்கு அந்த பேஸ் கிடைக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 4 செஷன், அதாவது 2 டேஸ் ஆகும் நம்ம ஒரு பேஸில் போயிட்டு இருக்கோம். ஸ்விம்மிங் பொறுத்த வரைக்கும் நம்ம இது பண்ணி நம்ம இப்போ இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கிடையவே கிடையாது. ஒரு 2 செஷன் லீவே போடாமல் கரெக்டாக வந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த ஒரு பேஸ் மெயின்டைன் பண்ண முடியுமே. ஸ்விம்மிங் வந்து லைக் ரொம்ப அட்டாச் ஆகிறது ரொம்ப கஷ்டம் சார் அது. ஏன்னா லைக் அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு அந்த ஒரு பேஸ் விட்டு போச்சுன்னா திருப்பி வராது. நானே லைக் ஒரு 3 மந்த்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவேன், சடனாக ஒரு 2 நாள் லீவ் போட்டனா அந்த பேஸ் திருப்பி வராது. நான் ஒரு 120 பேஸில் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கேன்னா அது நான் ஒரு நாள் லீவ் போட்ட லைக் இப்போ ஃபேமிலியோட எங்கேயா போகிறேன்னா எங்கேயுமே லைக் அது திருப்பி எடுத்துகிட்டு வர முடியாது. நாங்கள் சின்ன வயசுலேருந்து லைக் எங்கேயுமே ஊருக்குலாம் போகல சார், பிகாஸ் நாங்கள் இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கணும் அப்படின்றதுனால.

0: அப்படி நாங்களே லீவ் கேட்டால் கூட எங்கள் கோச்சஸ் வந்து விடமாட்டாங்க, அது எப்படி நீங்கள் போகலாம், இங்கே ட்ரைனிங் இருக்குது, ஸ்விம்மிங் காம்படிஷன் இருக்குது, நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாரி நாங்கள் போயிட்டு வரும்போது தான் அதோட எஃபெக்ட் என்னன்னு தெரியும், லைக் பண்ணவே முடியாது ஸ்விம்மிங். ஸோ இதனாலே நிறைய ட்ரிப்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய போகிறதே அவாய்ட் பண்ணிட்டோம். நமக்கு ஸ்விம்மிங், வீடு, ஸ்கூல், நான் இப்போது ஸ்விம்மிங்கே நிறுத்தணும்னு நினச்ச கூட அது என்னால் முடியல. ஸ்விம்மிங்கில் வந்து சரி நம்ம இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம், இதுக்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட யங் ஜெனரேஷன்ஸே நல்லா பண்ணுறாங்க, நம்ம இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சி விட்டால் கூட அது விட முடியல. நமக்கு ஸ்விம்மிங்கை தண்ணி பட்டால் தான் அது ஒரு மாதிரி ஒரு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. எல்லாருக்குமே இந்த ஸ்போர்ட்னு இல்லை சார், எல்லா ஸ்போர்ட்ஸுமே ஒரு பிளேயராக இருக்காங்கன்னா அவங்க ஒரு 10 இயர்ஸ் 6 இயர்ஸ் பண்ணியிருந்தால் கூட அந்த ஸ்போர்ட்ஸ் இல்லை எனக்கு இதுக்கு மேலே வந்து வாழ்க்கையை பார்க்கணும் அப்படின்னு போனால் கூட அவங்களால அது டோட்டலாக விட்டு போக முடியாது. கம்பல்சரி அவங்க ஒரு ஜிம்மில் போய் பண்ணுறதோ சரி, இல்லை சும்மா வந்து ஒரு ஃபீல்டை வந்து பார்க்குறதோ சரி, அது கம்பல்சரி இருக்கும். அந்த மாதிரி தான் சார் நான் வந்து என் ஸ்போர்ட்ஸை நான் வந்து விடலான்னு கூட நினச்சேன், ஆனால் விட முடியல. என்னோட இதுக்கு மேலே நான் என்னோடய லைஃபை பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சேன், பட் ஆனால் என்னால் விட முடியல. நான் இப்போது அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா நார்மலாக போய் ஸ்விம் பண்ணுறது. நான் ஒரு 6 மந்த்ஸ் அந்த மாதிரி ஆகுது சார் நான் ஸ்விம்மிங் விட்டு, இப்போ நான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். திருப்பி எனக்கு பண்ணணும்னா ஒரு மைண்டே இல்லை சார் விடணும் அப்படின்னு. திருப்பி நான் பண்ண ஆரம்பித்து அப்பப்போ டைம் கிடைக்கும் போதெல்லாம் என்னோடய ஜூனியர்ஸ்க்கு என்னோட லைக் லேர்ன்டர்ஸும் பண்ணுறதுக்கு இது மாதிரிலாம் டீச் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு டீச் பண்ணுறது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிது. ஆல்சோ லைக் இது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் லைக் என்னோட ஜூனியர்ஸ்க்கு யாருக்காவது இந்த ஃபுட் டயட் திங்ஸ் யாராவது தேவைன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் என்ன இருக்கோ அதெல்லாம் நான் சொல்லுவேன். எங்கள் வீட்லேயே வந்துட்டு இல்லை ஸ்போர்ட்ஸ் தான் வந்துட்டு எனக்கு வந்து என் பையன் தான் எனக்கு முக்கியம் அப்படின்றதுனால இல்லை இதுக்கு மேலே வேணாம் நீ போய் பண்ணு தாராளமாக பண்ணு, உனக்கு டீச் பண்ணணும்னா கூட நீ தாராளமாக டீச் பண்ணு அப்படின்ற மாதிரி தான் நான் சொன்னாங்க. ஆனால் எனக்கு விட மனசு வரலன்றதுனால நான் போய் டீச்சிங்கும் பண்ணுறேன், ஆல்சோ ஸ்விம்மிங்கும் பண்ணுறேன், இன்கேஸ் நான் ப்ராக்டிஸும் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போது. ஆனால் இப்போ காம்படிஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறேன்.
1: அதாவது சின்ன வயசில் ஒரு டெடிக்கேஷனுக்காக நீங்கள் போன விஷயம் அதுக்கப்புறம் உங்களுக்கு எமோஷ்னலாகவே ரொம்ப கனெக்ட் ஆகும்.
0: கண்டிப்பாக
1: அதே மாதிரி இப்போ இருக்க அதில் ப்ரெசன்ட் சேலஞ்சஸ் அந்த ஆர்கானிக் வே ஆஃப் டெவலப்மெண்ட் இல்லாமல் மற்ற விஷயங்களும் அதில் இருக்குன்னு
0: கண்டிப்பாக
1: யதார்த்தமாக சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பிளேயருன்ற ஒரு ஃபேஸ்லேருந்து இப்போ நீங்கள் ஒரு கோச்சாக மாறியிருக்கீங்க, இந்த பரிமாணத்தை எப்படி பார்க்குறீங்க, இதற்கான வரவேற்பு எப்படி இருக்குது
0: சார்? நான் இது வரைக்கும் நான் வந்து லைக் மற்ற கோச்சஸ் மாதிரி நான் எடுக்கணும்னு இல்லை, எனக்கு ட்ரெயின் பண்ண கோச்சஸ் எல்லாமே தி பெஸ்ட். அவங்க கொடுக்குற ட்ரைனிங் எனக்கு வேறு எங்கே கொடுப்பாங்கன்னு தெரியல, என்னை ஸ்பெசிஃபிக்காக எடுத்து பார்த்துப்பாங்க. நான் இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக் லைக் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் ரொம்ப ஜாலியாக இப்போ ஒரு 1 hour 2 hours லைக் எடுக்கிறது இந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக எடுக்க ஆரம்பித்தேன். அவங்க கூட விளையாடுறது, விளையாடிக்கிட்டே ஸ்விம் பண்ணி டீச் பண்ணுறது அந்த மாதிரி. நான் வந்து லைக் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அந்த மாதிரிலாம் இருந்தேன்னா அவங்களுக்கும் ரொம்ப போர் அடிச்சிடும், கொஞ்ச நேரத்துக்கு மேலே இவன் நடாயுவேன் அப்படின்ற மாதிரி ஆகிடும் சொல்லிட்டு நான் ரொம்ப ஜாலியாக எடுக்க ஆரம்பித்தேன். அண்ட் லேர்ன் டு ஸ்விம்மில் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்க ஆரம்பித்தேன் சார். ஆனால் இந்த லைக் காம்படிஷனுக்கு ட்ரைனிங் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன் சார். ட்ரைனிங் டைமில் மட்டும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், பிகாஸ் அவங்க வந்து நம்ம பேச்சு கேட்காம கூட போகலாம். ஸோ அந்த ஒரு லிமிட்ன்றது அந்த ப்ராக்டிஸ் வரைக்கும் கம்பல்சரி இருக்கணும் சார். ஸோ அந்த மாதிரி நான் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சேன்னா லைக் நல்ல ஒரு ஃபீட்பேக் சார், எனக்கு நல்ல ஒரு டிசிப்ளின் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, லைக் ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல பெட்டராக வந்து இப்போது இருக்காங்க, வீட்லேயும் வந்து ரொம்ப ஃபால் தன பண்ணதில்லை, கொஞ்சம் மெச்சூராக இருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீட்பேக் வருது. ஆல்சோ நான் இப்போ ஒரு இடத்துல போய் கோச்சிங் பண்ணுறேன்னா அவங்களே எனக்கு திருப்பி நான் வந்தால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் மென்ஸுக்குன்னு இல்லை சார், லேடிஸ்க்கும் நான் வந்து ட்ரெயின் பண்ணுறேன், அவங்களுமே என்கிட்ட ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் பண்ணுறாங்க. சில கம்யூனிட்டிலாம் வந்து லேடிஸ்லாம் வந்துட்டு ரொம்ப வந்து பயப்படுவாங்க, ஏன்னா அது வந்து அவங்களோட வாழ்க்கை அந்த மாதிரி, மேபி அவங்களோட அவங்களோட லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் நான் வந்து லைக் அங்கே போய் ப்ராக்டிஸ் கொடுக்கும் போது அவங்க வந்து ஒரு 1 day தான் வந்து ரொம்ப பயந்துகிட்டே இருந்தாங்க, ஆனால் அதுக்கப்புறம் லைக் ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக வந்து பழக ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு வெளியால் வரதை விட நான் வந்து லைக் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக எல்லாருமே லைக் பயத்தை தாண்டி நல்லாவே கற்றுக்க ஆரம்பித்தாங்க. நான் வந்துட்டு லைக் எல்லா வேறு செக்டர்லலாம் வந்து 12 days கிளாஸ் எடுப்பாங்க, நான் 15 days எடுக்க ஆரம்பித்தேன். 15 days 7 days வந்து லைக் ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுப்பேன். 7 days அப்புறம் நீங்கள் எனக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ் ஸ்விம் பண்ணி கொடுக்கணும், எனக்கு ஃபுல் ஸ்ட்ரெச் கொடுக்கணும் அப்படின்னு லேப்ஸ் கொடுத்துருவேன். இந்த 7 days அந்த 15th day வந்துட்டு அவங்களால தொடர்ந்து ஒரு 1/2 hour ஸ்விம் பண்ணுற மாதிரி நான் பண்ணிவிடுவேன் சார். ஸோ இதனால லைக் தொடர்ந்து என்னை எல்லாருமே லைக் என்னையே அப்ரோச் பண்ண ஆரம்பித்தாங்க. நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ்லலாம் வந்துட்டு வெளி அப்பார்ட்மெண்ட்லேருந்தே இங்கே நான் ப்ராக்டிஸ் கொடுக்குற இடத்துலலாம் வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. சின்ன பையன் எப்படி பண்ணுவான் அப்படின்ற மாதிரி இல்லாமல் எனக்கு டீச்சிங்னா ரொம்ப பிடிக்கும் சார். ஸ்டூடெண்ட்ஸை கொஞ்சம் டிசிப்ளினாக வச்சுக்கணும், ஒரு மரியாதை இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இப்படி இருக்கணும், ஏன்னா எனக்கு டிசிப்ளின் இந்த இடத்துல இப்படி இருக்கணும், இங்கே இப்படி பிஹேவ் பண்ணணும், எங்கே எப்படி பேசணும், எப்படி இருக்கணுன்றது வந்து ஃபுல்லாகவே எனக்கு ஸ்போர்ட்ஸ் தான் டீச் பண்ணது. பிகாஸ் ஸ்போர்ட்ஸ் தான் வந்து ஒரு ஒரு பேசிக் திங் ஃபார் எவ்ரி திங். அந்த டிசிப்ளின் எனக்கு எல்லாமே வந்தது எல்லாமே ஸ்போர்ட்ஸ்னால தான் சார். ஸோ சின்ன வயசுலேயே எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் எடுக்கிறது ரொம்ப பெஸ்ட், ஏன்னா அவங்க பெரிய வயசாகும்போது அவங்களுக்குன்னு ஒரு ஃப்யூச்சர் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்கும், அவங்களும் அவங்களோட லைக் ஒரு லைஃப் ஸ்பேன் நல்லாவே இருக்கும் சார்.

0: ரொம்ப அருமையாக வந்து வாழ்க்கையை வந்து எப்படி வந்து விளையாட்டு வந்து பண்படுத்துது, அந்த விளையாட்டோட முக்கியத்துவம் என்ன, ஏன் வந்து எல்லாருமே வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் அடாப்ட் பண்ணிக்கணும், நீங்கள் எப்படி இதனால் வந்து கல்ச்சர் சிவிலைஸ்ட் ஆகிருக்கீங்க, இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப யதார்த்தமாக சொல்லிட்டுருந்தீங்க. கண்டிப்பாக மேலும் மேலும் இந்த விளையாட்டு நீங்கள் வந்து விடாமல் அடுத்தடுத்த பரிமாணங்களை தொடர்ந்து பயணித்து உங்களுக்கு நீங்கள் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அனுபவிச்சிங்களோ அதை இந்த சொசைட்டியில் இருக்க எல்லா யங்கர் ஜென்ரேஷனும் கண்டிப்பாக இதனால் அனுபவித்து ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டியாக மாறுறதுக்கு எங்கள் ஆகாஷ்வாணி சார்பாக எங்களோட வாழ்த்துக்கள் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்.
1: தேங்க்யூ சார். இன்றைய விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் நீச்சல் விளையாட்டு வீரர் ஹெச் சுதர்ஷன் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள்.
2: இலக்கியம் பேசுவோம்.
3: இளமை காலத்துல என்னுடைய வீட்டு வாசல்ல உயரமா இருக்கும் பாதாமி மரம், அந்த பாதாமி மரத்து மேல கிளையில உட்கார்ந்துதான் நான் தமிழ் பாடமே படிப்பேன்.
4: மனித இனம் தோன்றிய காலத்திலிருந்து காதல் இருந்து கொண்டே வருகிறது. எனவே அதை நீங்கள் எவ்வளவு எழுதினாலும் உங்களுக்கு சலிப்பது கிடையாது.
5: அந்த சைப்ரஸ் மரங்கள் வளர்வது போலவே அது கூடவே என் துயரமும் வளர்ந்து வருகிறது அப்படின்னு எழுதியிருப்பார் ஒரு இடத்துல.
6: முதல் கவிதை வந்து காவேரியை பற்றி ஒரு கவிதை.
7: வலியிலிருந்து விடுபடுறதுக்கு வார்த்தைகள் நமக்கு வந்து எவ்வளோ உதவி செய்யும்.
8: கவிஞனா ஒரு கதை எழுதுகிற போது அதில் ஒரு கவித்துவமான உரைநடை வந்து இயல்பாகவே அமைந்து.
9: இன்று புத்தகம் வாங்குபவர்களாக பெற்றோர் இருக்கிறார்கள், படிப்பவர்களாக குழந்தைகள் இருக்கிறார்கள்.
10: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸில் ஒவ்வொரு வெள்ளி அன்றும் முற்பகல் 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிறது. ஒவ்வொரு வெள்ளி அன்றும் முற்பகல் 11 மணிக்கு
11: எங்களை போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIRChennai, instagram.com/AIRChennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25 தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
10: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55, 10 நொடி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை வலுத்து பெய்து வருகிறது. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் பல இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் 21 சென்டிமீட்டர், சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை 18 சென்டிமீட்டர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் 14 சென்டிமீட்டர், சேலம் மாவட்டம் சங்கரேதூர் 12 சென்டிமீட்டர், ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி 10 சென்டிமீட்டர், விருதுநகர் மாவட்டம் சாத்தூர், சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம், கோயம்புத்தூர் மாவட்டம் சிறுவாணி அடிவாரம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் கலையநல்லூர், நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம், சேலம் மாவட்டம் சந்தியூர், விழுப்புரம் மாவட்டம் கேடார் ஆகிய இடங்களில் 9 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. மணிமுத்தாறு அணை, கொத்தவாச்சேரி, குடித்தாங்கி, ஸ்ரீவில்லிபுத்தூர், பெலாந்துறை, நாலுமுக்கு ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், சேலம், மணலூர், பேட்டை, வேடசந்தூர், திருச்சுழி, பிளவக்கல், நேமூர், கள்ளக்குறிச்சி, திருவாடானை, மீமாத்தூர், தியாகதுர்கம், ஸ்ரீமுஷ்ணம், அரசமங்கலம், சின்னக்கல்லாறு, பாப்பிரெட்டிப்பட்டி, இளையான்குடி, கஞ்சனூர், பரமத்தி வேலூர், வாழப்பாடி ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், ஊத்தங்கரை, மங்களாபுரம், வீரகவூர், மூங்கில் துறைப்பட்டு, தன்றாம்பேட்டை, அரவக்குறிச்சி, நெய்வேலி, குப்பநத்தம், கடவனூர், மேட்டுப்பட்டி ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், நத்தம், குறிஞ்சிப்பாடி, கொடைக்கானல், கீழ்ப்பாடி, கொல்லிமலை, எறையூர், வானமாதேவி, வால்பாறை, பரம்பிக்குளம், ஆழியார் திட்ட பகுதி, சித்தாறு 1, ஆண்டிப்பட்டி, குந்தாப்பாலம், ஊத்து, விருதாச்சலம், ஆனைமடுவு அணை, டேனிஷ்பேட், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், திருப்பரப்பு, சோலையாறு, அம்மாப்பேட்டை, சிவல்லோகம், பெருஞ்சாணி அணை, அண்ணாமலை நகர், திருவெண்ணை நல்லூர், முதுகுளத்தூர், ஏற்காடு, பேச்சிப்பாறை, காரியாக்கோவில் அணை, களிகள், உபாசி, சூரப்பட்டு, புத்தன் அணை, உத்தரமேரூர், பேச்சிப்பாறை ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. திண்டுக்கல், புதுச்சத்திரம், ஜமுனாமரத்தூர், சோழிங்கநல்லூர், கடவுள் வட்டாட்சியர் அலுவலகம், சாத்தியாறு, திருக்கழுக்குன்றம், செஞ்சி, அருப்புக்கோட்டை, முகையூர், சின்கொண்ணா, அஞ்செட்டி, அரியலூர், மாரண்டஹள்ளி, நெடுங்கல், மேலூர், சங்கராபுரம், புலிப்பட்டி, மூரார்பாளையம், மாடம்பட்டி, மாம்பழத்துறையாறு ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. இன்னும் பல இடங்களில் 3 சென்டிமீட்டர், 2, 1 என்று மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 3 முதல் 6 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில்

குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகளவு வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் இயல்பையொட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 37 டிகிரி செல்சியஸ் தஞ்சாவூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 21 டிகிரி செல்சியஸ் தருமபுரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.3 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை நாமக்கல், திருநெல்வேலி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க குறைந்திருந்தது. தருமபுரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸ்க்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. சென்னை, கரூர், திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தருமபுரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. இன்று வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, கள்ளக்குறிச்சி, ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களின் சில இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கும். மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரும். அதிகளவு வெப்பநிலையில் மட்டும் சிறு மாறுதல், 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கும் வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று தொடங்கி இம்மாதம் 25 வரை அதிகளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. அதிகளவு வெப்பநிலை இயல்பை ஒட்டியே காணப்படக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழைப்பொழிவுக்கு வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31.4 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 24.2 டிகிரி செல்சியஸ். வானிலை இருக்க கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3:10 ஆகாஷ்வாணி சென்னை. இத்துடன் மதியிலே 720 கிலோ ஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். சந்திப்போம் 5:30. வணக்கம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸில் எமது மாலை ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. நேரம் 5:29. குறள முதம் கேட்போம்.

0: கடை.
1: தலையில் இருக்கும் மட்டும் பெருமையோடு பேணி காக்கப்படும் மயிர் கீழே விழுந்தபோது தாழ்ச்சியுடன் இகழப்படுவது போல, தன் பெருமைக்குரிய நிலையிலிருந்து தாழ்ச்சியடைகிற மனிதனும் இகழ்ச்சி உருவான். குறள் எண் 964, அதிகாரம் மானம்.
0: தலையின் இழிந்த மயிரணையர் மாந்தர் நிலையின் இழிந்த கடை.
1: தலையில் இருக்கும் மட்டும் பெருமையோடு பேணி காக்கப்படும் மயிர் கீழே விழுந்தபோது தாழ்ச்சியுடன் இகழப்படுவது போல, தன் பெருமைக்குரிய நிலையிலிருந்து தாழ்ச்சியடைகிற மனிதனும் இகழ்ச்சி உருவான். குறள் எண் 964, அதிகாரம் மானம்.
2: குறளமுதம் கேட்டீர்கள். நேரம் 5:30. ஆகாஷ்வாணி திரைகானம் கேட்போம். முதல் பாடல் ஹரிஹரன் மதுஸ்ரீ குரல்களில்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பு.

0: ஆகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: திரைகானத்தில் தொடர்வது யாரடி நீ மோகினி திரைப்படத்தில் இருந்து பாடல், ஒலிக்கும் குரல் ஹரிஹரன்.

ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளவு அழகு. இங்கே எவனும் இவ்வளவு அழகா பார்த்துருக்க மாட்டாங்க.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்.
1: மலப்பு தேனில் எடுக்கிற தேனை ஒரு கஸ்டமருக்கு ஸ்ட்ரைட்டாக கொடுக்க முடியாது, ஏன்னா அந்த தேனில் வந்து தண்ணித்தன்மை இருக்கும். இதை வந்து ஃபில்டர் பண்ணணும். ஒரு தண்ணி எடுத்து வச்சு அந்த தண்ணிக்கு மேலே இன்னொரு பாத்திரம் தேனை ஊற்றி அந்த தண்ணி கொதிக்கிற தண்ணிக்கு மேலே இதை தூக்கி வச்சா போதும். அந்த தண்ணி கொதிச்சு அந்த தேன் கொதிக்கும், சூடாகும். சூடானால் அதில் ஐஸ்கிரீம் மாதிரி ஒரு நுரை வரும். அதுவும் தேன் எடுத்தால் 3 மாதம் தண்ணி தான் பண்ணணும். அது அந்த ஐஸ்கிரீம் வர நுரையை வெளியே எடுத்துட்டு

0: நம்ம கொடுத்தோன்னு சொன்னால் 3 வருஷம் வரைக்கும் அது கெடாமல் அது அப்படியே இருக்கும்.
1: தேனீ வளர்ப்பு அனுபவங்கள் குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் சோமங்கலம் ஆர் ஷாம்ஜான் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: திரைக்கானத்திற்கு நிறைவாக வெள்ளிராஜ் தீபா மிரியம் குரல்களில் சுப்பிரமணியபுரம் திரைப்படத்தில் இருந்து பாடல் கேட்போம்.

கேட்ட பாடலோடு நிறைவு பெற்றது திரைகானம். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.

நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி. இன்றும் நாளையும் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு, நிகழ்ச்சி நிரல். இன்று மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பு ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7 மணிக்கு திரைகானம், 7:10 திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் அனுராதா அவர்கள். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம். தேனி வளர்ப்பு அனுபவங்கள், காஞ்சிபுரம் மாவட்டம் சோமங்கலம் ஆர் ஷியாம்ஜான் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் பி சரவணன் அவர்கள். தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகளாகியன இடம்பெறும். 8:05 திரைகானம், 9:15 செய்தி சுடர், 9:30 அரங்கி இசை நிகழ்ச்சியில் டாக்டர் ஆர் எஸ் ஜெயலட்சுமி அவர்களின் வீண இசை, ஆர் ஸ்ரீகணேஷ் அவர்கள் மிருதங்கம், மடிப்பாக்கம் ஏ முரளி அவர்கள் கட்டம். 10:45 காற்றோடு கலந்திடவா. நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எஸ் வினோலியா சலோமி சந்திரகாந்தம் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை திரை இசை, தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் ராஜபிரியா ஐயப்பன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 12வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானத்தை தொடர்ந்து உங்கள் கவனத்திற்கு உலக கடல்சார் தினம் குறித்த சிற்றுரை இடம்பெறும். 7:45 நகர்வலத்தில் அரசு பேருந்துகள் மற்றும் மெட்ரோ ரயில்களில் ஸ்பீக்கர் ஒலிக்க தடை, பி விஜயலட்சுமி அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 8 மணிக்கும் 8:30 திரைகானம். 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் மங்களம் சங்கர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், எம் சர்வஜித் கிருஷ்ணா அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். காலை 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு, அதனைத் தொடர்ந்து முத்துச்சிதறல். 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரம், 12:10 சங்கீத சாரல், எஸ் லலிதா அவர்களின் வீண இசை, ஏ எஸ் ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் உயர்கல்வி மாணவர்களுக்கு இலவச படிப்பு வழங்கும் இணையதளம் ஸ்வயம் திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி, ஆரோக்கியமான உணவு முறைகள் குறித்த நேர்முகம், பங்கேற்பவர் ஊட்டச்சத்து நிபுணர் ஜெனிடா ஷர்மிளா அவர்கள், உடன் உரையாடுபவர் உமா மீனா அவர்கள். 2:15 திரைகானம். 2:55 வானிலை. மாலை 5:30 திரைகானம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7 மணிக்கு திரைகானம், 7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஏ கே தனசேகரன் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. பருவகாலங்களில் கால்நடை வளர்ப்போர் கடைபிடிக்க வேண்டிய தீவன மேலாண்மை முறைகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊட்டச்சத்தியல் துறை பேராசிரியர் முனைவர் ஜே ரமேஷ் அவர்களின் உரை. எல்னினோ தாக்கத்தினால் கால்நடைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளும் அதனை எதிர்கொள்ளும் வழிமுறைகளும் குறித்து தூத்துக்குடி ஸ்காட் வேளாண் அறிவியல் நிலைய கால்நடை தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் எஸ் ஆனந்த் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். 8:05 9:15 ஆகிய நேரங்களில் திரைகானம், 9:30 நாடகமலர், என் கண்ணில் பாவ என்றோ நாடகம், எழுதியவர் அவினாசி முருகேசன் அவர்கள், அமைப்பு நாச்சியப்பன் தமிழ்வாணன், எஸ் பி வெங்கட்ராம் ஆகியோர். 10 மணிக்கு காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இனி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 34.4°C, குறைந்த அளவு வெப்பநிலை 28°C, பதிவான ஈரப்பதம் 67%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 33.4°C, குறைந்த அளவு வெப்பநிலை 28.4°C, பதிவான ஈரப்பதம் 59%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மின்னலுடன் கூடிய இடிமழை தூறலுக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 34°C, குறைந்த அளவு வெப்பநிலை 26 முதல் 27°C ஒட்டி காணப்படும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, டெல்லி அஞ்சல்.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

அந்த ஆண்டில் வழக்கமாக மாரிக்காலம் ஆரம்பிக்க வேண்டிய காலத்தில் ஆரம்பிக்கவில்லை. இரண்டு தடவை மழை தொடங்குவது போல தொடங்கி சட்டென்று நின்றுவிட்டது. காவேரி ஆற்றிலும் அதன் கிளை நதிகளிலும் தண்ணீர் பிரவாகம் வரவர குறைந்து வந்தது. புது நடவு நட்ட வயல்களுக்கு தண்ணீர் வரத்து இல்லாமல் பயிர்கள் வாடத் தொடங்கின. எல்லாம் வால் நட்சத்திரத்தினால் வந்த விபத்து என்று மக்கள் பேசிக்கொள்ளலானார்கள். நாட்டுக்கு எல்லா விதத்திலும் பீடை வரும் போல தோன்றுகிறது. ராஜ்ய காரியங்களில் குழப்பம். இளவரசரை பற்றி தகவல் இல்லை. அதற்கு மேல் வானமும் ஏமாற்றிவிடும் போலிருக்கிறது என்பவை போன்ற பேச்சுக்களை வழி நெடுகிலும் சேந்தன் அமுதனும் பூங்குழலியும் கேட்டுக்கொண்டே வந்தார்கள். மழை பெய்யாமல் இருந்தது அவர்களுடைய பிரயாணத்துக்கு என்னமோ சௌகரியமாகத்தான் இருந்தது. அன்று காலையிலிருந்தே வெயில் சுளீர் என்று அடித்தது. பிற்பகலில் தாங்க முடியாத புழுக்கமாயிருந்தது. ராஜபாட்டையில் மரங்களின் குளிர்ந்த நிழலில் சென்றபோதே அவர்களுக்கு வியர்த்து கொட்டியது. இது ஐப்பசி மாதமாகவே தோன்றவில்லையே, வைகாசி கோடை மாதிரியல்லவா இருக்கிறது என்று ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டே போனார்கள். பழுவேட்டரையரின் அரண்மனை பல்லக்கு அவர்களை தாண்டிச் சென்றபோது சிறிது நேரத்திற்கு பிறகு திடீரென்று குளிர்ந்த காற்று வீசத் தொடங்கியது. சாலை மரங்களின் இலைகள் காற்றில் அசைந்தாடி சலசலவென்று சத்தத்தை உண்டாக்கின. வடகிழக்கு திக்கில் இருண்டு வருவது போல தோன்றியது. வானத்தின் அடிமுகட்டில் இருண்ட மேகத்திரள்கள் தலை காட்டின. சிறிது நேரத்துக்குள்ளே அந்த மேகக்கூட்டங்கள் யானை மந்தை மதம் கொண்டு ஓடி வருவது போல வானத்தில் மோதி அடித்து கொண்டு மேலே மேலே வரலாயின. இளங்காற்று பெருங்காற்றாக மாறியது. பெருங்காற்றில் சிறிய மழைத்துளிகள் சீறிக்கொண்டு வந்து விழுந்தன. சிறு தூற்றல் விழத் தொடங்கி கால்நாழிகை நேரத்தில் ஷோ என்ற இறைச்சலுடன் பெருமழை கொட்டலாயிற்று. காற்றிலும் மழையிலும் சாலை ஓரத்து விருட்சங்கள் பட்டபாட்டை சொல்லி முடியாது. சடசடவென்று மரக்கிளைகள் முறிந்து விழத் தொடங்கின. அப்போது அவற்றில் அடைக்கலம் புகுந்திருந்த பட்சிகள் கீச்சிட்டு கொண்டு நாலா திசைகளிலும் பறந்தோடின. சாலைகளில் போய்க் கொண்டிருந்த ஜனங்களும் நாலாபுறமும் சிதறி ஓடினார்கள். காற்று மழையிலிருந்து தப்புவதற்காக சிலர் ஓடினார்கள். மரக்கிளைகள் தலையில் விழுந்து சாக நேரிடுமோ என்ற பயத்தினால் மற்றவர்கள் ஓடினார்கள். அண்ட கடாகங்கள் வெடிப்பது போன்ற இடி முழக்கத்தை கேட்டு அஞ்சி வேறு சிலர் ஓடினார்கள். மழை பிடித்து கொண்ட சிறிது நேரத்துக்கெல்லாம் பகற்பொழுது சென்று இரவு நெருங்கி வந்தது. அன்றிரவே தஞ்சாவூர் கோட்டைக்குள் பிரவேசித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தை சேந்தன் அமுதனும் பூங்குழலியும் கைவிட்டு விட்டார்கள். சேந்தன் அமுதனின் நந்தவனக் குடிலுக்கு அன்றிரவு போய்ச் சேர்ந்தால் போதும் என்று தீர்மானித்தார்கள். மழைக்கால இருட்டில் ஒருவரை ஒருவர் தைரியப்படுத்தி கொண்டு ஜாக்கிரதையாக நடந்தார்கள். பூங்குழலி, நடுக்கடலில் எவ்வளவோ புயல்களையும் பெருமழையையும் பார்த்தவளாயிற்றே நீ. மலை போன்ற அலைகளுக்கு மத்தியில் படைவிட்டு கொண்டு போகிறவளாயிற்றே. இந்த மழைக்கு இவ்வளவு பயப்படுகிறாயே என்றான் சேந்தன் அமுதன். நடுக்கடலில் எவ்வளவுதான் புயல் அடித்தாலும் மழை பெய்தாலும் தலையில் மரம் ஒடிந்து விழாதல்லவா, விழுந்தால் இடிதானே விழும் என்றாள் பூங்குழலி. இவ்விதம் பூங்குழலி கூறி வாய் மூடுவதற்குள் அவர்களுக்கு எதிரே சற்று தூரத்தில் சடச்சடவென்று மரம் முறிந்து விழும் சத்தம் கேட்டது. சேந்தன் அமுதன் பூங்குழலியின் கையை கெட்டியாக பற்றி கொண்டு மேலே செல்வதை நிறுத்தினான். இனி அவசரப்பட்டு கொண்டு போவதில் உபயோகமில்லை. சாலை ஓரத்தில் இங்கே சில மண்டபங்கள் இருக்கின்றன. அவற்றில் ஒன்றில் சிறிது நேரம் தங்கி மழையின் வேகம் குறைந்த பிறகு மேலே போகலாம் என்றான் சேந்தன் அமுதன். அப்படியே செய்யலாம். ஆனால் மண்டபத்தை இந்த இருளில் எப்படி கண்டுபிடிப்பது என்றாள் பூங்குழலி. மின்னல் மின்னும் போது பார்த்தால் தெரிந்துவிடும். இருபுறமும் கவனமாக பார்க்க வேண்டும் என்றான் சேந்தன் அமுதன்.

0: வானத்தையும் பூமியையும் பொன்னொளிமயமாக்கி கண்களை கூசச் செய்த ஒரு மின்னல் மின்னியது. அதோ ஒரு மண்டபம் என்றான் சேந்தன் அமுதன். பூங்குழலியும் அந்த மண்டபத்தை பார்த்தாள். அதே மின்னல் வெளிச்சத்தில் அவர்களுக்கு முன்னால் சற்று தூரத்தில் ஒரு பெரிய மரம் விழுந்து கிடப்பதையும் பார்த்தாள். விழுந்த மரத்தினடியில் சிலர் சிக்கிக் கொண்டிருப்பது போல தோன்றியது.
1: அமுதா, விழுந்து கிடந்த மரத்தை பார்த்தாயா? அதனடியில் என்றாள்.
0: ஆமாம், பார்த்தேன். அந்த கதி நமக்கும் ஏற்பட்டுவிடப் போகிறது. சீக்கிரம் மண்டபத்துக்கு போய் சேரலாம் என்று கூறிவிட்டு அமுதன் பூங்குழலியின் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு மண்டபம் இருந்த திசையை குறிவைத்து விரைந்து சென்றான். இருவரும் மண்டபத்தை அடைந்தார்கள். சொட்ட நனைந்திருந்த துணிகளிலிருந்து தண்ணீரை பிழிந்தார்கள். துணியை பிழிந்த பிறகு பூங்குழலி தன் நீண்ட கூந்தலையும் பிழிந்தாள். பிழிந்த ஜலம் மண்டபத்தின் தரையில் விழுந்து சிறு கால்வாய்களாக ஓடியது.
1: அடடா, மண்டபத்தை ஈரமாக்கிவிட்டோமே என்றாள் பூங்குழலி.
0: மண்டபத்துக்கு அதனால் தீங்கு ஒன்றுமில்லை. ஜலதோஷம் காய்ச்சல் வந்துடாது. நீ இப்படி சொட்ட நனைந்து விட்டாயே என்றான் சேந்தன் அமுதன்.
1: நான் கடலிலேயே பிறந்து வளர்ந்தவள். எனக்கு இன்னொரு பெயர் சமுத்திரகுமாரி. என்னை மழை தண்ணீர் ஒன்றும் செய்து விடாது என்றாள் பூங்குழலி.
0: அவளுடைய உள்ளம் அப்போது தஞ்சாவூர் கோட்டைக்கு அருகிலிருந்த சாலை போற மண்டபத்திலிருந்து நாகைப்பட்டினத்து சூடாமணி விகாரத்துக்கு பாய்ந்து சென்றது.
1: சமுத்திரகுமாரி என்று அவளை முதன் முதலாக அழைத்தவர் அந்த சூடாமணி விகாரத்தில் அல்லவா இருந்தார்?
0: பூங்குழலி, என்னுடைய நந்தவனமும் குடிசையும் சிறிது தூரத்தில்தான் இருக்கிறது. மழை விட்டதும் அங்கே போய்விடலாம். என் தாயார் உன்னை சரியாக கவனித்துக் கொள்ளுவாள் என்று அமுதன் கூறிய வார்த்தைகள் பூங்குழலியின் காதில் அரைகுறையாக விழுந்தன. மறுபடியும் பளிச்சென்று கண்ணை பறித்தது. ஒரு மின்னல் அதன் ஒளியில் அவர்கள் முன்னம் அரைகுறையாக பார்த்த காட்சி நன்றாக தெரிந்தது. இருவரும் திடுக்கிட்டு போனார்கள். சாலையில் ஏறக்குறைய அந்த மண்டபத்துக்கு எதிரே ஒரு பெரிய ஆலமரம் வேரோடு பறிக்கப்பட்டு விழுந்து கிடந்தது. விசாலமாக படர்ந்திருந்த அதன் கிளைகளும் விழுதுகளும் தாறுமாறாக முறிந்தும் சிதைந்தும் கிடந்தன. அவற்றுக்கடியில் இரண்டு குதிரைகளும் ஐந்தாறு மனிதர்களும் அகப்பட்டு கொண்டிருந்தார்கள். அப்படி அகப்பட்டு கொண்டிருந்தவர்களை விடுதலை செய்து காப்பாற்றுவதற்காக வேறு சிலர் முயன்று கொண்டிருப்பது தெரிந்தது. அவசரம் அவசரமாக அவர்கள் முறிந்து கிடந்த கிளைகளை அப்புறப்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஐயோ அப்பா, இங்கே இங்கே, சீக்கிரம் அங்கே என்பவை போன்ற குடல்கள் மழை சப்தத்தினிடையே மலினமாக கேட்டன. இவற்றையெல்லாம் விட அதிகமாக சேந்தன் அமுதன் பூங்குழலியின் கவனத்தை வேறொன்று கவர்ந்தது. விழுந்து கிடந்த மரத்துக்கு சற்று தூரத்தில் ஒரு பல்லக்கு தரையில் வைக்கப்பட்டிருந்தது. அதன் அருகில் இரண்டு ஆட்கள் மட்டும் நின்றார்கள். மற்றவர்கள் விழுந்த மரத்தினடியில் அகப்பட்டு கொண்டவர்களை காப்பாற்றுவதில் முனைந்திருந்தார்கள் போலும்.
1: அமுதா, பல்லக்கு பாத்தியா?
0: பார்த்தேன். பழுவூர் இளையராணியின் பல்லக்கு போல இருந்தது.
1: விழுந்த மரம் அந்த பல்லக்கின் மேலே விழுந்திருக்க கூடாதா?
0: கடவுளே, ஏன் அப்படி சொல்லுகிறாய்? பழுவூர் ராணியை பார்த்து அவள் மூலமாக ஏதோ காரியத்தை சாதிக்கப் போகிறதாக சொன்னாயே.
1: ஆமாம், இருந்தாலும் அந்த பழுவூர் இளையராணியை எனக்கு அவ்வளவாக பிடிக்கவில்லை.
0: பிடிக்காவிட்டால் அவள் பேரில் மரம் முறிந்து விழ வேண்டுமா என்ன?
1: சாதாரணப்பட்டவர்களின் தலையிலேதான் மரம் விழ வேண்டுமா? ராணிகளின் தலைமேலே விழக்கூடாதா?
0: அது போனால் போகட்டும். இப்போது நாம் பல்லக்கின் அருகில் சென்று பழுவூர் ராணியை பார்த்து பேசலாமா?
1: கோட்டைக்குள் போவதற்கு அவளுடைய உதவியை கேட்கலாமா?
0: அழகுதான், ராணியை பேட்டி காண்பதற்கு நல்ல சமயம், நல்ல இடம். பல்லக்கின் கிட்ட போனால் மழைக்கால இருட்டில் திருட வருகிறோம் என்றெண்ணி நம்மை அடித்து போட்டாலும் போடுவார்கள்.
1: ராணியை நான் பார்த்து விட்டால் அப்புறம் காரியம் எளிதாகிவிடும்.
0: அது எப்படி?
1: என் அண்ணியின் பெயரை சொல்வேன், அல்லது மந்திரவாதி ரவிதாசன் அனுப்பினான் என்பேன்.
0: நல்ல யோசனைதான். ஆனால் ராணியின் அருகில் நெருங்க முடிந்தால் அல்லவோ?
1: அதோ பார் பூங்குழலி,
0: மீண்டும் ஒரு மின்னல் மின்னியது. அதன் வெளிச்சத்தில் இரண்டு பேர் பல்லக்கை தூக்குவது தெரிந்தது.
1: ஆஹா, கிளம்பிவிட்டார்களா?
0: இல்லை இல்லை, மண்டபத்தை நோக்கியல்லவா பல்லக்கு வருவது போல காண்கிறது.
1: ஆம்,
0: சிறிது நேரத்தில் பல்லக்கு மண்டபத்தின் முகப்புக்கு வந்து சேர்ந்தது. பல்லக்கை சுமந்து வந்தவர்கள் அதை இறக்கி வைத்தார்கள்.
1: பழுவூர் இளையராணி நம்மை தேடிக் கொண்டல்லவா வருகிறாள்
0: என்றாள் பூங்குழலி. அமுதன் அவளுடைய கரத்தை பற்றி கொண்டு மண்டபத்தின் உட்புறத்தை நோக்கி நகர முயன்றான். ஆனால் பூங்குழலி அவ்விதம் நகர மறுத்தாள்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.

0: மண்டபம் ஈரமாயிட்டதேன்னு கவலைப்படுறா பூங்குழலி. சேந்தன முதனும் நீ இப்படி சொட்ட நனைஞ்சிட்டியேன்னு வேதனைப்படுறான். மழை நீர் கடல்ல தான் போய் சேருது, இவ்வளோ சமுத்திரகுமாரி. இப்படி தன்னை அழைச்சவர் சூடாமணி விகாரத்தில் இருக்கார். எதிர்பாராத சம்பவங்களால் தானே அங்கே போக முடியல. ஒவ்வொரு தருணத்திலையும் தனக்கு எத்தகைய வாழ்க்கை வேணும்னு அவ சொல்லிக்கிட்டு வரா. அவனும் அவளுக்கு எத்தகைய வாழ்க்கை தேவை என்பதை நினைவுபடுத்திக்கிட்டு வரா. என் தாயார் உன்னை சரியாக கவனித்துக் கொள்ளுவாள்னு சற்று முன் சொன்னானே, அவ அதை முழுசாக காதலே வாங்கிக்கல. மாரிக்காலம் என்கிற தொடரை எடுத்துக்கிட்டா புரை புறையா நிறைய செய்திகள் நம் கவனத்தை ஈர்க்கின்றன. கார் மேகங்கள் சூழ்ந்த இந்த பருவம் கார்காலம்னு பேர் பெறுது அல்லவா. ஆவணி புரட்டாசி கார் பருவம். இந்த பருவத்துக்கு நபம்னும் ஒரு பேர் இருக்குது. ஆவணியும் நபம்னு குறிக்கப்படுது. உலக வள்ளல் பாரி மட்டுமே காப்பதாக நினைக்க வேண்டாம், மாரியும் இருக்குதுன்னு வஞ்ச புகழ்ச்சி அணியால நயம்பட சொல்றார் கபிலர். சரி, பீடை என்கிற சொல் பொருள் வேதனை. பீடித்த என்றார் அழுத்துவது. கிரகணம் போன்ற துன்பத்தின் பிடியில் அழுத்தப்பட்ட நிலை. பீடையை போக்கி அருளுபவள் பீடாஹாரிணி. கிராம காவல் தெய்வம் பிடாரின்னு பெயர் பெற்றது இதன் அடிப்படையில் தான். சாலையோரத்தில் நிழல் தரும் மரங்கள் அமைச்சு மக்கள் இளைப்பாற மன்னர்கள் உதவின விவரங்களை வரலாற்று நிறையவே பார்க்குறோம். நிழலுக்கு இருக்கிற முன்னடைகள் அதன் அருமையை எந்த அளவுக்கு நாம் உணர்ந்திருக்கோம்னு புரிய வைக்குது. கொழுநிழல், புள்ளி நிழல், புகர்நிழல், தன்னிழல், மென்னிழல், வரிநிழல், இந்நிழல், மாநிழல், இப்படி நீளுது பட்டியல். கயம் புக்கன்ன பயம்படு தன்னிழல், கயம் கண்டன்ன பெருமரக் குழாம், சில்லுன்னு இரு தொடர்கள். கயம் நீர்நிலை, அதாவது நிழல் குளிர்ந்த நீர்நிலை போல இருக்குதான். மின்னல் நீலமாகவும் சிவப்பாகவும் ஒளி கீற்றுகளாக இருப்பதற்கு அறிவியல் அடிப்படையில் விளக்கம். வளி மண்டலத்தில் ஈரப்பதம் அதிகமாயிருந்தா குறுகிய அலைநீளம் கொண்ட நீல நிறம் சிதறடிக்கப்படுது. தூசு அதிகமாயிருந்தா நீண்ட அலைநீளம் கொண்ட சிவப்பு நிறம் வெளிப்படுது. சுருங்க சொல்வதானா, மின்னல் காரணமாக ஏற்படுற அயனி ஆக்கம் பழைய நிலைக்கு திரும்பும்போது ஒளி வெளிப்படுது. மின்னல் எப்படி மின்னினா என்ன, அந்த பல்லக்கு மண்டபத்துக்கு வந்ததை ரெண்டு பேரும் பார்த்துட்டாங்க.
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: தொடர்வது திரை இசை பாடலொன்று, ஹரிகரன் சுஜாதா குரல்களில். ஆதி திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

0: திரையிசை கேட்டீர்கள். நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனை தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டே அனைத்து முடிவுகளும் மேற்கொள்ளப்படுவதாக தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. மை பாரத் இணையதளத்தில் பதிவு செய்துள்ள இளையோரின் எண்ணிக்கை 3 கோடியை தாண்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் தடையின்றி மின்சாரம் வழங்கப்படுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். தமிழக பிஜேபி பொறுப்பாளராக திரு ராம் மாதவ் நியமிக்கப்பட்டுள்ளார். ஆசிய விளையாட்டு பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டே அனைத்து முடிவுகளும் மேற்கொள்ளப்படுவதாக தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், எந்த ஒரு பிரச்சினை தொடர்பாக விவாதங்கள் நடைபெறுவதும் மாறுபட்ட கருத்துகள் தெரிவிக்கப்படுவதும் இயல்பான ஒன்று என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இறுதி முடிவு ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் உரிய நெறிமுறைகளுக்கு உட்பட்டே எடுக்கப்படுவதாகவும் அந்த அறிக்கையில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பாக தேர்தல் ஆணையர்கள் தெரிவித்த பரிந்துரைகள் அதன் நடைமுறையை மேம்படுத்துவதற்கானது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தலைமை தேர்தல் ஆணையருக்கும் தேர்தல் ஆணையர்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் உள்ளதாக நாளிதழ் ஒன்றில் வெளியான செய்தியை அடுத்து தேர்தல் ஆணையம் இந்த விளக்கத்தை அளித்துள்ளது. நாடு முழுவதும் கடந்த 12 ஆண்டுகளில் சாலை, ரயில் மற்றும் விமான போக்குவரத்து கட்டமைப்பு வசதிகள் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் சுற்றுலா தொடர்பான உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். சுற்றுலா தலங்களில் கட்டமைப்பு வசதிகளும் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாகவும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறினார். மை பாரத் இணையதளத்தில் பதிவு செய்துள்ள இளையோரின் எண்ணிக்கை 3 கோடியை தாண்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த 2023 ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த இணையதளத்தில் பதிவு செய்த 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட இளையோர் 25,000-க்கும் மேற்பட்ட பயிற்சி திட்டங்களில் பங்கேற்றுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழகத்தில் தடையின்றி மின்சாரம் வழங்கப்படுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் உள்ள மின்வாரிய தலைமையகத்தில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். மின் சேமிப்பு மற்றும் மின் தேவையை சீராக நிர்வகிப்பதற்கான கொள்கையை விரைவில் அறிமுகப்படுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தினார். மின்துறையில் தன்னிறைவு பெற்ற மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க தேவையான நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு விஜய் அறிவுறுத்தினார். தமிழகத்தில் அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் 9,000 பேராசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் உடனான கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: தமிழக அரசு பெருந்தலைவர் காமராஜர் பெயரில் 5 ஆண்டுகளுக்கு 1,000 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதை வருடத்திற்கு 200 கோடி ரூபாயாக பிரித்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்க்கான டெவலப்மெண்ட், ஒரு கல்லூரியினுடைய கட்டடம் கட்டுவதற்கோ கேன்டீன் அமைக்கிறதற்கோ எக்ஸ்ட்ரா பில்டிங்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்காக பயன்படுத்த போறோம். இதையெல்லாம் கேட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் நாங்க செய்யறோம்னு ஒத்துக்கிட்டு இருக்கோம். த ப்ரொஃபசர்ஸ் த சீனியர்ஸ் அவங்களுடைய பார்ட் என்னன்னு கேட்டா, அவங்களுடைய ஊதிய உயர்வு, நிலுவையில் உள்ள பண பணி மூப்புகள், இப்படி பல்வேறு விதமான விவாதங்கள் நடைபெற்றது. 1 பை 1 ஆர்டர்லி கண்டிப்பா அரசு வந்து முழு முயற்சியுடன் நடவடிக்கை எடுத்து ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்கிற நம்பிக்கையோடு இன்று நாங்கள் சந்தித்தோம்.
0: சமூக நீதித்துறையின் கீழ் செயல்படும் அரசு விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவர்களின் குறைகளை உடனுக்குடன் நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக 24 மணி நேரமும் செயல்படும் கட்டுப்பாட்டு அறையை அத்துறைக்கான அமைச்சர் திரு வன்னியரசு இன்று திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாணவர்களுடன் அமைச்சர் கலந்துரையாடியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவர்கள் 7338801456 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு புகார்களை தெரிவிக்கலாம் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள்,

0: தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். தமிழக பிஜேபி பொறுப்பாளராக திரு ராம் மாதவ் நியமிக்கப்பட்டுள்ளார். இணை பொறுப்பாளர்களாக திரு நிர்மல்குமார் சுரானாவும் திருமதி டி கே அருணாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு சமூக வலைதளத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ள மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், இவர்களின் அனுபவம் பிஜேபியை வலுப்படுத்தவும் மக்கள் சேவையை சிறப்பாக முன்னெடுத்துச் செல்லவும் பெரும் துணையாக அமையும் என்று குறிப்பிட்டுள்ளார். டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த தமிழக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக அரசின் அலட்சிய போக்கு காரணமாக டெங்கு பாதிப்பு அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மாநிலம் முழுவதும் 17,000 மேற்பட்டோர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளதையும் அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் பங்கேற்காதது கண்டனத்திற்கு உரியது என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்றிரவு ஆந்திரா ஒடிஷா இடையே கரையை கடக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: நேற்று மத்திய மேற்கு மற்றும் அதை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நேற்று மாலை 5:30 அளவில் வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அதே பகுதிகளில் நிலவுகிறது. இது தொடர்ந்து மேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை 8:30 அளவில் அதே பகுதிகளில் நிலவி வருகிறது. இது மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒடிசா கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து இன்று இரவு விசாகப்பட்டினம் மற்றும் கோபால்பூர் இடையே கலிங்கப்பட்டினம் அருகே கரையை கடக்கக்கூடும். இதன் காரணம் அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கல்வி மீளாய்வு கூட்டம் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தலைமையில் இன்று நடைபெற்றது. நாமக்கல்லில் புதிய ஆதார் சேவை மையத்தை அம்மாவட்ட ஆட்சியர் திரு மதுபாலன் இன்று தொடங்கி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டம் அச்சங்குளம் மருந்துவாழ் மலையில் ஒருங்கிணைந்த மனநல மையத்தினை ஆட்சியர் திரு பிரதாப் இன்று திறந்து வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் பொதுமக்கள் குறைதீர் கூட்டம் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு அக்ஷய் அனில் வாஹரே தலைமையில் இன்று நடைபெற்றது. மதுரை மாவட்டம் மாங்குளத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 41 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அரசின் நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று பயனாளிகளுக்கு வழங்கினார். பெரம்பலூர் அருகே உரிமம் இல்லாத நாட்டு துப்பாக்கி வைத்திருந்த ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டு பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. கபடி போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவுகளில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் ஹாக்கி லீக் சுற்றுப் போட்டியில் இந்தியா 20-1 என்ற கோல் கணக்கில் தாய்லாந்தை வென்றது. மகளிர் உஷு போட்டியில் நரேம் ரிஷுபினா தேவி இறுதியாட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளார். ஸ்குவாஷ் போட்டியில் அபய் சிங், வீர் சோட்ரானி மற்றும் தன்வி கண்ணா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 5 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 13வது இடத்தில் உள்ளது. ஆசிய விளையாட்டு பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு விஜய், இந்த அணியில் இடம்பெற்றுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த ஹரிஹரனுக்கு 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ராஜ்கோட்டில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலியா 49.3 ஓவரில் 254 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. மோஹித் உல்வா மற்றும் மணல் சௌஹான் தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். 255 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இந்தியா 41.2 ஓவரில் 4 விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்கை எட்டியது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை அனைத்து ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசியல் சாசனத்திற்குட்பட்டே அனைத்து முடிவுகளும் மேற்கொள்ளப்படுவதாக தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. மை பாரத் இணையதளத்தில் பதிவு செய்துள்ள இளையோரின் எண்ணிக்கை 3 கோடியை தாண்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் தடையின்றி மின்சாரம் வழங்கப்படுவதை அதிக

0: அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். தமிழக பிஜேபி பொறுப்பாளராக திரு ராம் மாதவ் நியமிக்கப்பட்டுள்ளார். ஆசிய விளையாட்டு பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி நேரம் 6:40. இனி கேட்கலாம் மனதில் நின்றவை. நிகழ்ச்சியில் பார்த்தேன் ரசித்தேன் படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் ஹரிணி பாடிய பாடல்.

கேட்டு ரசித்தது மனதில் நின்றவை. நேரம் 7 மணி, ஆகாஷ்வாணி. திரைகானம் ஒலிக்கும் நேரம். ஹரீஷ் ராகவேந்திரா குரலில் தாம் தூம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: கேட்ட பாடலோடு திரைகானம் நிறைவு பெறுகிறது நேயர்களே. நேரம் 7:10. ஆகாஷ்வாணி திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எம் அனுராதா அவர்கள்.
1: திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சிறு விளையாட்டு அரங்கத்தில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளுக்கான துவக்க விழா நிகழ்ச்சி மாவட்ட வருவாய் அலுவலர் பாலசுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சர்வதேச கைப்பந்து விளையாட்டு வீரரும் பயிற்சியாளருமான வெங்கடேசன் மற்றும் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் திருப்பதி ஆகியோர் பங்கேற்று விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைத்தனர். தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளான சிலம்பம் மற்றும் மல்லர்கம்பம் ஆகிய வீர விளையாட்டுகளை துவக்கி வைத்து பார்வையிட்டனர். மாவட்ட அளவிலான இப்போட்டிகளில் வெற்றி பெறுவோர் மண்டல அளவிலும் பின்னர் மாநில அளவிலும் நடைபெறும் போட்டிகளில் பங்கேற்பர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆம்பூர் அடுத்த பெரிய வரிகம் பகுதியில் உள்ள தனியார் திருமண

0: மண்டபத்தில் பெரிய வரிகம் மற்றும் சின்ன வரிகம் ஊராட்சிகளை சேர்ந்த பொதுமக்களுக்கான மக்கள் தொடர்பு முகாம் மாவட்ட வருவாய் அலுவலர் பாலசுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது. இதில் அரசின் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம், வேளாண்மை துறை, பொது சுகாதாரத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த அரங்குகளை மாவட்ட வருவாய் அலுவலர் பார்வையிட்டு பொதுமக்களுக்கு வழங்கப்படும் சேவைகள் குறித்து கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து ₹58,61,000 மதிப்பீட்டில் 106 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதில் வீட்டுமனை பட்டா, புதிய குடும்ப அட்டை, விபத்து நிவாரண நிதி, கர்ப்பிணி பெண்களுக்கான ஊட்டச்சத்து பெட்டகங்கள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. சமூக நீதிக்காக பாடுபடுபவர்களை சிறப்பு செய்வதற்காக சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது பெற விண்ணப்பிக்கலாம். இந்த விருதுக்கு ₹5,00,000 விருது தொகையும் 1 சவரன் தங்க பதக்கமும் தகுதியுறையும் வழங்கப்படுகிறது. 2026 ஆண்டிற்கான தமிழக அரசின் சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது பெற விண்ணப்பிப்பதற்கு சமூக நீதிக்காக பாடுபட்டு பொதுமக்களின் வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்திட மேற்கொள்ளப்பட்ட பணிகள் மற்றும் அதன் பொருட்டு எய்திய சாதனைகள் ஆகிய தகுதி உடையவர்கள் தங்களது விண்ணப்பத்தினை மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பி வைக்கலாம். தங்களது விண்ணப்பம், சுயவிவரம், முழு முகவரி, தொலைபேசி எண் மற்றும் சமூக நீதிக்காக பாடுபட்ட பணிகள் குறித்த விவரம் மற்றும் ஆவணங்கள் உள்ளடக்கியதாக இருத்தல் வேண்டும். வரும் அக்டோபர் 20 விண்ணப்பிக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏலகிரி மலையில் உள்ள மங்கலம் பகுதியில் திருப்பத்தூர் வனக்கோட்டம் சார்பில் சில்வர் ஓக் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வனத்துறை அமைச்சர் ரஞ்சித்குமார் பங்கேற்று சில்வர் ஓக் மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். தொடர்ந்து 5 சுய உதவிக்குழுக்களுக்கு தலா ₹1,00,000 வீதம் ₹5,00,000 மதிப்பிலான கடனுதவிகளை அமைச்சர் வழங்கினார். மேலும் சூழல் மேம்பாட்டு குழுவை சேர்ந்த சுற்றுலா வழிகாட்டி காவலர்களுக்கு சீருடைகள் மற்றும் பைனாகுலர்களையும் அமைச்சர் வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட வேளாண்மை துறை சார்பில் விவசாயிகள் குறை தீர்வு நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் நல்லசிவன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த விவசாயிகள் பங்கேற்று நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு, நீர்நிலைகள் தூர்வாறுதல், சீமை கருவேல மரங்களை அகற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவித்தனர். பிரதம மந்திரி பள்ளி மேற்படிப்பு கல்வி உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம். அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் மற்றும் தனியார் தொழில் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டின் கீழ் பயிலும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சீர்மரபினர் சார்ந்த மாணவ மாணவியர்கள் 2026-27 ஆண்டிற்கான பிரதம மந்திரி பள்ளி மேற்படிப்பு கல்வி உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் நல்லசிவன் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளங்கலை பட்டப்படிப்பு பயிலும் 3 சேர்ந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சீர்மரபினரை சார்ந்த மாணவ மாணவியர்களுக்கு எவ்வித நிபந்தனையும் இன்றி கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. பாலிடெக்னிக் பொறியியல் இளங்கலை முதுகலை ஆராய்ச்சி படிப்புகள் பயிலும் மாணவர்களுக்கு குடும்ப ஆண்டு வருமானம் ₹2,50,000 மிகாமல் இருத்தல் வேண்டும். தகுதியான மாணவர்கள் 2026-27 கல்வியாண்டில் கல்வி உதவித்தொகை திட்டத்திற்கான விண்ணப்பங்களை யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் என்ற இணையதளம் மூலம் பதிவிறக்கம் செய்து விண்ணப்பிக்கலாம். தகுதியான மாணவர்கள் தாங்கள் பயிலும் கல்லூரியில் கல்வி உதவித்தொகை ஒருங்கிணைப்பு அலுவலரை அணுகி இணையதளத்தின் மூலம் வரும் அக்டோபர் 21 வரை கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி உதவித்தொகை தொடர்பான சந்தேகங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலரை அலுவலக நேரங்களில் தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சியர் நல்லசிவன் தெரிவித்துள்ளார்.
1: திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் அனுராதா அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்பிரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். நேர்மையாகவும் பொறுப்போடும் செயல்படும் இளையோர் சக்தியை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் பன்முக வரிவிதிப்பு ஒப்பந்தத்தை வரவேற்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு கடந்த 12 23,000 அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கியுள்ளதாக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். யுக்ரைனின் கீவ் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ரஷ்யா நடத்திய

0: தாக்குதலில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர். ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். நேர்மையாகவும் பொறுப்புணர்வுடனும் செயல்படும் இளையோர் சக்தியை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலம் வதோதராவில் பிரம்மகுமாரிகள் அமைப்பின் உலக ஆன்மீக தியான மையத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், நாட்டுப்பற்றையும் ஒற்றுமை உணர்வையும் இளைஞர்களிடையே ஊக்குவிக்க வேண்டுமென்று கூறினார். யோகா, தியானம், அகிம்சை, இரக்க குணம் மற்றும் வசுதெய்வ குடும்பகம் உள்ளிட்ட பாரம்பரிய நெறிமுறைகளை இளைஞர்களிடையே ஏற்படுத்த வேண்டுமென்றும் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்தார். குடியரசுத் தலைவர் பரோடா பல்கலைக்கழகத்தின் 75வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு தங்க பதக்கங்களையும் பட்டங்களையும் வழங்கி கௌரவித்தார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பன்முக வரி விதிப்பு தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் உறுப்பு நாடுகளுக்கு இடையேயான வரி விதிப்பை ஒழுங்குபடுத்தும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் வரி விதிப்பு தலைவர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், பிரிக்ஸ் நாடுகளில் பெரும்பாலானவை வளர்ந்து வரும் நாடுகள் என்றும் அடித்தட்டு மக்களிடமிருந்து அதிக அளவு வரி வசூலிக்கப்படுவதை கருத்தில் கொண்டு குறைவான மற்றும் நியாயமான வரி விதிப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். வரி நிர்வாக கட்டமைப்பு இந்தியாவில் மேம்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்த அமைச்சர், மின்னணு தரவுகளின் அடிப்படையில் வரி வசூல் செய்யப்படுவதாகவும் வரி செலுத்துவோர் அளிக்கும் விவரங்களை முறையாக பரிசீலித்து வரி தொடர்பான முடிவுகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறினார். சர்வதேச வரி விதிப்பு, வருவாய் தொடர்பான புள்ளி விவரங்கள், வரிமாற்ற செலவுகள் ஆகியவற்றின் அடிப்படையில் வரி விதிப்பு ஆவணங்கள் இறுதி செய்யப்படுவது குறித்து பிரிக்ஸ் நாடுகள் முடிவு செய்ய வேண்டும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டார். மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் 23,000 அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கியுள்ளதாக பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய தலைமைச் செயலக ஊழியர் சங்கத்தினரிடையே உரையாற்றிய அவர், பணியாளர்களுக்கு உகந்த பணிச்சூழலை அரசு உருவாக்கி தந்திருப்பதாக தெரிவித்தார். பணியாளர்கள் சிறப்பாக தங்களின் பங்களிப்பை அரசுக்கு அளிப்பதற்கு ஏதுவாக ஊக்குவிப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக டாக்டர் ஜிதேந்தர் சிங் கூறினார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் ஒருமித்த கருத்துடன் மேற்கொள்ளப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 40க்கும் மேற்பட்ட புதிய சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் ஒவ்வொரு மூத்த அதிகாரிக்கும் தேர்தல் நடைமுறைகளை மேம்படுத்துவதற்கான ஆலோசனைகளை வழங்குவதற்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளம், தமிழகம், அஸ்ஸாம், மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரியில் சட்டப்பேரவைத் தேர்தல்கள் சுதந்திரமாகவும் முழுமையான வெளிப்படைத் தன்மையுடனும் நடத்தப்பட்டதாகவும் தேர்தல் ஆணையம் அந்த செய்திக்குறிப்பில் கூறியுள்ளது. இம்மாநிலங்களில் தேர்தல் நடைமுறை தொடங்கியதிலிருந்து தேர்தல் ஆணையம் எடுத்த அனைத்து முடிவுகளும் சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டே அமைந்திருந்ததாகவும் தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி பொறுப்பேற்ற பிறகு மக்கள் நலத்திட்டங்களுக்கான இலக்குகளை எட்டுவதற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக கடந்த 2020ஆம் ஆண்டு விண்வெளித்துறையில் தற்சார்பை எட்டுவதற்கும் நீண்டகால தொழில்நுட்ப இலக்குகளை எட்டுவதற்கான முடிவுகளும் மேற்கொள்ளப்பட்டன. இதுகுறித்த ஒரு தொகுப்பு.
1: பங்களிப்பை விண்வெளி துறையில் கொண்டு வருவதற்கான வரலாற்று சிறப்புமிக்க முடிவு கடந்த 2020ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்டது. இன்ஸ்பேஸ் என்ற புதிய அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு விண்வெளி துறையில் பயன்படுத்துவதற்கான ராக்கெட் உதிரி பாகங்கள், சிறிய வகை செயற்கைக்கோள்கள் மற்றும் ராக்கெட்டை ஏவுவதற்கான தொழில்நுட்பத்திற்கும் தனியார் துறையின் பங்கேற்பை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. ஹைதராபாத்தில் உள்ள ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் மூலம் கடந்த 2018ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட விண்வெளி சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு முன்னாள்

0: இஸ்ரோ விஞ்ஞானிகள் திரு பவன்குமார் சந்தனா, திரு நாகா பாரத் ஆகியோர் ஊக்கமும் ஒத்துழைப்பும் அளித்தனர். இதன் பயனாக 2022 இந்திய வரலாற்றில் முதல் முறையாக விக்ரம் எஸ் தனியார் துறை ராக்கெட் மூலம் செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தும் பணி வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது. பிரதமர் திரு நரேந்திர மோடி அண்மையில் ஹைதராபாத்தில் உள்ள முதலாவது புவி சுற்றுவட்ட பாதைக்கான விக்ரம் 1 ஸ்கைரூட் ராக்கெட்டையும் தொடங்கி வைத்தார். விண்வெளித்துறையில் தனியார் பங்களிப்பிற்கான மற்றொரு நிகழ்வாக இது அமைந்தது என்று கூறலாம். இதுகுறித்து ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் அதிகாரி திரு தேஜஸ்வி பகவத்துல்லா எமது செய்தியாளரிடம் பேசுகையில், இந்த புதிய முயற்சிகளின் மூலம் மக்கள் நலனுக்கான இலக்குகள் எட்டப்பட்டிருப்பதாகவும், இளைஞர்களுக்கும் புத்தொழில் நிறுவனங்களுக்கும் ஏராளமான வாய்ப்புகள் கிடைத்திருப்பதாகவும் தெரிவித்தார். உலக விண்வெளி சந்தையில் இந்தியாவுக்கு முக்கிய இடம் கிடைத்திருப்பதாகவும் திரு தேஜஸ்வி பகவத்துல்லா கூறினார்.
1: ஆரோக்கியமான உணவு முறைகள் மற்றும் உடல் நலனுக்கு தேவையான புரதம் மற்றும் ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் பணியை மொரார்ஜி தேசாய் தேசிய யோகா மையம் மேற்கொண்டுள்ளது. மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்துடன் இணைந்து குழந்தைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்தை அளிப்பதற்கான முயற்சிகள் மற்றும் விழிப்புணர்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஒரு மாத காலம் நடைபெறும் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பள்ளிகளில் ஊட்டச்சத்து முகாம்கள் மற்றும் மாணவர்களிடையே வினாடி வினா, ஓவியப் போட்டி உள்ளிட்டவை நடத்தப்பட்டு வருகின்றன. பிரதமரின் தாய்சேய் நலத்திட்டம் குறித்த விழிப்புணர்வையும் ஊட்டச்சத்து திட்டங்கள் குறித்தும் பள்ளிகள் மூலமாக தாய்மார்களுக்கும் எடுத்துரைப்பதற்கான முயற்சிகளை மொரார்ஜி தேசாய் தேசிய யோகா மையம் மேற்கொண்டு வருகிறது. இந்த விழிப்புணர்வு பயணம் அடுத்த மாதம் 8 தேதி நிறைவடைய உள்ள நிலையில், ஆயுர்வேத முறையில் தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்தை உறுதி செய்வது குறித்தும் ஆக்கப்பூர்வமான தகவல்கள் எடுத்துரைக்கப்பட்டு வருகின்றன. யுக்ரைனின் கீவ் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர், 23 பேர் காயமடைந்துள்ளனர். யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஐநா பொதுச்சபை நிகழ்ச்சியில் பங்கேற்க அமெரிக்கா சென்றுள்ள நிலையில் ரஷ்யா இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக யுக்ரைன் பாதுகாப்புத்துறை அதிகாரி குறை கூறியுள்ளார். யுக்ரைனின் பல நகரங்களில் வணிக வளாகங்கள், எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய ஏ அணி வலுவான நிலையில் உள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 2ஆம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் ஆஸ்திரேலிய ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 171 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. முன்னதாக இந்திய ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 334 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. குமார் குஷாக்ரா அபாரமாக ஆடி 113 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. கபடி போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவுகளில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் ஹாக்கி லீக் சுற்றுப் போட்டியில் இந்தியா 20-1 என்ற கோல் கணக்கில் தாய்லாந்தை வென்றது. மகளிர் உஷு போட்டியில் ரோஷிபினா தேவி இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளார். ஸ்குவாஷ் போட்டியில் அபய் சிங், வீர் சோத்ராணி மற்றும் தான்வி கண்ணா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 5 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 13வது இடத்தில் உள்ளது. ஆசிய விளையாட்டு பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு விஜய், இந்த அணியில் இடம்பெற்றுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த ஹரிகரனுக்கு 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நேர்மையாகவும் பொறுப்போடும் செயல்படும் இளையோர் சக்தியை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் பன்முக வரி விதிப்பு ஒப்பந்தத்தை வரவேற்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் 23,000 அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கியுள்ளதாக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். யுக்ரைனின் கீவ் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய ஏ அணி வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: நேரம் 7:25:20 ஆகாஷ்வாணி பண்ணை செய்தி. முருங்கை சாகுபடியாளர்கள் கவனத்திற்கு, உங்கள் முருங்கைக்காயில் காய் ஈ தாக்குதலினால் காய்கள் காய்ந்தும் பிளந்தும் காணப்படும். காய்களில் இருந்து தேன் போன்ற திரவம் வடியும். இது பிசின் போல காணப்படும். இதை கட்டுப்படுத்த தாக்கப்பட்ட மற்றும் காய்ந்து விழுந்த காய்களை சேகரித்து அழிக்க வேண்டும். பூச்சியினை ஈர்க்கும் பொருட்களான சிட்ரோநெல்லா எண்ணெய், நீலகிரி எண்ணெய்

வினிகர், அசிட்டிக் அமிலம், டெக்ஸ்ட்ரோஸ் அல்லது லாக்டிக் அமிலத்தை வைத்து ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். மரங்களை சுற்றியுள்ள நிலத்தை உழவு செய்து மண்ணில் இருக்கும் கூட்டுப்புழுக்களை அழித்து தாய்ப்பூச்சி உருவாவதை தவிர்க்கலாம். நிம்பிசிடின் என்ற வேம்பு சார்ந்த மருந்தினை 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 மில்லி என்ற அளவில் கலந்து காய் உருவான பிறகு 35 நாட்கள் கழித்தும் தெளித்து முருங்கையில் காய் ஈ தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள தோட்டக்கலைத்துறை அலுவலர்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பண்ணையாளர்கள் கவனத்திற்கு, புறக்கடையில் கோழிகள் வளர்ப்பதன் மூலம் வீட்டிற்கு தேவையான இறைச்சி மற்றும் முட்டைகள் கிடைக்கின்றன. குறைந்த முதலீட்டில் அதிக லாபமும் பெற இயலும். மகளிருக்கு ஏற்ற சுய வேலைவாய்ப்பு தொழில் இது. மேம்படுத்தப்பட்ட இனங்களான ரோபோ வெள்ளை, கிரிராஜா, வனராஜா, கிராமப்பிரியா, ராமலக்ஷ்மி ஆகிய கோழி இனங்களை வளர்க்கலாம். நாட்டு இனங்களான கொண்டை கோழி, சண்டை கோழி, கழுகு கோழி, கருங்கால் கோழி ஆகிய இனங்களையும் வளர்க்கலாம். பெட்டை கோழிகள் 25 முதல் 30 வார வயதில் முட்டையிட ஆரம்பிக்கும். நாட்டு இனங்கள் 1 வருடத்திற்கு 60 முதல் 120 முட்டைகள் வரை இடும். மேம்படுத்தப்பட்ட இனங்கள் 1 வருடத்திற்கு 130 முதல் 180 முட்டைகள் வரை இடும். தீவனமாக உடைத்த அரிசி, கம்பு, சோளம், கேழ்வரகு, மக்காச்சோளம், புழுப்பூச்சிகள், கரையான்கள் போன்றவற்றை பயன்படுத்தலாம். கோழிகளில் ஏற்படும் வெள்ளை கழிச்சல் நோய்க்கு எதிராக 8 மற்றும் 16 வார வயதில் ராணிக்கட் தடுப்பூசியை போடுதல் அவசியம். புறக்கடை கோழி வளர்ப்பு பற்றி மேலும் விவரங்கள் அறிய வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உழவர் நண்பர்களே, அடுத்து வரும் மழையை நம்பி பயிர் சாகுபடிக்காக காத்திருக்கிறோம். அடுத்த பருவத்தில் என்ன பயிர் சாகுபடி செய்ய இருக்கிறோம்? நெல், உளுந்து, மக்காச்சோளம், கேழ்வரகு, குதிரைவாலி, வரகு, சாமை, பாசிப்பயிறு, கொள்ளு, நிலக்கடலை, ஆமணக்கு, தீவனச்சோளம், அகத்தி, குதிரை மசால், வேலி மசால், காய்கறி பயிர்களான தக்காளி, கத்தரி, மிளகாய், பீர்க்கன், வெண்டை, புடலை, வெங்காயம், செடி முருங்கை, அவரை, கொத்தவரை, காய்கறி, தட்டை பயிறு, கீரை, சாம்பல் பூசணி, பாலக்கீரை இவற்றின் விதைகள் தேவையா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை ஆராய்ச்சி நிலையங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுங்கள் அல்லது இயக்குனர் விதை மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர், 641-0003 என்ற முகவரியை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது தொலைபேசி எண்கள் 042-2-6611-2-3-2, 042-2-6611-3-2 இந்த எண்களை தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் வாயிலாகவும் தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் முகவரி seedunit@tnau.ac.in. கால்நடை வளர்ப்போரின் கவனத்திற்கு, வைக்கோல் மற்றும் மக்காச்சோளம் போன்ற தீவனப் பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அப்ளாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்தில் இருந்து பாதுகாக்கலாம். பசுமாடுகளுக்கு குடிக்க நீர்த்த சுண்ணாம்பு சத்துள்ள நீர் 75 மில்லி அளவு தினமும் அடர்த்தீவன நீர் கலவையில் கலந்து கொடுத்து பால் உற்பத்தியை பெருக்கலாம். செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்க வேண்டும். பன்றி பட்டிகளில் காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது சில சமயங்களில் அமோனியா தொகுதி பெருக வாய்ப்பிருக்கிறது. எனவே நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். முயல் கொட்டகைகளில் மழை சாரல் உட்புகாமல் இருக்க பக்கவாட்டு சுவர்களில் கோணி துணிகளை கட்டி வைக்க வேண்டும். காற்றின் ஈரப்பதம் மற்றும் வெப்பநிலை அதிகமாக இருக்கும்போது முயல்களில் பூஞ்சை தொற்று ஏற்பட்டு சுவாச கோளாறு ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போட வேண்டும். பண்ணை செய்தி கேட்டீர்கள். நேரம் 7:30. ஆகாஷ்வாணி. இப்போது கேட்போம்

0: மருதாணி மேலே அவங்க அத்தை 88 பாசம் வச்சுருக்காங்க. இந்த புள்ளை சாப்பிடாம தோட்டத்து வேலைக்கு போயிடுச்சுன்னு தேவையான சாப்பாடை பத்திரமா அழகாக கட்டி என்கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்காங்களே. இப்படி ஒரு மாமியார் கிடைக்க மருதாணி கொடுத்து வச்சுருக்கணும்.
1: அப்பாடா, தோட்டத்துக்கு வந்து தேனீக்களை பார்க்கும்போது தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேனி எல்லாம் எப்படி ஒற்றுமையாக இருக்குது. இதோட சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது. சரி சரி, நான் போய் என் வேலையை பார்க்குறேன்.
0: இது என்ன, முத்தழகு தோட்டத்துக்கிட்ட ஒரே பெட்டி பெட்டியாலாம் அடுக்கி வச்சிருக்கு. போன முறை இந்த பக்கம் ஆடு ஓட்டிட்டு வந்தப்ப இந்த பெட்டியெல்லாம் பார்க்கலையே. அந்த பிள்ளைகிட்ட போய் இது என்ன பெட்டின்னு போய் கேட்போம். ஏதோ சத்தம் கேட்குது. அது அது தேனி பறக்கிற சத்தம் போல இருக்குதே. ஆனால் இது எங்கிட்ட இருந்து வருது? அடடே, மருதாணி தோட்டத்திலிருந்தா இந்த சத்தம் வருது. ஒருவேளை தேனி கூடு கட்டியிருக்குமோ? அச்சோ, இந்த புள்ள வேற அங்கிட்டு தானே நின்று வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆஹா, அட ஆமாம், நான் நினச்சது சரியாக தான் போச்சு. தேனி எல்லாம் பறக்குதே. இந்த புள்ளைய சீக்கிரமாக கூப்பிடுவோம். மருதாணி, மருதாணி, சீக்கிரம் இங்கே வாபுள்ள.
1: என்ன முத்தழகு, எதுக்கு எம்புட்டு அவசரமாக கூப்பிடுற?
0: மருதாணி, உங்கள் தோட்டத்தில் எம்புட்டு தேனி பறக்குது பாரு, சீக்கிரம் வாபுள்ள. அதோட உங்கள் அத்தை வேற என்கிட்ட சாப்பாடு கொடுத்து அனுப்பியிருக்காங்க, சீக்கிரம் வந்து வாங்கிட்டு போப்புல.
1: முத்தழகு, எதுக்காக பயப்படுற? அதெல்லாம் ஒன்றும் செய்யாது பிள்ள. அது பூராவும் என்னுடைய நண்பர்கள், தெரியுமா? சரி சரி, நீ பயப்படாம அந்த சாப்பாட்டை இங்கனை கொண்டு வா.
0: அச்சோ, நான் வரலப்பா அந்த பக்கமே.
1: இங்க பாரு புள்ள, உன்னை ஒன்றும் பண்ணாது, நீ பயப்படாம வாயே. எல்லா தேனீக்களையும் பெட்டிக்குள்ள வச்சுதான் வளர்க்குறேன்.
0: என்ன புள்ள சொல்ற? தோ இரு வர.
1: வா முத்தழகு, பாத்தியா, தேனி உன்னை ஒன்றும் பண்ணல தானே. சரி சரி, அந்த சாப்பாட்டை கொடு.
0: ஏன் புள்ள, தேனியை போய் வளர்க்குறேங்கிற நண்பங்கிற கோழி ஆடு மாடு ஏன் முயல் கூட வளர்க்குறத பார்த்துருக்கேன். இந்த கொற்ற தேனி குடும்பம் வளர்ப்பாங்க.
1: இங்கே பாரு புள்ள, நாம் அவங்கள தொந்தரவு செய்யாத வரைக்கும் அவங்க நம்மளை கடிக்க மாட்டாங்க. இந்த தேனியெல்லாம் ரொம்ப புத்திசாலிங்க.
0: புத்திசாலிகளா? அது எப்படி சொல்கிற?
1: ஒரு கூட்டில் ராணி தேனி இருக்கும், அதுதான் அந்த கூட்டோட தலைவி.
0: அட, தேனிகளில் கூட ராணி இருக்கா?
1: ஆமாம் பிள்ளை, அப்புறமா கொஞ்சம் ஆண் தேனிகளும் ஆயிரக்கணக்கான வேலைக்கார தேனிகளும் இருக்குது. இவங்க எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து சுறுசுறுப்பாக உங்கள் வேலைகளை செய்கிறாங்க, தெரியுமா?
0: என்ன சொல்கிற பிள்ளை, நீ சொல்கிறது எல்லாத்தையும் கேட்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாலாம் இருக்குது.
1: இங்கே பாரு பிள்ளை, தேனிகளை நாம் சாதாரண ஒரு பூச்சி இனமாக நினைக்கக்கூடாது. அவங்களோட பங்கு விவசாயத்தில் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. பயிர்களில் மகரந்த சேர்க்கையை அதிகரிக்க தேனீக்கள் ரொம்ப உதவியாக இருக்கு பிள்ள.
0: தேனீக்களில் இவ்வளோ மகத்துவம் இருக்கா? மருதாணி, தேன் நம்ம உடம்புக்கு தான் ரொம்ப நல்லதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ அதை சேகரிக்கிற தேனீக்களை பற்றி தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்குது.
1: அதுக்கு என்ன, இதே ஆர்வத்தோட தேனீ வளர்ப்பு சம்பந்தமான முழு விவரங்களும் தெரிஞ்சுப்போம். இதோ என் கைபேசியில் இப்போ வானொலி நிகழ்ச்சி வரப்போகுது. அதில் தேனி வளர்ப்பு அனுபவங்களை பற்றி காஞ்சிபுரம் மாவட்டம் சோமங்கலம் ஆர் ஷாம்ஜான் அவங்க தான் விவரங்களை சொல்ல போகிறாங்க. கவனமாக கேட்டு தெரிஞ்சுக்கோ பிள்ள.
2: தேனி வளர்ப்பில் எங்கிட்ட வந்து இப்போ வந்து 50 பேர் இருக்காங்க.
3: 50 பேர்
2: 50 பேர் இருக்காங்க. ஒரு 25 பேர் தேனி வாங்கி சேல்ஸ் பண்ணுறாங்க.
3: அது அடுத்த கட்டம்.
2: அடுத்த கட்டம் இது வந்து எங்கள் அப்பா 70 வயசாகிடுச்சு. இன்றைக்கும் அந்த தொழிலில் இருந்து அப்பாக்கு அந்த விவசாயம் பண்ணி அந்த தொழிலில் வந்து இந்த அளவில் இந்த இடத்துல நான் இப்போ வந்து இருக்கிறேன்னு பேசிகிட்டு இருக்கிறேன்னு சொன்னாலும் எங்கள் அப்பா தான்.
3: தேனி வளர்ப்பு அப்பா தான்.
2: அப்பா தான். நாங்கள் எல்லாம் 10 கணக்கில் சொசைட்டி கொடுப்போம். வந்து பிளான்ட்டில் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. நாங்கள் 10 கணக்கில் அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். அவங்க எடுத்துகிட்டு போய் அது ஃபர்ஸ்ட் செஷன் பண்ணி அவங்க வந்து
3: அவங்க பேரில் கொடுத்துருவாங்க.
2: அவங்க பேரில் கொடுத்துட்றாங்க. நம்ம எங்கள் அப்பா கிட்ட ஒரு 2 டன் வாங்கி நான் வந்து சென்னையில் இருக்கிறவங்களுக்கு கேட்குறவங்களுக்கு நாங்கள் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா கடையில் ஒரு பொருளை விடையும் நாங்கள் 100 ரூபாய்க்கு மேலே கம்மி பண்ணி தான் நாங்கள் வந்து
3: கொடுக்குறீங்க
2: கொடுக்குறோம். ஏன்னா நம்ம வந்து நல்ல பொருளாக கொடுப்போம். அப்படி ஒரு டெண்டில் போயின்ட்டுருக்கு. இப்போவும் தேன் பெட்டி ஒரு 100 பெட்டிக்கு அப்பாட்ட ஆர்டர் கொடுத்துக்கிறேன். நிறைய கஸ்டமர்களை கேட்டுருக்கேன். காலி பெட்டி
3: அப்பாவுக்கு காசு கொடுத்துருவீங்களா? கரெக்டாக
2: காசு கொடுத்துருவோம்.

0: தேன் வாங்கினாலும் காசு கொடுத்துருவேன்.
1: அப்பாக்கிட்ட?
0: அப்பாக்கி. தேன் ஒரு டென் எடுத்தாலும்
1: அது காசு உண்டு.
0: அது காசு கண்டிப்பாக, அது வரவு செலவு கணக்கில் கரெக்டாக எழுதுவாங்க. ஒய்ஃப் தான் எல்லாமே பார்த்துக்கிறாங்க. ஒரு கிலோ தேன் வெளியே போனாலும் என்ட்ரி பண்ணாமல் வெளியே போகாது. எல்லாம் யாருக்கு கொடுத்துருக்காங்க, யாருக்கு எடுத்துருக்காங்க. நான் போகிற ட்ரைனிங்கில் எல்லாம் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லுவேன்,
1: கணக்கு வழக்கு உண்டு,
0: கணக்கு வழக்கு உண்டு. கணக்கு இல்லாமல் எந்த பொருளும் நீங்கள் கொடுக்காம ஃப்ரீயாக கொடுத்தா கூட கணக்கு எழுதுங்க. என்ன வருமானம் வந்திருக்கு, என்ன லாபம் வந்திருக்கு, இது எழுதணும். அனவசியமாக நீங்கள் பண்ணக்கூடாது. அப்படியும் கூட இப்போ ஒரு கஸ்டமர் 10 பெட்டி வாங்கினாங்க நம்ம கேவிபியிலேருந்து. நான் நேற்றைய கூட முந்தாளைக்கு கூட அவங்களுக்கு 10 பெட்டியும் போய் பார்த்துட்டு வந்தேன். அவங்ககிட்ட 500 ரூபா கேட்டேன். அவங்க அப்படியே யோசித்தாங்க, என்னடா 500 ரூபா கேட்குறாருன்னு சொல்லிட்டு. நான் ஒன்றும் சரிம்மா, ஒன்றும் இல்லை, சந்தோஷமாக இருக்கீங்களா, நல்லா பெட்டியை பார்த்து தரேன், அதனால் அடுத்த ட்ரிப்பு வராமல் இருக்க மாட்டேன், கண்டிப்பாக வரேன்.
1: போவீங்க?
0: போவேன். ஏன்னா அது வந்து மனசை விட்டு போகலை, அது போய் செய்யணும் அப்படின்னு எனக்கு அது தோண்டிக்கிட்டே இருக்கும்.
1: இதனால் உங்களுடைய டிரைவர் தொழில் பாதிக்காது?
0: பாதிக்காது. ஏன்னா நான் வாரத்தில் 3 நாள் போகிறேன், 4 நாளுக்கு லீவு கொடுத்துருக்கு. மற்ற நாள் நல்லா இந்த வேலையை போய் 2 வருக்குள்ளே இந்த வேலையை 3 நாளில் ஒரு வேலையை முடிச்சுட்டு வீட்டில் வந்து தூங்கிட்டு மறுநாளைக்கு காலைல 3 மணிக்கு திருப்பியும் வந்து நம்ம வேலையை அடுத்து நம்ம வந்து தொடர்றோம். பின்ன விஷயம் என்னென்னா, இப்போ வந்து இந்த வெயில் காலங்களில் இந்த தேன் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு இந்த வெயில் காலங்களில் டிரைவருங்க, இப்போ நம்ம இந்த இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். என்னாலும் இந்த நன்மைகளை குறித்து நான் வந்து இந்த தேன்னால் வீட்டில் தேன் தான் மொத்தமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறேன். ஒரு ஜூஸ் எந்த ஜூஸ் போட்டாலும் தேன் தான் யூஸ் பண்ணுங்கள். நெல்லிக்காய் வாங்கி தேனில் கலந்து நைட்டே ஃப்ரிட்ஜில் போட்டுட்டு மறுநாளைக்கு காலையில் 5 கவருக்குள்ளே வச்சு கட்டி எடுத்துகிட்டு போவேன். 10 மணிக்கு மத்தியானம் ஓப்பன் பண்ணுவேன். ஓப்பனும் கூலிங் எல்லாம் தாண்டி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் குடிக்கிறதுக்கு. கடையில் போனால் ஒரு ஜூஸ் கேட்டு அவன் 60 ரூபா கேட்குறான். கண்டக்டருக்கு எனக்கு எவ்வளோ வருவாச்சு, 120 ரூபா ஆச்சு. இதை ஊற்றி ஊற்றி ஊற்றி சாயந்தரம் வரைக்கும் அந்த தண்ணியை குடிச்சிருவோம். அவ்வளோ டேஸ்ட்டு, அவ்வளோ தேனுக்கும் இதுக்கும் பரிங்கிற ஒரு
1: உடம்புக்கும் நல்லது,
0: உடம்புக்கும் நல்லது. எல்லா ஜூஸுக்கும் தேன் தான். நான் எங்கள் டிரைவர்களுக்கு ஆஃபரில் கொடுப்பேன். எல்லாவும் இல்லைங்களும் பிரச்சனை கிடையாது. இந்த நெல்லிக்காய் வாங்கி சோப்பு குடிங்க, அப்புறம் கேரட்டு ஜூஸ் குடிங்க, கேரட்டில் தேன் கலந்துங்க, உங்கள் குடும்பத்துக்கு வாங்கிக்கிங்க. இப்போ என் பார்வைக்கு என் கூட வேலை செய்கிறாங்க, என்கூட ஒத்துழைக்கிறாங்க, இருக்கிறாங்கன்னு செய்யலாம். இதே மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி கேட்குறவங்களுக்கும் நான் வந்து ஃபோன் பண்ணி கேட்டு எனக்கும் வேணும்ப்பான்னு சொன்னால் நான் அதே இடத்துல நான் கொண்டு கொடுக்க இன்றைக்கி தயாராக இருக்கேன்.
1: கொடுப்பீங்க?
0: கொடுப்பேன், கண்டிப்பாக கொடுப்பேன்.
1: இன்னொன்றுங்கய்யா,
0: ஆ சொல்லுங்கய்யா.
1: இந்த மாதிரி தேனி வளர்ப்பில் எல்லாம் ப்ளஸ்ஸாகவே சொல்கிறீங்க, இது நல்லது அது நல்லது, அது கிடைக்கும் இது போகும் வரும் சொல்கிறீங்க. என்ன சிரமம் இருக்குது அதை சொல்லுங்கள். சிரமங்களை தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே வெற்றியாளராக, வெற்றி தேனி வளர்ப்பாளராக மாறிடுவாங்க.
0: இது வந்து எல்லா பேரும் வந்து இந்த தொழில் செய்யலாம், என்ன வேலை பார்த்தாலும் இந்த தொழில் செய்யலாம். எப்பவும் போய் அவங்க பக்கத்தில் இருக்கணும்னு தேவையில்லை,
1: அவசியம் இல்லை,
0: அவசியம் இல்லை. பக்கத்தில் போய் எப்பவும் வாரத்தில் 1 நாள் போய் அவர் 10 பெட்டி 20 பெட்டி 50 பெட்டியாக வச்சுருந்தா வாக்கியம் போகிறது மாதிரி காலையில் எலும்புகா போக வாக்கு கொஞ்சம் கிரீஸ் அடிச்சுட்டுக்கா. கிரீஸ் அடிச்சுனா கிரீஸ்னா இந்த எறும்பு ஏறாத பாதுகாக்கிறதுக்கு.
1: எங்கே அடிப்பீங்க கிரீஸு?
0: கிரீஸ் வந்து அந்த ஃபில்லர் மாதிரி இருக்கும், அது கீழே வந்து என்ன பண்ணுவோம், கிரீஸ் தடை விட்டுருவோம், பழைய கிரீஸ் வாங்கி தடை விட்டுருவோம். எறும்பு வந்து ஏறிட்டே இருக்கும், ஏற டைமில் மேலே போக முடியாது அது அவருக்கு,
1: அது ஒட்டிடும்,
0: ஒட்டிடும், அதுக்கப்புறம் போக முடியாது அவருக்கு, அரெஸ்ட் ஆகிடும். அப்புறம் இந்த வேலை தெரிஞ்சுன்னா அவங்களுக்கு வந்து அந்த பராமரித்து அவங்களுக்கு அதுக்கு சாப்பாடு ஊற்றுறது. நான் தேன் தான் அதிகமாக ஊற்றிட்டுருக்குறேன்,
1: அவங்களுக்குமே தேன் தான்,
0: அவங்களுக்கு தேன் தான் ஊற்றிட்டுருக்குறேன். ஆனால் இப்போ நிறைய பேர் வந்து சக்கரை, எங்கள் அப்பாலாம் வந்து கேரளா பார்த்தோன்னா இந்த
1: சக்கரை
0: பாகு வந்து காய்ச்சுவாங்க, காய்ச்சி அதை என்ன பண்ணுவாங்க, அது அதுக்கு சாப்பாடை கொடுக்குறாங்க. ஆனால் என்ன விஷயம் நடக்கும் சொன்னால், இந்த தேன் எடுக்கவும் 2 மாதத்துக்கு வரைக்கும் சாப்பாடே போட மாட்டாங்க, இதை ஒன்றுமே கொடுக்க மாட்டாங்க,
1: பாகு கூட கொடுக்க
0: கொடுக்கவே மாட்டாங்க. இருக்கிறதெல்லாம் மொத்தம் காலியாகிடும், அவங்களுக்கு முசிஞ்சு அடையெல்லாம் காஞ்சிரும்,
1: சாப்பிட்டு முடிச்சிடும்,
0: முடிச்சிடும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது தான் அடையெல்லாம் அந்த தேன் இந்த ரப்பர் மரத்தில் இருந்து அதிகமாக தேன் என்ன பண்ணும், இழுத்து இழுத்து இழுத்து இழுத்து கொண்டு வைக்கும். அந்த டேஸ்ட்டும் அந்த அடையும் சாப்பிட்றதுக்கு செமையாக இருக்கும். நான் என்ன பண்ணுவேன், எங்கள் அப்பா கிட்டேருந்து அந்த தேனை வாங்கிட்டு வந்து 100 கிலோ வெயிலில் வச்சுருவேன்.
1: அந்த அடைய
0: அந்த தேன் மட்டும்,
1: தேன் மட்டும்,
0: தேன் மட்டும் தூக்கி ஒரு ட்ரிம்மில் ஊற்றி வெயிலில் வச்சுருவோம். 15 நாள் வெயிலில் இருக்கும், 15 நாள் வெயில். இந்த தேனுக்கு பேர் வந்து சூரிய ஒளியில் பதப்படுத்தப்பட்ட தேன்.
1: என்ன அதில் கூடுதல் அனுகூலம்?
0: அதில் வந்து இப்போ வந்து நம்ம ஒரு இப்போ தேன் வந்து இந்த வளர்ப்பு தேனில் எடுக்கிற தேனை ஒரு கஸ்டமருக்கு ஸ்ட்ரைட்டாக கொடுக்க முடியாது. ஸ்ட்ரைட்டாக கொடுத்தனால அந்த தேனில் 3 மாதத்துக்குள்ளே ஒரு நுரை ஏற்படும். ஏன்னா அந்த தேனில் வந்து தண்ணித்தன்மை இருக்கும். காட்டில் இருக்கிற தேனை நீங்கள் அழிக்கிற டைம் நிறைய நாளாக இருக்கிறதுனால அந்த தண்ணித்தன்மை ஈர்ப்பம் எல்லாம் போய் நல்ல திக்னஸ் ஆகிடும். இவருக்கு வந்து என்ன, 7 நாள் எடுக்கிறதுனால திக்னஸ் கம்மியாக இருக்கும். இதில் தண்ணித்தன்மை இருக்கிறதுனால அவருக்கு என்ன பண்ணும், ஒரு 3 மாதத்துக்குள்ளே ஒரு நுரை வந்து அப்படியே வெளியில் மிஸ்கின் பாட்டில் வெடிக்கிற அளவுக்கு வரும். இதை வந்து ஃபில்டர் பண்ணணும். ஒரு தண்ணி எடுத்து வச்சு அந்த தண்ணிக்கு மேலே இன்னொரு பாத்திரத்தில் தேனை ஊற்றி அந்த தண்ணி கொதிக்கிற தண்ணிக்கு மேலே இதை தூக்கி வச்சா போதும், அந்த தண்ணி கொதித்து அந்த தேன் கொதிக்கும், சூடாகும். சூடானால் அதில் ஐஸ்

0: ஐஸ்கிரீம் வரை ஒரு நுரை வரும். அதுவும் தேன் எடுத்தால் 3 மாதம் தாண்டி தான் பண்ணணும். அது அந்த ஐஸ்கிரீம் வர நுரைய வெளியே எடுத்துட்டு நம்ம கொடுத்தோன்னு சொன்னால் 3 வருஷம் வரைக்கும் அது கெடாமல் அது அப்படி எங்கே இருக்கும்.
1: பொதுவாக தேன் கெடாது இல்லைங்க.
0: இந்த வளர்ப்பு தேனை பொறுத்த அளவில் வந்து நம்ம வந்து 3 மாதத்துக்குள்ளே எடுக்கிறதுனால ஒரு நுரப்புத்தன்மை வந்துடும். ஆனால் இதே மாதிரி பண்ணாமல் இருக்கிறது தான், நம்ம சூரிய ஒளியில் வச்சுட்டோம்னா ஒரு 15 நாள் 20 நாள் வச்சா நமக்கு வந்து நல்ல திக்னஸ் ஆகிடும். அது ரொம்ப ஒரு மருத்துவ குணம் உள்ளது. நாங்கள் எங்கிட்ட இருக்கெல்லாம் இந்த சூரிய ஒளியில் வச்ச தேன் தான் எங்கிட்ட இருக்குது. நான் இப்போ ஒரு 10 வேணால் நான் வெயில்

0: ஆமாம், அது கொடுக்க இல்லை. இப்போ எனக்கு 50 கிலோ வேணும்.
1: டிமாண்ட் இருக்கு,
0: டிமாண்ட் பயங்கர டிமாண்ட். நம்ம காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் வேப்ப மரம் அதிகம் இருக்கிறதுனால டிமாண்ட் இருக்குது. ஆனால் ஈ வந்து நல்லா கொஞ்சம் டெவலப்பாக இருக்கணும். நம்ம பார்க்குற பார்வையில் தான் அதை வந்து வளர்த்து அந்த அளவு கொண்டு வர முடியும். அப்படிப்பட்ட சிரமங்கள் வந்து கடந்து தான் அந்த தேர்டுக்கிற சீசனை நம்ம வந்து வெல்ல முடியும். அந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், அந்த 3 மாதம் வருஷத்துக்கு
1: அந்த 3-4 மாதம் தான்,
0: 3-4 மாதம் அந்த தேன் நம்மளால் வந்து எடுக்க முடியும்.
1: பெரிய பெரிய பில்டிங்லலாம் தேன் கூடு கட்டிகிட்டு இருக்கும்.
0: ஆமாம்,
1: அதெல்லாம் என்ன பண்ணுறதுங்க? பார்த்தே பயப்படுவாங்க, கொடுத்து
0: பயப்படுவாங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு வந்து ஃபாரஸ்ட் வந்து அது மொத்தத்தையும் பெருசாக இருக்கிறத ஃபாரஸ்ட் அழிச்சிடறாங்க. அந்த ஈ வந்து ஏன் ஈயை பிடிச்சி சாப்பிடும்?
1: ஓ, அது வந்து
0: ஆமாம்
1: வைல்டு ஈன்னு சொல்லுவாங்க.
0: ஆமாம், அந்த ஈ வந்து ஏன் ஈவன் சாப்பிடும், ஆனால் ஏன் கூட்டுக்குள்ளே போகாத அளவுக்கு அந்த வாசல் வந்து நான் சின்னதாக வச்சுருப்பேன்.
1: ஏன் பெருசாக இருக்கும், உங்களுக்கு வந்து சின்னதாக இருக்கும்.
0: ஏன் ஈ கரெக்டாக போயிட்டு வர அளவுக்கு நான் வாசல் வச்சுருப்பேன். இதனால இவன் வெளியே வந்து தான் சுற்றுவான், ஒரு 2-3 பிடிப்பான். ஆனால் அது வந்து கொஞ்சம் நாள் அழிஞ்சு போயிடும்.
1: இன்னொரு சந்தேகம், தேனை நக்கி விட்டு அந்த கையை தலையில தடோனா முடி வெள்ளையாயிடுமாங்களே?
0: முடி வெள்ளையாவாதுயா?
1: ஆகாதுல்ல,
0: முடி வெள்ளையாவாது. ஏன்னு சொன்னால், பாரம்பரியத்தில் வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னு சொன்னால், தேன் தடவிட்டு நீ ரோட்டில் படுத்து கிடந்தா உன் காற்றுக்குள்ளே வந்து எறும்பு ஏறிடும், இதனால தான் நீ வந்து என்ன பயமுறுத்துறாங்க, இது மாதிரி தலையில் தடவினா உனக்கு வந்து நரமுடி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பயமுறுத்துறாங்க. அந்த பயம்தான் இன்னைக்கு வந்து நிலச்சி நிற்கிது. தடவினா உங்களுக்கு வந்து வெள்ளை முடி வந்துடும்,
1: உங்கள் முடி கருப்பாக தான் இருக்குது.
0: நான் வந்து கையில் எல்லாம் ஷாம்பு மாதிரி தேனை ஊற்றி மூத்தில எல்லாம் சும்மா அப்படி இந்த மெழுகு, அந்த மெழுகு வீட்டில் இருக்கும், அதை நல்லா அரிசிட்டு இப்படி இப்படி பண்ணோம், நல்லா கை நல்லா அந்த சுமத்து பாலிஷ் கிடைக்கும் அந்த மெழுகுனால
1: நல்லா தலைக்கிறது.
0: ஆமாம், பின்ன வந்து மிளகில் தேன் ஊற்றி 2 மாதம் ஊற வச்சு சாப்பிட்டா நமக்கு வந்து ரத்த ஓட்டங்களை அதிகமாக எங்கேயும் தடைப்படாது. ஒரு 5 மிளகு உங்களால் சாப்பிட முடியாது. 5 மிளகு சாப்பிட முடியுமா?
1: முடியாது,
0: முடியாது. தேனில் போட்ட உழவு 2 மாதம் தாண்டி நீங்கள் ஒரு 5 மிளகு எடுத்து வாயில் போட்டு நீங்கள்
1: அப்படியே சாப்பிட்லாம்,
0: அப்படியே சாப்பிட்லாம். அது இப்போ வந்து அந்த பொசிஷன் பண்ணிகிட்ருக்குறேன். இப்போது நம்ம மிளகை 1 கிலோ வந்து 800 ரூபாய்க்கு மேலே வருது. அப்போ அந்த 800 ரூபாய்க்கு மிளகை இதில் போட்டு தேன் ஊற்றி நம்ம வைக்கும்போது எப்படி பார்த்தாலும் 500 ரூபாய்க்கு மேலே நமக்கு தாண்டது. 2 மாதம் வெயிட் பண்ணி வச்சு தான் நம்ம வந்து
1: கொடுக்குறோம்,
0: இது கொடுத்துட்ருக்குறோம். பின்ன இப்போ உள்ள ட்ரைனிங் எல்லாம் ஃப்ரீயாக தான் நான் பண்ணி கொடுத்துட்டுருக்குறேன். அது ஒன்று நல்லது தான். ஏன்னா ஆட்கள் வரணும், நம்ம வந்து வாங்குறவங்க தேன் நம்ம சப்ளை இது இருக்குது. அந்த ஒரு முயற்சியில் போயிட்டுருக்குது தேனி வளர்ப்பில்.
1: உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள்.
0: 9171769595 81 90
1: 81 90 90. தொடர்பு கொள்ளலாமா?
0: தொடர்பு கொள்ளலாம்யா.
1: வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும் ஃபோன்
0: எடுப்பீங்களா? எடுக்க மாட்டேன்.
1: எடுக்க மாட்டீங்க?
0: எடுக்க மாட்டேன். இறங்கிட்டு அப்புறம் தான் கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி என்ன எங்கே இருக்கீங்க என்ன விசாரிக்கிறீங்கன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது விஷயங்கள் எல்லாம் வண்டி இறங்கிட்டு தான் ஃபோன் எடுக்கிறது.
1: சொல்லிக் கொடுங்க எல்லாருக்கும்.
0: எல்லாரும் கண்டிப்பாக எல்லாருக்குமே சொல்லிக் கொடுத்து முன்னேற்றத்துக்கு கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். நல்லா நம்ம வளர்த்தி விட்டுடலாம்ல, அப்படி கேவிக்கே நல்ல ஒரு பிரயோஜனமாக இருக்குது. இதில் வந்து கால் வச்சத பிறகு தான் இங்கே உள்ள ட்ரைனிங்கும் இங்கே உள்ள முயற்சிகளும் இவங்க வந்து ஒத்துழைப்பு தான் எங்களுக்கு இன்றைக்கும் வந்து ஒரு விஷயம் சம்பாதிக்கிறதுக்கும் நல்ல ஒரு காரியத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் இன்னைக்கு எங்களுக்கு நல்ல ஒரு துணையாக இருக்கிறது இந்த கேவிக்கே தான்.
2: என்ன முத்தழகு, தேனி வளர்ப்பு அனுபவங்களை பத்தி காஞ்சிபுரம் மாவட்டம் சோமங்கலம் ஆர் ஷாம்ஜான் அவங்க சொன்ன விவரங்களை கேட்டியா? இப்ப புரியுதா தேனி வளர்ப்ப நாம ஏன் ஒரு தொழிலா ஆரம்பிக்கணும்னு?
3: மருதாணி, விவசாயம் பார்க்குற அத்தனை பேருக்கும் இது ஒரு துணை தொழிலாகவும் இருக்குது, சுற்றுச்சூழலை மேம்படுத்துறதுக்கு வழிகாட்டியாகவும் இருக்குன்னு இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: அப்புறம் என்ன பிள்ளை, இனி இவங்க சொன்ன முறைகளை பயன்படுத்தி தேனிகளை வளர்த்துப்பாரு, போறவு உன் கையிலையும் 4 காசு வந்து சேரும்.
3: நிச்சயமா மருதாணி, சொந்தமாக ஒரு வேலையை ஆரம்பிக்கணும்னு நினச்ச எனக்கு சரியான வழியை காட்டிவிட்டேன். இந்த வழிய நானும் என் மச்சானும் கடைபிடிச்சு கூடிய சீக்கிரமே தேனி வளர்ப்புல முன்னேறி காட்டுறோம் பாரு.
2: சந்தோஷம் புள்ள, ஒருத்தருக்கு ஒருத்தர் தகவலை பரிமாறிக்கிட்டு இப்படி ஒற்றுமையா உழைச்சா களத்து மேடை எல்லாம் நெல்மணியால நிறைஞ்சில இருக்கும்.
3: ரொம்ப அழகா சொல்லிட்ட மருதாணி, அப்ப நம்ம புறப்படலாமா?
2: வாப்புள்ள போவோம், நானும் போய் அத்தைக்கு ஒத்தாசியா சமையல் வேலைய பாக்கணும்.
3: தேனியோட ஒற்றுமை உங்க வீடு வரைக்கும் வந்திருக்கு போல இருக்கே.
2: ஆமா.

0: இனி தொடர்வது வேளாண் செய்திகள்.
1: உதட்டு சாய மரம் பற்றி தெரிந்து கொள்வோம். சிறு வன பொருட்களில் முக்கியமான ஒன்று சாயம் பிரித்தெடுத்தல் ஆகும். சாயம் பிரித்தெடுத்தலில் ஃபிக்ஸா ஓரலனா மரம் முக்கிய பங்கு வகிக்கிறது. சிறுவன பொருட்கள் பழங்குடியின மக்களுக்கு 20% to 40% வரை ஆண்டு வருமானத்தை ஈட்டி தருகிறது. இந்தியர்கள் இயற்கை முறையில் பெறப்படும் சாயத்தை பயன்படுத்துவதில் உலகில் முன்னோடியாக இருந்து வருகின்றனர். இந்தியாவில் ஏறக்குறைய 450 தாவரங்களிலிருந்து சாயம் பிரித்தெடுக்கப்படுகிறது. இயற்கை சாயம் நச்சுத்தன்மையற்றதாக உள்ளதால் உணவுப் பொருட்கள் தயாரிப்பில் பெருமளவில் பயன்படுத்தப்படுகிறது. ஃபிக்ஸின் என்ற ஆரஞ்சு நிறமி ஃபிக்ஸா ஓரல்னா என்ற மரத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. இது பெருமளவில் இயற்கை சாயமாக பயன்படுகிறது. இதனை உதட்டு சாய மரம், ரோகன் மற்றும் அனட்ரோ என்று அழைக்கின்றனர். இது ஃபிக்ஸேசியோ குடும்பத்தை சார்ந்தது. இம்மரம் மத்திய மற்றும் தென் அமெரிக்காவை தாயகமாக கொண்டது. 3 to 4 meters உயரம் வரை வளரும் தன்மை உடையது. மேலும் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவில் இயற்கை பரவலாகவும் மைசூர், கேரளம், கோரமண்டல கடற்கரை, ஆந்திரா, மகாராஷ்டிரா, மேற்கு வங்காளம் மற்றும் அசாம் ஆகிய இடங்களில் பயிரிடப்படுகிறது. தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி மாவட்டங்களில் வளர்க்கப்படுகிறது. கடந்த 20 ஆண்டுகளாக நுகர்வோர் மத்தியில் உணவில் கலக்கப்படும் பொருட்களை பற்றிய விழிப்புணர்வு இருப்பதால் அவர்களின் உணவு இயற்கையாகவே இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றனர். இந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதற்காக இம்மரம் பயன்படுகிறது. இம்மரத்தின் இயல்புகள் என்னவென்று அறிந்து கொள்வோம். இம்மரத்தின் கிளைகள் தரைப்பக்கம் படர்ந்து குடை போல விரிந்து காணப்படும். இதன் இலைகள் வெற்றிலேயின் இலை அமைப்பை ஒத்து இருக்கும். பூக்கள் கொத்தாகவும் சிவப்பு, வெள்ளை மற்றும் இளஞ்சிவப்பு வெள்ளையும் கலந்து 3 நிறங்களில் காணப்படும். இதன் காய் சிவப்பு, பச்சை, பழுப்பு மற்றும் பச்சையும் சிவப்பும் கலந்து மற்றும் சிவப்பும் பழுப்பும் கலந்தும் பலவித வண்ணங்களில் காணப்படும். மேலும் இதன் காய்கள் தட்டையாகவும் உருண்டையாகவும் மேல் பகுதிகளில் முட்கள் போன்று அமைப்பும் கொண்டிருக்கும். விதையை சுற்றிலும் மெலிந்த சதிப்பற்றுள்ள அமைப்பு கொண்டிருக்கும். அதிலிருந்து ஆரஞ்சு நிறமுடைய ஃபிக்ஸின் அல்லது அனட்டோ சாயம் பிரித்தெடுக்கப்படுகிறது. இம்மரத்திற்கான தட்பவெப்பம் மற்றும் மண் பற்றி தெரிந்து கொள்வோம். இது வெப்பம் மிதவெப்ப மண்டல பகுதிகளில் மற்றும் பனியில்லா இடங்களில் நன்கு வளரும் தன்மை உடையது. காய் முதிர்வடைய சற்று வறண்ட காலம் ஏற்றது. மேலும் அனைத்து வகையான மண்ணிலும் வளரும் தன்மையுடையது. எனினும் நல்ல வடிகால் வசதி கொண்ட நீர்த்தேங்காத நிலங்களில் நன்கு வளரும். இதனை பண்ணை காடுகளில் பயிரிடலாம். நல்ல சூரிய ஒளி படக்கூடிய இடங்கள்

நாடுகளில் இதன் வளர்ச்சி விகிதம் அதிகமாகவே இருக்கும். நாற்றுக்கள் உற்பத்தி செய்யும் முறை பற்றி தெரிந்து கொள்வோம். விதை மூலம் இனப்பெருக்கமானது மண், மணல் மற்றும் மக்கிய தொழு உரம் ஆகியவற்றை கலந்து நன்கு பதப்படுத்தப்பட்ட மேட்டுப்பாத்திகளை தயார் செய்தல் வேண்டும். பிறகு விதைகளை விதைத்து நன்கு சலித்த மணல் கொண்டு மூடுதல் வேண்டும். தினமும் இருமுறை நீர்ப்பாய்ச்சி வருவதன் மூலம் 8 முதல் 10 நாட்களில் நாற்றுக்கள் நன்கு வளரும். பொதுவாக நாற்றுக்கள் 15 முதல் 20 சென்டிமீட்டர் உயரம் அடையும் பொழுது அவற்றை பிடுங்கி பாலித்தீன் பைகளில் நட வேண்டும். விதையில்லா இனப்பெருக்கம் பற்றி தெரிந்து கொள்வோம். பிளவு ஒட்டு மற்றும் தண்டுக்குச்சி மூலம் விதையில்லா இனப்பெருக்கம் செய்யலாம். நவம்பர் முதல் டிசம்பர் மாதங்கள் இவ்வகை இனப்பெருக்கத்திற்கு உகந்தது. பொதுவாக நடுத்தர வயதுடைய மரத்திலிருந்து 15 சென்டிமீட்டர் நீளமும் 0.5 சென்டிமீட்டர் விட்டமும் கொண்ட தண்டுக்குச்சிகளை சேகரித்து வேர் ஊக்கி கரைசலில் ஒரு இரவு முழுவதும் அடிப்பகுதியை ஊற வைத்து நடுவதன் மூலம் 85% வரை வேர்களின் முளைப்பு திறன் அதிகரிக்கும். பிளவு ஒட்டு முறையில் இனப்பெருக்கம் செய்வதற்கு வேர்தண்டு பாகம் மற்றும் மேல்தண்டு பாகம் இவற்றின் விட்டமானது 10 முதல் 11.5 மில்லிமீட்டர் அளவு இருத்தல் வேண்டும். நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள் இவ்வகை ஒட்டுக்கள் வளர்க்க உகந்ததாகும். மேல்தண்டு பாகம் நல்ல விளைச்சல் தரும் மரத்திலிருந்து எடுக்க வேண்டும். இதனை பிளவு ஒட்டு முறையில் நவம்பர் முதல் டிசம்பர் மாதத்தில் உற்பத்தி செய்யலாம். நடவு வயல் நிர்வகிக்கும் முறை பற்றி அறிந்து கொள்ளலாம். மாதத்திற்கு 2 முறை நீர்ப்பாய்ச்சுதல் அவசியமாகும். மரத்தில் பூக்கள் பூத்த தருணம் முதல் காய்கள் உருவாகும் வரை நீர் பற்றாக்குறை இல்லாமல் இருந்தால் நல்ல விளைச்சல் தரும். களையெடுத்தல், ஈரப்பதம் இருக்க பசுந்தளிடுதல், குழிகளை சுற்றி பாத்தி கட்டுதல் ஆகியவற்றை செய்தால் நல்ல விளைச்சல் பெறலாம். 3 ஆண்டிற்குள் 2 முறை களையெடுக்க வேண்டும். சில நேரங்களில் நீர் தேங்கி இருந்தால் வேறு அழுகல் மற்றும் காய்தல் நோய் ஏற்படும். பெவிஸ்டீன் மற்றும் காப்பர் ஆக்சிக்ளோரைடு இரண்டையும் சேர்த்து தெளித்தால் ஆரம்பத்திலேயே இந்த நோய் தாக்குதலிலிருந்து மரத்தை பாதுகாக்கலாம். பருவ நிகழ்வுகள் பற்றி அறிந்து கொள்வோம். நடவு நட்ட 1.5 முதல் 2 ஆண்டிலிருந்து பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும். விதையில்லா இனப்பெருக்க முறையில் உருவாக்கிய நாற்றுகள் முதல் ஆண்டிலேயே பூக்க தொடங்கும். ஜூலை முதல் ஆகஸ்ட் மாதங்களில் பூக்கள் பூக்க ஆரம்பித்து அக்டோபரில் முடிவடையும். பூக்கள் பூத்த 1 மாதத்தில் காய்கள் காய்ந்துவிடும். அதனால் செப்டம்பர் முதல் அக்டோபர் மாதத்திலிருந்து காய்களை அறுவடை செய்யலாம். விளைச்சல் மற்றும் ஃபிக்ஸின் அளவு பற்றி தெரிந்து கொள்வோம். காய்களில் வெடிப்பு ஏற்பட ஆரம்பித்தவுடன் விதைகளை அறுவடை செய்வது நல்லது. கொத்து கொத்தாக அறுவடை செய்து பாலித்தீன் தாள் அல்லது துணிகளில் பரப்பி நிழலில் காய வைக்க வேண்டும். உலர்ந்தவுடன் காய்களை தட்டி உள்ளிருக்கும் விதைகளை எடுக்க வேண்டும். பிரித்தெடுக்கப்பட்ட விதைகளை பாலித்தீன் கொள்கலனில் வைத்து காற்றோட்டமான அறைகளில் பாதுகாத்தல் வேண்டும். ஒரு மரத்திலிருந்து 0.5 கிலோ வரை விதைகளை பெறலாம். கவாத்து முறை என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். இம்மரங்களை பராமரித்தலில் கவாத்து செய்தல் மிகவும் முக்கியமான நிகழ்வாகும். இவ்வாறு செய்வதன் மூலம் அதிக விளைச்சல் பெறலாம். தேவையற்ற கிளைகளை வெட்டுவதன் மூலம் அதிலிருந்து அதிக இளம் கிளைகள் வளரும். கிளைகளை வெட்டியவுடன் அந்த இடத்தில் சிறிது பூஞ்சன கொல்லியை தடவுதல் வேண்டும். இம்மரத்தின் பயன்கள் என்னவென்று தெரிந்து கொள்வோம். ஃபிக்ஸின் மற்றும் ஆரலின் என்ற 2 சாயமேற்றி நிறமிகள் விதையிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. கேரமல் நிறமிக்கு பிறகு அனட்டோவானது உலகிலேயே 2வது சிறந்த சாயமேற்றியாக பயன்படுகிறது. அனட்டோ சாயம் உணவுப் பொருட்களிலும் துணிகளுக்கு சாயமேற்றவும், சோப்பு, வெண்ணெய், செயற்கை வண்ணம், உதட்டு சாயம் மற்றும் உடம்பில் வர்ணம் பூசவும் நிறமேற்றியாக பயன்படுகிறது. விதையை சுற்றியுள்ள சதிப்பற்றுள்ள பகுதி மூலிகை மருத்துவத்தில் அதாவது தீக்காயம், வயிற்றுப்போக்கு, மலச்சிக்கல் மற்றும் காய்ச்சலை குணப்படுத்த பயன்படுகிறது. உலர் விதையின் எடையில் 7% அளவு நிரம்பி உள்ளது. அனட்டோவானது தோட்டங்களில் அழகிற்காகவும் சமூக காடுகளில் வரப்பு மரமாகவும் உயிர்வேலியாகவும் பயன்படுகிறது. இது உணவு தொழிற்சாலையில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஏனெனில் இதன் விதைகளை தூளாக்கி உணவுப் பொருட்களில் கலக்கலாம். உலர்ந்தவுடன் மரத்தில் உள்ள காய்கள் கவர்ந்து எடுக்கும் நிறத்தில் இருப்பதால் அதை உலர்பூக்களாக அலங்காரத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. அதன் மரப்பட்டையிலிருந்து கயிறு பிரித்தெடுக்கப்படுகிறது. ஃபிக்ஸாவானது பால் சம்பந்தப்பட்ட உணவு தொழிற்சாலைகளில் முக்கிய பங்கு வகிக்கிறது. மேலும் அரிசி, சூப், சாக்லேட் ஆகியவற்றில் சுவையூட்டியாகவும் மாமிச உணவுகளிலும் பயன்படுத்தப்படுகிறது. மேலும் இது ஒரு வரப்பு பயிராகவும் தேனீக்கள் அதிகம் விரும்பும் மரமாகவும் அமைந்துள்ளது. இதனுடைய வேர் இறைச்சி பொருள்களில் சுவையூட்டியாகவும் மற்றும் தலைமுடிக்கு சாயம், உதட்டு சாயம், தரையை சுத்தம் செய்யும் திரவம், காலணிகளை மெருகூட்டும் பொருள், கூந்தல் எண்ணெய் மற்றும் மருந்து தயாரிப்பிலும் பயன்படுகிறது.

0: அமைப்பில் உதவி டி துர்கா.
1: கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோ.
0: அமைப்பு பி வாசுதேவன்.
1: உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம்.
0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். இளையோரின் முயற்சி காரணமாக வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகள் முன்கூட்டியே எட்டப்படும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இன்று வதோதராவில் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். அனைத்து துறைகளிலும் தொழில்நுட்ப மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பெண்களின் பங்களிப்பு அதிகரித்து வருவது வரவேற்கத்தக்கது என்றும் திருமதி திரௌபதி முர்மு கூறினார். அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டே அனைத்து முடிவுகளும் மேற்கொள்ளப்படுவதாக தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இத்தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் எந்தவொரு பிரச்சினை தொடர்பாக விவாதங்கள் நடைபெறுவதும் மாறுபட்ட கருத்துக்கள் தெரிவிக்கப்படுவதும் இயல்பான ஒன்று என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இறுதி முடிவு ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் உரிய நெறிமுறைகளுக்கு உட்பட்டே எடுக்கப்படுவதாகவும் அந்த அறிக்கையில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பாக தேர்தல் ஆணையர்கள் தெரிவித்த பரிந்துரை அதன் நடைமுறையை மேம்படுத்துவதற்கானது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தலைமை தேர்தல் ஆணையருக்கும் தேர்தல் ஆணையர்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் உள்ளதாக நாளிதழ் ஒன்றில் வெளியான செய்தியை அடுத்து தேர்தல் ஆணையம் இந்த விளக்கத்தை அளித்துள்ளது. மைபாரத் இணையதளத்தில் பதிவு செய்துள்ள இளையோரின் எண்ணிக்கை 3 கோடியை தாண்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த 2023 தொடங்கப்பட்ட இந்த இணையதளத்தில் பதிவு செய்த 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட இளையோர் 25,000 மேற்பட்ட பயிற்சி திட்டங்களில் பங்கேற்றுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது.

0: தமிழகத்தில் தடையின்றி மின்சாரம் வழங்கப்படுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் உள்ள மின்வாரிய தலைமையகத்தில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். மின் சேமிப்பு மற்றும் மின் தேவையை சீராக நிர்வகிப்பதற்கான கொள்கையை விரைவில் அறிமுகப்படுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தினார். மின்துறையில் தன்னிறைவு பெற்ற மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க தேவையான நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு விஜய் அறிவுறுத்தினார். சமூக நீதித்துறையின் கீழ் செயல்படும் அரசு விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவர்களின் குறைகளை உடனுக்குடன் நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக 24 மணி நேரமும் செயல்படும் கட்டுப்பாட்டு அறையை அத்துறைக்கான அமைச்சர் திரு வன்னியரசு இன்று திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாணவர்களுடன் அமைச்சர் கலந்துரையாடியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவர்கள் 7338801456 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு புகார்களை தெரிவிக்கலாம் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. தமிழக பிஜேபி பொறுப்பாளராக திரு ராம் மாதவ் நியமிக்கப்பட்டுள்ளார். இணை பொறுப்பாளர்களாக திரு நிர்மல்குமார் சுரானாவும் திருமதி டி கே அருணாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு சமூக வலைதளத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ள மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், இவர்களின் அனுபவம் பிஜேபியை வலுப்படுத்தவும் மக்கள் சேவையை சிறப்பாக முன்னெடுத்துச் செல்லவும் பெரும் துணையாக அமையும் என்று குறிப்பிட்டுள்ளார். டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த தாவிக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தாவிக அரசின் அலட்சிய போக்கு காரணமாக டெங்கு பாதிப்பு அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மாநிலம் முழுவதும் 17,000 மேற்பட்டோர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளதையும் அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் பங்கேற்காதது கண்டனத்திற்கு உரியது என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய தாவிக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேர்தல் அறிக்கையில் தாவிக அரசு இதற்கான உறுதிமொழி அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன்களில் அரசால் தள்ளுபடி செய்யப்பட்ட தொகை போக மீதமுள்ள கடன் தொகையை கட்டாயப்படுத்தி வசூல் செய்யும் நடவடிக்கைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்குமாறு தமிழக அரசு ஆணை பிறப்பித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் அவர் கூறியுள்ளார். நிலுவைத் தொகையை செலுத்த இயலாதவர்களுக்கு புதிய கடன்கள் வழங்க மறுப்பது ஏற்புடையது அல்ல என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டு பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. கபடி போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவுகளில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் ஹாக்கி லீக் சுற்றுப் போட்டியில் இந்தியா 20-1 என்ற கோல் கணக்கில் தாய்லாந்தை வென்றது. மகளிர் உஷு போட்டியில் நரம் ரோஷிபினா தேவி இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளார். ஸ்குவாஷ் போட்டியில் அபய் சிங், வீர் சோட்ரானி மற்றும் தன்வி கண்ணா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 5 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 13வது இடத்தில் உள்ளது. ஆசிய விளையாட்டு பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு விஜய், இந்த அணியில் இடம்பெற்றுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த ஹரிஹரனுக்கு 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி திரைகானம் கேட்போம். முதல் பாடல் பூவெல்லாம் முன்வாசம் திரைப்படத்திலிருந்து. ஒலிக்கவிருக்கும் குரல்கள் கே ஜே யேசுதாஸ், சாதனா சர்கம்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்

0: மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27 தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: ஒலித்துக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் தொடர்வது SP பாலசுப்ரமணியம், சுஜாதா குரல்கள். திரைப்படம் திருமலை.

0: எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR சென்னை, instagram.com/AIR சென்னை ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
1: தூள் திரைப்படத்திற்காக சங்கர் மகாதேவன், சுஜாதா குரல்கள் ஒலிக்கிறது.

தெனாலி திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் சாதனா சர்கம் பாடியுள்ள பாடல்.

0: Or understand that skills and innovative thoughts help students to make their futures bright.
1: Hi, I am Samira from 9th grade at Telangana Model School, Bullaram. Before joining ATF classes, I think that studies and subjects were more important for every student. But after joining the ATF class, I learned that how skills and innovative thoughts help students to make their futures bright. Here, I learned many new things like Arduinos and sensors, how they work and how they use in our daily lives.
0: Atal Innovation Mission is creating and promoting a vibrant culture of innovation and entrepreneurship across the length and breadth of India. It is creating employment, products and innovative processes by fostering collaboration, vision and passion. Anupam Mishra, Akashvani News, Delhi.
2: A deep depression over the Bay of Bengal is moving towards the North Andhra Pradesh South Odisha coast and is expected to cross tonight. The system is likely to cross near Kalingapatnam between tonight and early hours of tomorrow, bringing very heavy to extremely heavy rain and squally winds. Indian men's badminton team settled for the bronze medal after facing a 1-3 defeat to China in the semi-final in Aichi, Japan today. Indian player Lakshya Sen lost the opening match 21-16-21-18 to Shi Yuki before Satvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty leveled the tie with a 21-11-21-20 win over reigning world champions Liang Wei King and Wang Xiang. The bronze medal takes India's overall tally to 12 medals, 1 gold, 5 silver and 6 bronze. And now, before we end the bulletin, the headlines once again. India reiterates its interests and concerns with the United States regarding ACT imposing tariffs on countries buying Russian oil and gas. New Delhi rejects Organization of Islamic Cooperation's Jammu and Kashmir reference, says it has nothing to do with internal matters of India. Defence Ministry signs over 810 crore rupees contract with Bharat Dynamics Limited for 160 satellite smart anti-airfield weapons for Indian Air Force. BJP announces party in-charges and co-in-charges for all 36 states and union territories. Deep depression over Bay of Bengal intensifies, heavy rains lash coastal Odisha and Andhra Pradesh. And in Asian Games, Indian men's badminton team settled for bronze, taking overall tally to 12 medals, including 1 gold. And that's all in the news at 9. Good night.
3: நேரம் 9:15.
4: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
5: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் புதுதில்லியில் அண்மையில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் பல்வேறு சிறப்பு அம்சங்கள் குறித்த தம்முடைய கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் அரசியல் விமர்சகர் திரு கணேஷ்குமார் அவர்கள். வணக்கம் சார். பெரும் எதிர்பார்ப்புக்கிடையே புதுதில்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சி மாநாடு, அதில் நடைபெற்ற நிகழ்வுகள் குறித்த உங்களுடைய பார்வை என்ன சார்?
6: முதல்ல இந்த பிரிக்ஸ் மாநாடு நடக்குமா அப்படின்ற கேள்வியை தான் எல்லாருமே முன் வச்சாங்க. முக்கியமாக மேற்கத்திய நாடுகள் எல்லாமே இது நடக்காது அப்படின்ற மாதிரி தான் நிறைய எடுத்துகிட்டு போனாங்க. அதுக்கு காரணம்லாம் நிறைய இருக்குது. அதாவது பிரிக்ஸ் ஏன் வேணும் அப்படின்றதுக்கு முன்னாடி பிரிக்ஸ் மாநாடு ஏன் வேண்டாம் அவங்களுக்கு அப்படின்றது முதல்ல பார்த்துடலாம். ஏன்னா இப்போ உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அசாதாரணமான சூழ்நிலை, முக்கியமாக போர், அப்புறமா ஒரு பெரிய பெருந்தொற்றுலேருந்து உலகம் மீண்டு வந்துகிட்டு இருக்கு. அப்படி வந்துட்டு இருக்கும்போது இந்தியா வந்து அந்த உலகத்தோடைய ஆர்டர், அதாவது ஒழுங்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து தூக்கி நிறுத்துது. ஸோ இப்போ அது வந்து சில நாடுகளுக்கு பிரச்சனையாக இருக்குது,
5: பிடிக்கலை
6: அப்படின்ற. ஸோ அதனால் இது நடக்காதுன்ற மாதிரி ஒரு பெரிய நரேட்டிவ் செட் செய்யப்பட்டது அப்படின்றது தான் உண்மை. ஸோ அது ஏன் வந்து அவங்க செட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஈரான் அப்படின்ற ஒரு நாடு, அப்புறம் யுஏஇன்னு ஒரு நாடு, இந்த இரண்டு நாடுகளும் இப்போ வளைகுடாவில் நடக்கக்கூடிய போரில் எதிர் துருவத்தில் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே பிரிக்ஸோடைய ஃபுல் மெம்பராக இப்போ இருக்காங்க. இந்தியாவும் சீனாவும் ஃபுல் மெம்பர்ஸாக இருக்குது, ஃபவுண்டிங் மெம்பர்ஸாகவே இருக்குது. ஸோ இந்த இரண்டு முரண்கள், ரெண்டுமே ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பேருமே போருக்கு தயாராகி இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி இவங்க நாலு பேரும் இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்காங்க. ஸோ இப்போ இவங்க நாலு பேரை வச்சுக்கிட்டு எப்படி உச்சி மாநாடு நடத்துவாங்க? அதில் இந்தியா போன்ற நாடுகள் நடத்தவே நடத்தாது,
5: இந்தியா தலைமைத்துவத்தில்
6: நடக்காது, இந்தியாவுக்கு அந்த திறமை இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்தாங்க. அவங்களோட எண்ணம் எப்பவுமே அப்படிதான் இருந்தது. ஆனால் அதையும் மீறி இந்தியா வந்து ஈரானியும் யுஏஇயும் ஒரே இடத்துல உட்கார வச்சுட்டாங்க. அதே மாதிரி இந்தியாவும் சீனாவும் ஒரே இடத்துல உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய அளவுக்கு, முக்கியமாக ஜி ஜின்பிங் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத போதும் அவர், ஏன்னா அவர் உண்மையில முடியல, வராமல் விட்டுருந்தா இதை வச்சு பல்வேறு அரசியல்கள் மாறி இருக்கும் அப்படின்றதுனால பரவாயில்ல, நான் ஒரு 5 மணி நேரத்துக்காகவும் நான் வந்து போறேன்ற மாதிரி அவருடைய வருகை. யார் யாரெல்லாம் வரமாட்டாங்கன்னு சொன்னாங்களோ, ஜி ஜின்பிங் வரமாட்டார், புட்டின் அவர்கள் வரமாட்டார், ஸோ யுஏஇ வராது, ஈரான்லேருந்து வரமாட்டாங்க சொன்னா,

0: இது எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ டு பி ஃப்ரங்க், அவங்களுக்கு வந்து இதை எப்படி ஜீர்ணிக்கிறதுன்னு தெரியல. நடக்காத ஒரு விஷயத்த நடத்தி காமிச்சிருக்கோம், சிறப்பாக நடத்தி காமிச்சிருக்கோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, பிரிக்ஸோட தலைமை, இப்போ பிரிக்ஸோட தலைமை மாதிரி G20 தலைமை, அதே மாதிரி SCOட தலைமை, மூன்றுமே இந்தியாவுக்கு அடுத்தடுத்த வருஷத்தில் வந்தது. G20 தலைமை போதும் நாம் வந்து என்ன பண்ணோம், உச்சி மாநாட்டோடைய முடிவில் ஒரு உடன்பாடு அப்படின்ற பேரில் ஒரு எட்டப்பட்ட ஒரு உடன்படிக்கை, அதாவது புதுடெல்லி பிரகடனம்னு இப்போ பிரிக்ஸ்லேயும் வந்தது, G20 புதுடெல்லி பிரகடனம் வந்தது. அந்த மாதிரி ஒரு பிரகடனம், ஜாயிண்ட் டிக்ளரேஷன் அப்படின்றது இப்போதைக்கு எந்த ஒரு கூட்டமைப்பிலையும் வரவில்லை அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். இந்த பிரிக்ஸோடைய மாநாடு, பிரிக்ஸுக்கு தலைமை இந்தியா ஏற்குமா, இந்தியாவால் இதை சாதிக்க முடியுமா அப்படின்னு எதிர்பார்த்த நாடுகளுடைய அந்த எண்ணம் வந்து செயல்படாமல் போனது. அதாவது எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 நாடுகள் இருக்கு, 11 நாடுகள் அஃபீஷியலா, ஆனால் சவுதி அரேபியா இன்னும் டெசிஷன் எடுக்கல. ஸோ பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா, சைனா இந்த பிரிக்ஸ்ல, கூடவே ஈரான், எத்தியோப்பியா, ஈஜிப்ட், UAE, இந்தோனேஷியா வந்திருக்காங்க. 11 நாடுகள் இருக்கு. சவுதி அரேபியாவும் வருவதாக இருந்தது, ஆனால் சவுதி அரேபியா வர முடியவில்லை, அவங்க உள்நாட்டு பிரச்சனைனால அவங்க இன்னும் டெசிஷன் எடுக்கல, ஆனால் அவங்களையும் சேர்த்து தான் வச்சிருக்கோம். இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்கறது என்னன்னா, முதல்ல பிரிக்ஸ் அப்படின்ற பேர் இருக்கு இல்லையா, இந்த பேரையே வந்து பிரதமர் மோடி அவர்கள் மாற்றி அமைச்சு. ஜென்ரலாக பிரிக்ஸ்ன்னு முதல்ல வாஜ்பாய் அவர்களுடைய தலைமையில் இருக்கும்பொழுது 2001 ஆரம்பிக்கப்பட்ட பேர் தான் வந்து பிரிக், பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, அவ்வளோதான். அப்புறமா சவுத் ஆப்பிரிக்கா 2007-08 அப்போ தான் வந்தாங்க, தொடங்கப்பட்டது 2006 அஃபீஷியலாக தொடங்கினாங்க, ஆனால் பிரிக்கு தான் பேர். ஸோ அப்போ எடுத்த ஒரு முடிவும் இப்போ இருக்க முடிவும் மாற்றமே இல்லை பெரிய, அதாவது எதுக்காக இதை ஆரம்பிச்சாங்களோ அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் சஸ்டைனபிலிட்டி இந்த தலைப்புகளுக்கு தான் அந்த உச்சி மாநாடே முடிவடைந்தது. அதனால இதற்கு மேல் சைனா கிட்ட தான் இதோடைய தலைமை இப்ப போகுது, அவங்க இதை தொடர்ந்து நடத்தி தான் ஆகணும். ஸோ இதே பேர்ல தான் நடத்த போறாங்க. மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடாக நடத்தி காமிச்சது பாரத பிரதமருடைய ஒரு பெரிய வரலாறு படைத்தார்.
1: உலக நாடு தலைவர்களை வரவேற்ற விதம் கூட நம்ம பார்த்தோம்னா அது ரொம்ப ஒரு நெகிழ்வான ஒரு தருணமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய கலை கலாச்சாரம் மட்டும் இல்லாம அதுல பங்கேற்ற நாடுகளுடைய கலை கலாச்சார நிகழ்வுகளும் கூட அங்க வந்து அரங்கேறிச்சு. அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? மேலும் நம்மளுடைய உணவு வகைகள் சார், குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா சிறுதானிய உணவுகள் வந்து அங்க தலைவர்களுக்கு வந்து பரிமாறப்பட்டது. இதெல்லாம் வந்து உலகத்திற்கே வந்து நன்மையான விஷயங்களை வந்து கொடுக்கணும் அப்படின்ற இந்தியாவோட நிலைப்பாட்டை உணர்த்தி இருக்குன்னு சொல்லலாமா?
0: கண்டிப்பா. அதாவது பாரத பிரதமர் வந்து சிறுதானியத்துக்கு இப்ப மாத்திரம் இல்ல, ஒரு உணவுக்காக ஆண்டையே வந்து ஒரு தனியா கொடுத்தாரு. அதே மாதிரி எல்லா இடத்துலயுமே தமிழையும் முன்னிலைப்படுத்துறாரு. சோ இது வந்து தமிழராக பரிசளிச்சது இருக்கட்டும், அந்த பாரத் மண்டபத்துல இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் இருக்கு இல்ல, அந்த புகைப்படமே ராமநாத சுவாமி கோவில் அந்த 1000 கால் மண்டபம் போக அவைலபிலிட்டி, இதுக்கு வந்து நம்ம வந்து நிறைய மெனக்கட வேண்டாம். ரொம்ப மெனக்கட்டு இதை வந்து நான் இதுக்கு வந்து தண்ணீர், ஏன்னா இனிமேல் வரக்கூடிய காலங்கள் அந்த எல்னினோ லாலினா இதெல்லாம் நிறைய சொல்றாங்க, பருவநிலை மாற்றம், கால மாற்றம் இருக்கு. ஸோ அதனால நெருக்கமான காலத்துல நம்மளால வந்து பெரிய லெவல்ல பயிர் பண்ண முடியல, இல்ல நிறைய மழை பெய்யுது மழையே இல்லை, இந்த மாதிரி தருணங்கள்ல கூட சிறுதானியங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும் அப்படின்றத முன்னெடுத்து தான் இதை வந்து ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு எங்கெங்கெல்லாம் ஸ்கோர் பண்ண முடியும், எங்கெங்கெல்லாம் வந்து இதை கொண்டு போய் சேர்க்க முடியும், இதெல்லாம் வந்து வந்த நாடுகள்ல நிறைய பேருக்கு தெரியாதானா, பிரேசிலுக்கு நல்லா தெரியும், பிரேசிலும் நம்மள மாதிரி இருக்கக்கூடிய கலாச்சாரம். ஆனா இந்த அரேபிய நாடுகள் இப்ப UAE இருக்கட்டும், ஈஜிப்டா இருக்கட்டும், எத்தியோப்பியா இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாம் சில இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு. ரஷ்யா அவங்க ரொம்ப பெரிதாக பார்த்தார்கள் இந்த விஷயத்தெல்லாம். அந்த மாதிரி சீனாவுமே கூட, நம்ம இந்தியாவும் சீனாவும் பழம்பெரும் நாகரிகங்கள், சைனாவும் ஒன் ஆஃப் தி ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன், ஒரு 5000-6000 இயர்ஸா இருக்கக்கூடிய கண்டினியூஸ் சிவிலைசேஷன்,

0: தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு கலாச்சார ரீதியான ஒரு தொடர்பு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும். ஸோ இதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும் அப்படின்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் தான் நம்மளால் கொண்டு போய் சேர்க்க முடியும். இப்போ நம்ம வீட்டில் பண்ணுறோம் அப்படின்றது வேற, ஒரு நாட்டோடைய தலைவர்கள் வராங்க, அதுலேயும் அந்த நாட்டோடைய அதிபர்கள் வராங்க, அரசர்கள் வராங்க, அரசர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் வராங்க. அந்த இடத்துல நான் வந்து சிறுதானியத்தை கொண்டு போய் கொடுத்தேன்னா அந்த இடத்துல நான் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்திருந்தேன்,
1: சந்தை வாய்ப்புகளை கூட உருவாக்குறோம் இல்லையா.
0: பாரத் மண்டபத்தில் தனியாக ஸ்டால்ஸ் எல்லாம் கூட இருந்தது. ஸோ அந்த ஸ்டால்ஸ் எல்லாம் வந்து எல்லா நாட்டுடைய உணவு, எல்லா நாட்டோட கலாச்சாரம் இருந்து அதுல நம்மளுடைய இந்தியாவுடைய கலாச்சாரத்தை எங்கெங்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்க முடியும் பல்வேறு நாடுகளுக்கு. பிரிக்ஸ்ல மாத்திரம் இல்ல, நான் சொல்ல G20 இருந்தே எப்பவுமே பாத்தீங்கன்னா ஜிஐ அந்த குறியீடு இருக்கு, புவிசார் குறி இருக்கு, அதுல இருந்து எதெல்லாம் கொண்டு போய் சேர்க்க முடியும், காஞ்சிபுரமா இருக்கட்டும், திண்டுக்கலா இருக்கட்டும், எதெல்லாம் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்த மாதிரி குறியீடுகள் கொண்ட ஒரு விஷயத்தை கொண்டு போய் பல்வேறு நாடுகளுடைய தலைவர்களுக்கு.
1: இப்போ இங்க வந்த தலைவர்கள் எல்லாம் வந்து அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையில தான் நம்மளுடைய நடவடிக்கை
0: இருக்கக்கூடிய முதல் விஷயம் வந்து உலக ஒழுங்கு. உலக ஒழுங்கு ஒரு பக்கமாக சாய்ந்து விட்டது. வளர்ச்சி அப்படிங்கிறது உலகத்தின் எல்லா நாடுகளுக்கும் ஒருங்கிணைந்த வளர்ச்சியாக ஒரு எக்கனாமிக் டைலாகாக ஆரம்பிக்கப்பட்டதான் பிரிக்ஸ். ஒரு பொருளாதாரம் சார்ந்து பேசக்கூடிய விஷயங்கள், வளர்ச்சி சார்ந்து பேசக்கூடிய விஷயங்கள், உலக ஒழுங்கை தீர்மானிக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் இந்த நான்கு நாடுகளுக்கு எதெல்லாம் காமனான இன்ட்ரெஸ்டாக இருக்கும், காமனாக பேசக்கூடிய இதெல்லாம் இருக்கும், அதை சார்ந்து இருக்கக்கூடிய ஒத்துழைப்பு இயக்கமாக ஆரம்பிக்கப்பட்டது பிரிக்ஸ். இன்னைக்கும் அதோட வேல்யூஸ்ல எந்த ஒரு மாற்றமும் இல்லை.
1: இப்போ இந்த கூட்டமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு தன்மையை வந்து மனசுக்குள்ள வச்சுதான் இத்தனை நாடுகள் வந்து சேர்ந்துருக்கு அப்படின்றவங்களுடைய பார்வையை புரிந்து கொள்ள முடியும். இப்போ இந்த அமைப்புக்கு நோக்கம் இருக்கும்ல சார், நல்ல எண்ணத்தினுடைய அடிப்படையில் தான் இந்த அமைப்பு அப்படின்றது உருவாக்கப்பட்டிருக்குன்னா இவங்களுடைய நோக்கம் குறிக்கோள்கள் சர்வதேச அளவில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன சார், என்ன நோக்கம் என்ன குறிக்கோள் அது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மாற்றம்.
0: மல்டி போலர் வேர்ல்ட் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு நோக்கம். அதே மாதிரி கம்பைன்டு குரோத், ஸோ எல்லா நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து வளர வேண்டும், எந்த இடத்துலையுமே தடைகள் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ஒரு துருவமாக போகக்கூடாது, பொருளாதார ரீதியாக எந்த நாட்டையும் தனிமைப்படுத்தக்கூடாது. ஒரு நாடு நினைக்குது இது இவங்களுக்கு இது கொடுக்கக்கூடாது அப்படின்னா அது கொடுக்காம விடக்கூடாது. இந்த பிரிக்ஸ் நாடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய கூட்டமைப்பு இருக்கு, இந்த கூட்டமைப்பு அதை தான் முன்னிலைப்படுத்தியது. முதல்ல அனைவருக்கும் உள்ளடக்கிய வளர்ச்சி பொருளாதார கூட்டமைப்பு தான் முதல்ல இது. ஆனால் பிரிக்ஸ் ஆரம்பத்திலிருந்து பல துருவங்களை கொண்ட கூட்டமைப்பாகத்தான் ஆரம்பிக்க பல துருவங்கள் கொண்ட கூட்டமைப்பாகத்தான் வளர்ந்தது, பல துருவங்கள் கொண்ட கூட்டமைப்பாகவே இப்பவும் இருக்கிறது. சோ இப்போ வந்து எந்த நாடு இப்ப உள்ள வந்ததுனாலும் அவர்களுக்கும் உள்ளடக்கிய வளர்ச்சி தான். டாலர் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை அந்த நாட்டில இருந்து எடுத்துட்டோம், இல்லைன்னா அந்த நாட்டுக்கு நாங்கள் டாலர் கொடுக்க மாட்டோம் அமெரிக்கா டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அந்த நாடு பொருளாதார ரீதியாக தனிமைப்படுத்தப்பட்டு அழிஞ்சு போயிடும். சோ அதை மாற்றணும் அப்படின்னா முதல்ல டி டாலரைசேஷன் அப்படின்றது எல்லா நாடுகளும் பேசுறாங்க. அப்ப டி டாலரைசேஷன் பேசும்போது இது எடுத்துட்டா என்ன வரும் அப்படின்ற ஒரு பேச்சு வரும்போது 2024 நடந்த கசான் உச்சி மாநாட்டின் போது ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் அப்ப வந்து எடுத்துட்டு வந்த முடிவு வந்து பிரிக்ஸ் கரன்சி கொண்டு வரலாம் அப்படின்னும் போது இந்தியா அதை வேண்டாம் என்று சொன்னது. ஏன் அப்படின்னா திரும்ப ஒரு பிரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு காமன் கரன்சியா இருந்தாலும் இந்த பிரிக்ஸ் கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொருளாதாரம் சைனா. சோ அப்ப சைனாவோட டாமினேஷன் இந்த நாடுகளுக்குள்ள வந்துரும். அதனால டாலரும் வேணான்னு சொல்லிட்டு நம்ம வெளில போகும்போது யுவானோட டாமினேஷன்ல நம்ம உள்ள போயிடுவோம். சோ மற்ற நாடுகளுக்கும் பெரிய பிரச்சனை. ஆனால இந்தியா அன்றும் சொன்னது இன்றும் சொல்கிறது என்னன்னா பிரிக்ஸ் கரன்சின்றது வேண்டாம். ஆனா நாம இரண்டு நாடுகளுக்கான வர்த்தகத்தை இந்த இரண்டு நாடுகளுடைய நாணயத்தில் செய்து கொள்வோம். சோ அந்த மாதிரி போகும்போது ஒரு நாட்டுடைய டாமினேஷன் ஒரு குரூப்ல இருக்காது. உலகத்தினுடைய எல்லாருமே சொல்றது இப்போ ஒத்துக்கிறது என்னன்னா பிரிக்ஸ் தான் ஃபியூச்சர். ஸோ பிரிக்ஸ் தான் அடுத்த உலகத்தின் ஒழுங்கு அப்படின்னும் போது இந்த ஒழுங்கு ஆரம்பிக்கும் போதே ஒழுங்கீனமாக போயிடக்கூடாதுன்றதுக்காக இப்போ இந்த ஒரு நாட்டோடைய நாணயத்தோடைய டாமினேஷன் வரக்கூடாதுன்றதுனால இப்போ இந்தியா எடுத்த அந்த முடிவுக்கு இன்று மற்ற நாடுகளும் ஆமாம் இது கரெக்டான ஒரு முடிவுன்னு இன்னைக்கு ஒத்துக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு அடுத்த கட்ட உலகம் மாறும்பொழுது ஒரு பைலேட்ரல் ட்ரேட் இருக்கும் போது அந்த இரண்டு நாடுகளுடைய நாணயத்தை வைத்துக் கொண்டால் எந்த ஒரு நாட்டுடைய ஆதிக்கத்தின் கீழ் மற்ற உலக நாடுகள் செல்லாது அப்படின்ற இந்தியாவுடைய நிலைப்பாடு இன்று வந்து அது உறுதியாக நின்றது மட்டுமல்லாமல் இன்று எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. கரெக்ட், ஒவ்வொரு நாடுகளுக்கும் உள்ள அந்த வர்த்தகம் என்பது அந்த இரண்டு நாடுகளுடைய நாணயமே முடிவு செய்து கொள்ளும் அப்படின்னும் போது நம்ம வந்து எந்த ஒரு நாட்டுடைய ஆதிக்கத்தின் கீழ் எந்த நாடும் செல்லாது.
1: அதாவது ஒரு
0: உலகத்தோட சீரான வர்த்தகம் இருக்கும்.
1: இதுல வந்து இன்னொரு பார்வையும் பார்க்கலாமா சார், நம்ம என்னன்னா ஆதிக்கம் செலுத்தல அப்படின்னாவே அப்போ அந்த இடத்துல ஒரு பதற்றமான சூழல் ஏற்படக்கூடிய நிலைமையே வந்து
0: இருக்காது.
1: அப்போ ஒரு அமைதி, ஒரு சமாதானம்,

0: அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நாடுகளுக்கு இடையே இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து நம்ம இந்தியா முன்வைக்கிறாங்க.
1: கண்டிப்பா பிரிக்ஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருப்பதற்கான காரணமே இந்தியா தான். சோ அப்ப இந்தியா வந்து எடுக்கக்கூடிய முடிவு வந்து இந்தியாவுக்காக மட்டுமல்லாமல் பின்தங்கிய நாடுகள், அதாவது குளோபல் சவுத்தோடைய ரெப்ரசன்டேஷனா தான் இந்தியா இருக்கு. நம்ம ஜெனரலா பாக்குறது பாரத பிரதமர் ஓகே, இந்தியாவுடைய தலைவர் அப்படிதான் நம்மளுக்கு தெரியுது,
0: ஒரு உலக தலைவர்.
1: ஆனா உலகத்தோடைய பின்தங்கிய நாடுகளுடைய ஒட்டுமொத்த பிரதிநிதித்துவம் இன்னைக்கு இந்தியாவிடம் பாரத பிரதமர் இருக்கிறது. அதே மாதிரி இவர் வந்து இந்தியாவுக்காக மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உலகத்திற்காக முக்கியமா பின்தங்கிய நாடுகளுடைய பிரதிநிதித்துவம் இந்தியாவிடம் இருப்பதாக அவர்கள் உணர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதுதான் அவர் பண்ணார். அந்த ஒரு டெசிஷனை தான் நம்ம வந்து பிரிக்ஸ்ல நம்ம காமிச்சோம். இப்ப சோ எஸ்யூ ஆகட்டும், பிரிக்ஸ் ஆகட்டும், நாளைக்கு G20 ஆனாலும் இந்தியாவுடைய முடிவுகள், இந்தியாவுடைய அட்வைஸ் ஏன் எடுத்துக்கொள்ளப்படுகிறதுன்னா இந்தியாவுக்காக மட்டும் அந்த விஷயம் எடுக்கல, நம்ம அந்த பின்தங்கிய நாடுகளுக்காகவும் சேர்த்து தான் நம்மளுடைய டெசிஷன் எடுக்கிறோம். உலகம் எல்லாமே ஒரு குடையின் கீழ் அமைதியும் வளர்ச்சியும் நோக்கி ஒரு பயணமாக ஏற்றுக்கொள்ள ஒரு தலைமை தேவை, அதுதான் இருக்கு. அது வந்து இந்தியா செய்வதுதான் சிறப்பா செஞ்சிருக்கு. இப்போதைக்கு நம்மளுடைய குரல் மட்டும் அல்லாமல் பின்தங்கிய நாடுகளின் குரலாக இந்தியா ஒலிக்கிறது. குளோபல் சவுத்தோட வாய்ஸ் அப்படின்றத குளோபல் சவுத்தோட ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு தான் நாம சொல்லல, அந்த நாடுகளே சொல்றாங்க.
0: நிச்சயமாக சார். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை வரும் வெள்ளிக்கிழமை கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி, நேரம் 9:30, அரங்கிசை. நிகழ்ச்சியில் இன்று டாக்டர் ஆர் எஸ் ஜெயலட்சுமி அவர்களின் வீணை இசை கேட்கலாம். ஆர் ஸ்ரீகணேஷ் அவர்கள் மிருதங்கம், மடிப்பாக்கம் ஏ முரளி அவர்கள் கட்டம். நிகழ்ச்சிக்கு துவக்கமாக கஞ்சதலாயதாக்ஷி, முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, கமலா மனோகரி ராகம், ஆதிதாளம்.

ஒரு நிகழ்ச்சியில் அடுத்து எந்தனி நே தியாகராஜர் கீர்த்தனை ராகம் முகாரி ரூபக தாளம்

நிகழ்ச்சியில் தொடர்ந்து எந்தரா நீதன தியாகராஜர் கீர்த்தனை ஹரி காம்போதி ராகம் ஆதிதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்று டாக்டர் ஆர் எஸ் ஜெயலட்சுமி அவர்களின் வீணை இசை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆர் ஸ்ரீகணேஷ் அவர்கள் மிருதங்கம், மடிப்பாக்கம் ஏ முரளி அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் அடுத்தும் ஸ்ரீ வரலக்ஷ்மி நமஸ்துப்யம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, ஸ்ரீராகம் ரூபகதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியின் நிறைவாக வகலாடி போதன லகு திருப்பதி நாராயணசுவாமி இயற்றியது. பெகாக்கராக ஜாவளி, ரூபகதாளம்

0: அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை டாக்டர் ஆர் எஸ் ஜெயலட்சுமி அவர்களின் வீணை இசை கேட்டீர்கள். ஆர் ஸ்ரீகணேஷ் அவர்கள் மிருதங்கம், மடிப்பாக்கம் ஏ முரளி அவர்கள் கிடம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி, நேரம் 10:45. காற்றோடு கலந்திடவா.

ஒருதலை ராகம் திரைப்படத்திற்காக ஒலித்த குரல் எஸ்பி பாலசுப்ரமணியம். ஒலித்த குரலே மீண்டும் ஒலிக்கிறது. திரைப்படம் ரயில் பயணங்களில்

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காற்றோடு கலந்திடவா. நிறைவு பாடலாக வருகிறது பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்தில் இருந்து பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் குரலில்.
1: இளைய நிலா பொழிகிறதே

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காற்றோடு கலந்திடவா. எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 34.4°C இயல்பானது. குறைந்தளவு வெப்பநிலை 28°C. 2°C கூடுதல். பதிவான ஈரப்பதம் 75%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 33.4°C இயல்புக்கு 1.1°C குறைவு. குறைந்தளவு வெப்பநிலை 28.4°C இயல்புக்கு 2.8°C கூடுதல். பதிவான ஈரப்பதம் 71%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மின்னலுடன் கூடிய இடிமழை தூறலுக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 34 முதல் 35°C, குறைந்த அளவு வெப்பநிலை 27 முதல் 28°C ஒட்டி காணப்படும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எஸ் வினோலியா சலோமி சந்திரகாந்தம் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை திரையிசை. தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் ராஜப்பிரியா ஐயப்பன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 12வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானத்தை தொடர்ந்து உங்கள் கவனத்திற்கு உலக கடல்சார் தினம் குறித்த சிற்றுரை. 7:45 நகர்வலத்தில் அரசு பேருந்துகள் மற்றும் மெட்ரோ ரயில்களில் ஸ்பீக்கர் ஒலிக்க தடை, பி விஜயலட்சுமி அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8 மணிக்கும் 8:30 திரைகானம். 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் மங்களம் சங்கர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், எம் சர்வஜித் கிருஷ்ணா அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். காலை 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு தொடர்ந்து முத்துச்சிதறல். 11 மணிக்கு தேன் சேந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் எஸ் லலிதா அவர்களின் வீணை இசை, ஏ எஸ் ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் உயர்கல்வி மாணவர்களுக்கு இலவச படிப்பு வழங்கும் இணையதளம் ஸ்வயம் திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி, ஆரோக்கியமான உணவு முறைகள் குறித்த நேர்முகம். பங்கேற்பவர் ஊட்டச்சத்து நிபுணர் ஜெனிட்டா ஷர்மிளா அவர்கள், உடன் உரையாடுபவர் உமா மீனா அவர்கள். 2:15 திரைகானம், 2:55 வானிலை, 5:30 திரைகானம், 6:10 பொன்னியின் செல்வங்கள். வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25, 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7 மணிக்கு திரைகானம். நாளை இரவு 7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஏ கே தனசேகரன் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, பருவகாலங்களில் கால்நடை வளர்ப்போர் கடைபிடிக்க வேண்டிய தீவன மேலாண்மைகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊட்டச்சத்தியல் துறை பேராசிரியர் முனைவர் ஜே ரமேஷ் அவர்களின் உரை. எல்னினோ தாக்கத்தினால் கால்நடைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளும் அதனை எதிர்கொள்ளும் வழிமுறைகளும் குறித்து தூத்துக்குடி ஸ்கேட் வேளாண் அறிவியல் நிலைய கால்நடை தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் எஸ் ஆனந்த் அவர்கள் வழங்கும் தகவல்கள். 8:05, 9:15 திரைகானம், 9:30 நாடகமலர். என் கண்ணில்

0: at the premises caught fire, triggering multiple explosions, police said. Around 10 fire tenders rushed to the spot. While firefighters were trying to control the blaze, an explosion occurred in one of the chemical drums, leaving at least 13 fire brigade personnel with burn injuries. The injured were taken to hospital. India's men's badminton team won the bronze medal after losing 1-3 to China in the semi-final at Aichi, Japan today. With this win, India's medal tally has risen to 12 medals, 1 gold, 5 silver and 6 bronze. Union Home Minister Amit Shah congratulated the Indian men's badminton team for their performances at the Asian Games. And that is the end of this news bulletin.
1: நேரம் 11:10. ஆகாஷ்வாணி சென்னை. நேர்களை 101.4 மெகா ஹெட்ஸ் எஃப்எம் ரெயின்போ, 100.1 மெகா ஹெட்ஸ் எஃப்எம் கோல்டு மற்றும் 102.3 மெகா ஹெட்ஸ் விவித் பாரதி பண்பலை வரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. சென்னை மத்தியலை 720 கிலோ ஹெட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:45 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். ஜெய்ஹிந்த்.